நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். புலருகின்ற இந்த இனிய பொழுது நம் அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:57. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. குரலோசை அரண் வலியுறுத்தல் என்ற 4வது அதிகாரத்திலிருந்து 4வது குறட்பா. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. குரலோசை கேட்டோம், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் விடுவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்கும் செல்வி இ தீக்ஷிதா. 7:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி ஆலய தரிசனம். விளம்பரதார நிகழ்ச்சி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ARC நடேசிட்டியார் ஜுவல்லர்.

0: நிகழ்ச்சியின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், காலை 10:00 சொல்லரங்கம் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் சொல்லரங்கத்தில் நேர்கள் பேசலாம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சோலை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 3:00 LSE லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 4:00 மனமிழைது இன்று இடம்பெறும் நேயர் உதயமார் தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள், 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நன்பேண்டா, மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உடல்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல் விவசாய தொழில் முனைவர் திருவாரூர் மாவட்டம் வலங்கமான் ஹரித்வாரமங்கலம் எல் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளைய பாரதம் நாகப்பட்டினம் ADM மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, 10:00 இரவு மலரும் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டும் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi virtually inaugurated 75 redeveloped railway stations across 20 states from Jalandhar in Punjab last evening. These stations have been modernized under the Amrit Bharat Station Scheme, ABSS, which is one of the world's largest station redevelopment programs. Developed at a cost of about 1,570 crore rupees, these stations have been transformed into modern passenger-friendly facilities. Redeveloped in the spirit of Virasat Bhi, Vikas Bhi, the stations incorporate elements reflecting local culture, heritage and architecture. Speaking on the occasion, Mr. Modi said, inauguration of 75 redeveloped railway stations reflect the rapid transformation that Indian Railways has undergone over the past few years.
2: बीते वर्षों में भाजपा सरकार ने स्थितियों को बदलना शुरू किया. आज पूरे देश में रेलवे स्टेशनों का कायाकल्प किया जा रहा है. अमृत भारत स्टेशन स्कीम के तहत 1300 से ज्यादा रेलवे स्टेशन को आधुनिक बनाया जा रहा है.
1: Earlier in the day, India got its first hydrogen-powered train when Prime Minister Modi flagged the passenger service from Jind Railway Station in Haryana. The train will run between the Jind and Sonipat railway stations and cover the 89-kilometer distance in 2 hours. Mr. Modi also laid the foundation stone and dedicated to the nation several development projects worth around 14,700 crore rupees in Jind. Later, the Prime Minister launched development works worth over 4,700 crore rupees in Chandigarh, spanning healthcare, education and road infrastructure. Union

0: ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா வில் டுடே விசிட் த பிஎஸ்எஃப்ஸ் 18th பட்டாலியன் பார்டர் அவுட் போஸ்ட் அட் ஜூமாகாட் இன் வெஸ்ட் பெங்கால் லொக்கேட்டட் நியர் த இந்தியா பங்களாதேஷ் பார்டர். மிஸ்டர் ஷா வில் இன்டராக்ட் வித் பிஎஸ்எஃப் பர்சனல், அட்ரஸ் அ பிரஹரி சம்மேலன், பார்ட்டிசிபேட் இன் அ பிளான்டேஷன் டிரைவ் அண்ட் இனாகுரேட் அண்ட் லே த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் செவரல் பிஎஸ்எஃப் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். த யூனியன் ஹோம் மினிஸ்டர் ரீச்ட் பாக்டோக்ரா ஏர்போர்ட் இன் சிலிகுரி லாஸ்ட் நைட் on 3-day visit to West Bengal. Mr. Shah was received by West Bengal Chief Minister Suvendu Adhikari on his arrival at the airport. Later in the day, the Home Minister will chair a meeting in Siliguri to review border management and security-related issues in the state. He will also assess the implementation of the 3 new criminal laws in the state and hold a separate meeting on matters related to birth and death registration. Mr. Shah will leave for Kolkata this evening. Commerce and Industry Minister Piyush Goyal met Estonia's Foreign Affairs Minister Margus Tsahkna in Tallinn. The two leaders yesterday discussed ways to further strengthen India-Estonia cooperation in trade, investment, digital transformation, cybersecurity, and emerging technologies. They also exchanged views on creating new opportunities following the successful conclusion of India-EU Free Trade Agreement negotiations. Addressing the India-Estonia Business Forum in the presence of Mr. Tsahkna, Mr. Goyal said, combining India's digital capabilities and scale with world-class manufacturing supported by the India-EU FTA framework can further boost bilateral ties and strengthen the India-EU partnership. In badminton, star Indian shuttler and two-time Olympic medalist PV Sindhu will face world number 4 Shen Yufei of China in the women's singles semi-finals of Japan Open in Tokyo this morning. Sindhu advanced to last four after former world champion Nozomi Okuhara of Japan withdrew from their quarter-final match yesterday. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. The third place playoff match has been part of the World Cup since 1934, the second edition of the tournament, with the 1950 edition being the only exception. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் 3 கூறுகள் இருக்கின்றன. 1 உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. 2 உடம்பால் அமையும் பகுதி. 3 மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் 3வதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன். நீரில் மூச்சிறைக்கும்

0: போது தரையில் தப்பிக்கின்றேன். தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோள் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ? இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. வைகரை பொழுதில் இறைவனின் திருநாமத்தை சொல்லி தொடங்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கட்டும். இசை மாலையால் இறைவனுக்கு பாமாலை சூட்டும் இந்த இனிய வேளையில் வாருங்கள், பக்தி வெள்ளத்தில் திளைப்போம். இன்றைய பக்தி மாலையில் எஸ்வி பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் சீரழி எஸ் கோவிந்தராஜன், ஏபி கோமலா, எம்ஒய் நசுருதீன் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் ஒளி உலா வரவிருக்கின்றன. தொடக்கமாக எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடியிருக்கும் பாடல்

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடிய அந்த அழகான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரிலே காலை பொழுது என்பது வெறும் நேரம் அல்ல, அது இறைவனுக்கும் நமக்கும் நடக்கும் ஒரு மௌன உரையாடல். மலர்கள் எப்படி இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதுபோல நம் எண்ணங்களையும் தூய்மையாக்கி அவனிடம் ஒப்படைப்போம். அடுத்ததாக உள்ளத்தை உருக வைக்கும் மற்றும் ஒரு தெய்வீக பாமாலை பக்தி மாலையில்

மன்னித்து அருள் செய்யும் என்னி வணங்கி நின்றால் பால் கபடி பன்னீர் கபடி பார்க்க பார்க்க இனிக்குதான் பால் கபடி பன்னீர் கபடி பார்க்க

0: காரைக்கால் பண்பலை 100.3 புலர்ந்திருக்கும் இந்த இனிய பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாவமாலை சூட்டும் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: பக்தி மாலையில் தொடரும் பாடல் ஏ பி கோமலா பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டிய பக்தி மாலை கேட்டோம். மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலா வரும்
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள்பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
2: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
0: நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள்,

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் ONGC காவிரியசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரியசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உள்ளூர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை.
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
9: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை நேர்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் வந்து இப்போ இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். லேசான தூறல் மட்டும் ஏதாவது ஒரு சில இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் நேர வெப்பநிலை 37 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால் கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்கும். காற்றின் ஈரப்பதம் அந்த சமயத்தில் 40-50% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26 இல்லை 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால் இரவு நேரத்துலேயும் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 80% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 14 இல்லை 15 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். படிப்படியாக காற்றின் வேகம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை வந்து தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும், லேசான தூறல் மட்டும் இருக்கும். இப்போ வறண்ட வானிலை தொடர்ந்து இருக்கனால விவசாயிகள் இப்போது உள்ள பயிர்கள்லாம் வந்து நீர் பாய்ச்சி அந்த வெப்பத்தை வந்து தணிச்சுக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இல்லைனா வந்து இந்த வெப்பம் தாக்குதல் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமான பூ கொட்டுதல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆகையால் இந்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு NAA நேப்தலிங் அஸ்டிக் ஆசிட் வந்து ஒரு டேங்கில் 10 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து 10 லிட்டர் தண்ணியை மட்டும் அந்த டேங்கில் எடுத்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டரில் 1 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கிட்டு கை தெளிப்பானில் காலை இல்லைனா மாலை வேளையில் தெளிக்கலாம். விஷய தெளிப்பான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ட்ரோனும் அவ்வளோ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பலன் கொடுக்காது. ஏன்னா வந்து அதோட ட்ராப்லெட்ஸ் ரொம்ப சின்னமாக இருக்கனால எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். மத்தியான டைமில் அடிக்கக்கூடாது. இப்படி பண்ணால் நமக்கு வந்து இந்த பூ கொட்டுதல், சப்பை கொட்டுதலை வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக வந்து பருத்தி பொறுத்த வரைக்கும் இப்போ களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலுரம் கொடுக்கலாம். நுனி கிள்ளுதல் பண்ணுறது நல்லது. அதாவது 15வது கணு ஓட்டுரகத்துக்கும் சாதரத்துக்கு 10வது கணுலேயும் நுனி கிள்ளுதல் பண்ணால் கொஞ்சம் பூக்கும் தன்மையை அதிகரிக்கும். கேழ்வரகு நிறையா சாகுபடி செஞ்சுருக்க விவசாயிகள் வந்து இப்போ களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலுடம் கொடுக்கலாம். நானோ யூரியா தெளிக்கலாம், இது நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. நானோ DAP கூட அவ்வளோ எஃபெக்ட்டு தேவையில்லை. நானோ யூரியா வந்து 1 லிட்டரில் 4 மில்லி என்ற அளவில் நானோ யூரியா ப்ளஸ்ன்னு கிடைக்குது. இதை பயன்படுத்தினா கொஞ்சம் இளவெளி ஊட்டம் கொடுத்தோன்னா இந்த வெப்ப காலத்தில் கேழ்வரகு வந்து நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்நடைகளை பகல் நேரம் அதிக வெப்பம் இருக்கப்போ மேய்ச்சல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வெப்பம் வந்து கால்நடைகளை தாக்கும். காலையில் மாலை வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். பொதுமக்களும் இந்த வெப்பம் தொடர்ந்து இருக்கனால அதோட தன்மைக்கேற்ப அந்த பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது
0: காரைக்கால் ONGC கவரேஜ். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
1: அவர்களுக்கு.
7: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி ஸ்கரைக்கால்
1: ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் ஸ்கரைக்கால்
2: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் ஸ்கரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: நினைவிருக்கட்டும்
0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாய தொழில் முனைவர் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் ஹரித்வாரமங்கலம் எல் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க காத்திருப்போம் இன்று இரவு 7:30 கிசான் வாணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
4: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
6: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
11: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
12: வணக்கம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறது வள்ளுவம். உங்கள் நாவன்மையை இன்னொருவர் வென்றுவிடாதபடி, இன்னும் சொல்ல போனால் உங்களது இன்னும் ஒரு சொல்லால் கூட வெல்ல முடியாதபடியான சொற்களை தேர்ந்து சொல்ல வேண்டும். இன்சொலால் ஆகும் கிளைமை இயல்பில்லா, வன்சொலின் ஆகும் பகைமை என்கிறது நாலடியார். இன்சொல் பேசுபவர்களையே சுற்றம் நாடி செல்லும். வன்சொல் கொண்டோருக்கு பகையே மேலும் மேலும் வந்து சேரும். மென்மையான சொற்களால் பிறரின் அன்பையும் அருளையும் பெற்று நன்மையும் உயர்வும் பெறலாம். இன்சொல்லை விளைநிலமாக உருவகித்து ஈதலை வித்தாக்கி, வன்சொல்லை களைகளாக்கி, அவற்றை நீக்கி, வாய்மையை எருவாக்கி, அன்பை நீராக்கி, அறக்கதிர்களை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று அறநெறிச்சாரம் அறிவுறுத்துகிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். நாம் பயன்படுத்தும் சொற்களே நம் தகுதியை தீர்மானிக்கின்றன. ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் நல்ல மனிதராக எப்படி வாழலாம் என்று கேட்டானாம். ஆசிரியர் கூறுகிறார், உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் 3 கதவுகளை தாண்ட வேண்டும். மாணவன் ஆச்சரியத்துடன் அவை என்னென்ன கதவுகள் என்று கேட்கிறான். ஆசிரியர் சொல்கிறார், நீ சொல்லும் சொல் உண்மையானதா, தேவையானதா, பயன் தரக்கூடியதா? இந்த 3 கதவுகளையும் கடந்து வரும் சொற்கள்தான் மனிதர்களின் இதயத்தில் இடம்பெறும். நல்ல மனிதனாக சொற்களின் மீது கவனம் வை என்றாராம். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். நம்மை சூழ்ந்திருக்கும் தீமைகளை எல்லாம் நீக்க வேண்டுமானால் நல்ல சொற்களை, இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதே சிறந்த வழி. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பேச

0: சொல்லாத சொற்கள் நமக்கு அடிமை. நாம் அதை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். ஆனால் பேசிவிட்ட சொற்களுக்கோ நாம் அடிமையாகி போகிறோம். வில்லிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பை போல நம் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களும் வீரியமிக்கவையாக உள்ளன. வாழ்வில் வெற்றியாளராக மிளிர நாணயமும் நயமும் வேண்டும். உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் உணவுகளின் மீது கவனம் வைப்பீர்கள். வெற்றியின் மீது அக்கறை இருந்தால் வாய்ப்புகளின் மீது கவனம் வைப்பீர்கள். உறவுகளின் மீது அக்கறை இருந்தால் வார்த்தைகளின் மீது கவனம் வைப்பீர்கள். இனிய சொற்களால் ஏற்படும் ஏற்றம் பற்றி இனியவை கூறல் அதிகாரத்திலும், தம் வாழ்வை தீர்மானிக்கும் மிக பெரும் ஆயுதம் சொல் என்பதை சொல்வன்மை அதிகாரத்திலும் வள்ளுவர் விளக்குகிறார். வள்ளுவம் வழியை நாமும் பின்பற்றுவோமாக. உண்மையையே பேசுங்கள், அதனையும் இனிமையாக பேசுங்கள். நன்றி.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய
2: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மீண்டும் இன் சொல்ல முது இன்று மாலை மணி 6:20 ஒலி உலா வரும். பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்குரையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும், இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல்

ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி மேகதாது முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும்

0: அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி மேகதாது முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுகள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர் தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில்

0: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
8: ஒரு அழகான கிராமத்துல ஆனந்த்னு ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவங்க வீட்டுல எறும்பு ஒண்ணு அரிசி தானியத்தை தூக்கிட்டு போவதையும் பார்த்தானா. பல முறை அந்த அரிசி கீழே விழுந்துச்சான். ஆனா எறும்பு முயற்சியை கைவிடலையாம். இறுதியில அந்த தானியத்தை அந்த எறும்பு தன்னோட கூட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ஆனந்த் என்ன பண்ணனா, தோல்வி வந்தாலும் முயற்சியை கைவிட கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம் என்று.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: என்ன
0: படிக்கிறீங்க?
2: ஒரு ஊர்ல பெரிய குளம் இருந்துச்சாம். அந்த குளத்து ஓரமா எறும்பு நடந்து ஓரமா போயிட்டு இருந்துச்சான். கால் தவறி குளத்துக்குள்ள விழுந்துருச்சான். காப்பாத்துங்க காப்பாத்துக்குன்னு பயந்துகிட்டு கத்துனுச்சான். அப்ப ஒரு புறா வந்து அந்த மரத்துல நின்று அந்த ஒரு ஒரு இலையா பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு கீழே போட்டு இருந்துச்சா. அது எறும்பு பிடிச்சி அது மேலே ஏறி கை வச்சு நீந்தி நீந்தி தரைக்கு வந்து இறங்கி தேங்க்யூ நண்பா நன்றி அப்படின்னு சொல்லிட்டா. இன்னொரு நாள் கழிச்சு வந்து ஒரு வேட்டைக்காரன் வந்தானா. அந்த வேட்டைக்காரன் அந்த புறாவை பார்த்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து குறி பார்த்தானா. அப்ப இந்த எறும்பு வந்து பார்த்துட்டு காலை கறிச்சிருச்சான். அஹான்னு கத்தவும் அந்த புறாவுக்கு தெரிஞ்சு அந்த புறா பறந்து போயிடுச்சான். அந்த வேட்டைக்காரன் ஏமாத்துட்டானா.
0: இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாப்பா?
2: அடுத்தவங்களுக்கு நல்லா செஞ்சா நம்மளுக்கு கடவுள் நல்லது செய்வாரு.
0: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க?
2: என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனா அவங்களுக்கெல்லாம் தந்து நான் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அன்பா பேசுவேன்.
0: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
0: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: திருடங்களாம் ஜெயில போட்டு தண்டனை கொடுக்கணும். அடுத்தது அவங்கள நல்லபடியில கொண்டு வரணும். அதுக்காகவே நான் போலீஸ் ஆகுறேன்.
0: சரிங்க பாப்பா. நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் உண்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
9: ஆரோரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவனம். உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
11: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
12: ரேணுகா.
13: ஆலய தரிசனம் மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம்.

இன்ப நலன் அளிப்பவளை, இனியனவே தருபவளை, அன்புடைய அன்னையலை, அருஞ்சிவனை மணந்தவளை, என்னுடைய இதயத்தே பொன்னுயிராய் இருப்பவளை, நன்மலராய் பூஜித்தே நாமே துர்கா என்றிடுவேன். மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் நம் வாழ்வின்

அனைத்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போக்கி அனைத்து நலன்களையும் வழங்கும்படி கோவில் நகரமாம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழித்தடத்தில் உள்ள குத்தாலம் என்னும் ஊரிலிருந்து வடமேற்கில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதும் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுமான கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை தரிசிக்க மெய்யன்பர்களை அழைத்துச் செல்கிறோம்.

0: ஷோரூம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்

அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிருகண்டு மகரிஷியால் வணங்கப்பட்ட கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலின் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் நம்மை இனிதே

மயிலாடுதுறை வழித்தடத்தில் குத்தாலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளதும் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுமான கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலின் ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் மகாமண்டபம், அதை தாண்டி சென்று அத்த மண்டபத்தை அடைகிறோம். பின்பு கர்ப்ப கிரகத்தில் தோஷ நிவர்த்தி, திருமண பேறு மற்றும் புத்திர பாக்கியத்தை அருளும் ஆதிசக்தி, மங்கையர்கரசி, வைஷ்ணவி என்றெல்லாம் போற்றப்படும் இத்தலத்தின் இறைவி தனது கையில் சங்கு மற்றும் பிரயோக சக்கரத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அருளும் காட்சியை காண அவர் சன்னதியை அடைகிறோம்.

0: நிகர்த்தம்மன் வாழ்ந்த தனிநகராகும் வெண்ணை பொன்னமர்ந்த துர்கா தேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பதவியும் பெற்று வாழ்வோமே.
1: என் பெயர் சந்திரசேகர சிவாச்சாரியார். இந்த ஆலயம் மூணு திருதல ராஜகோபுர ஆலயம். ஆலயத்து அருகில் மகாகுளம் இருக்கிறது. இந்த வினதுர்காஸ்தலம் வந்து அம்பாள் முன்னாடி அம்பாள் உருவமும் பின்னாடி சர்ப்பாகாரமாக உள்ளது. அம்பாள் பத்மாசனத்துல தபஸ் இருக்கா. அதாவது இங்க மகிழ்ச்சியோ சிம்ம வாகனமோ கிடையாது அம்பாளுக்கு. அதாவது அகஸ்தியர் இந்த பக்கம் வரும்போது அகஸ்தியருக்காக தபஸ் இருந்ததாக சொல்கிறார்கள். சண்டன் முண்டன் சும்பன்னி சும்மன்கிற அசுரர்களை வதம் பண்ணிவிட்டு இந்த கஷேத்திரத்துல வந்து தபஸ் இருக்கிறதா அம்பாள் விசேஷம். மிருகண்டு மகரிஷியா பூஜிக்கப்பட்டதாக மார்க்கண்டையரோட தந்தையார் பூஜித்து வந்த ஸ்தலம் இது. மார்க்கண்டையருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கறதுக்காக திருக்கடி சென்று அபிராமியையும் அமிர்தகடேஸ்வரியும் பூஜித்து வந்தால் சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று இந்த அம்பாள் கூறியதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த அம்மன் வந்து பூர்வாயுமா, அதாவது பொதுவாக துர்கை வடக்கையோ மேற்கையோ பார்த்து தான் இருக்கும். இந்த ஸ்தலத்துல தனி துர்கை கிழக்கு பார்த்த ஸ்தலம். அபய வரதஹஸ்தம், அதாவது கை சாஞ்சாப்புல இருக்கும். ஊருஹஸ்தம் சங்கு சக்கரம், சக்கரம் பிரயோக சக்கரம். அம்பாள் வந்து அன்னபூர்ணிக்கு நிகழ்ந்த அம்மன் சொல்றாங்க. இந்த அம்மன் வந்து இரவில் காசிக்கு சென்று வருவதாக ஒரு ஐதீகம். அம்மனுக்கு மேல வந்து பிரம்மரந்திரம் அரை அடி திறந்திருக்கும். வெயில் அடிச்சாலும் மழை பெய்தாலும் அம்பாள் மேல படும். இதனால் ஆகாஷ துர்கைன்னு சொல்லுது.

அதனால ரொம்ப இந்த ஆலயம் வந்து தனிப்பட்ட ஆலயம், எந்த விதமான விநாயகரோ சுப்பிரமணியம் கிடையாது. ஆதித்யன் முதல் கேது வரை 9 கிரகமும் இந்த அம்பாள் ஐக்கியமானதால் நவதுர்கைக்கு ரொம்ப விசேஷமான துர்கை.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்

0: திருப்பனந்தாள் காஞ்சிமட அதிபர் ஸ்ரீ முத்துக்குமார தம்பிரான் சுவாமிகள் அவர்கள்,
1: துர்க்கை என்ன வழிபாடுதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே தொன்மையாக சொல்லப்படுகிறது. துர்க்கை என்று சொல்வதற்கு பதிலாக கொற்றவை என்றும் காடுகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. கொற்றவை என்பது பொதுவாக துர்க்கையை குறிக்கும், காடுகிறாள் என்பது இந்த வனதுர்க்கையை குறிக்கும் என்று நாம் கொள்ளலாம். இங்கே அந்த மல்லிகை காட்டிலே இருந்ததினாலே தான் இந்த துர்க்கைக்கு பெயர் வனதுர்க்கை என்று சொல்லியிருக்கிறார். இந்த வனதுர்க்கைக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடல் உண்டு. அது வடமொழியிலே சொல்லுகின்ற பொழுது தியான ஸ்லோகம் என்று சொல்வார். அதாவது வனதுர்க்கைக்குரிய அமைப்பிலே இந்த துர்க்கை இல்லை, எல்லா துர்க்கையோட இந்த துர்க்கைக்கு ஒரு விசேஷமான இது உண்டு. இந்த சக்கரம் வந்து விஷ்ணுவினுடைய கையிலே இருப்பது போல் சுத்தி வருவது என்பது வேறு, பக்கவாட்டிலே சுழல்கின்ற ஒரு அமைப்பு இந்த துர்க்கைக்கு இருக்குது. அதனால் இன்னொரு இந்த கோயிலுக்கு கர்ப்பகிரகம் விமானம் இல்லை, பின்னே கோயில் விமானம் கர்ப்பகிரகம் எல்லாம் கட்டுகின்ற பொழுது கூட, அதாவது இந்த துர்க்கை நாள்தோறும் இரவு அர்த்தஜாம சமயத்தில் வாரணாசி காசிக்கு செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலே தான் இந்த துர்க்கையிலே விமானத்திலே கலசத்து பக்கத்திலே ஒரு துவாரம் இன்றும் இருக்கும். வழிபடுவதனால யாராருக்கு என்னென்ன குறையோ அந்த குறைகள் நிவர்த்தியாகிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இந்த அம்பாள் அருளி செய்கிறாள்.

கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்கா பரமேஸ்வரி திருக்கோயிலின் மற்றைய விசேஷங்கள். ராகுவின் அதிதேவதை துர்க்கை என்பதாலும் ராகுதோஷம் நீங்கவும் எல்லா இடர்கள் நீங்கவும் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத் தொன்னையில் நெய் மற்றும் நல்லெண்ணெய் ஊற்றி 9, 11, 21 ஆகிய வாரங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது வரலாறு.

12:30 வேண்டிட்டு போனேன். சாயந்தரம் 6:30 வேலை கிடைச்சிட்டு அக்கா பொண்ணுக்கு. ஒரு எங்க பாப்பாவுக்கும் டென்ஷன், நல்லா மார்க் வாங்கணும். 3 வாரம் வந்தோம். இப்ப அடுத்து பிளஸ் டூ, நல்லா மார்க் வாங்கி மெட்ராஸ்ல சேர்ந்துட்டு நல்லா திருப்தியா இருக்கு. நல்லா வந்து வேண்டிட்டு நம்ம கேக்க நினைக்கிறது நடக்குது, வேண்டிக்கிறது கிடைக்குது.

நான் கஜிராமங்கலம் கணேசன். வனதுர்க்கை பரமேஸ்வர ஆலயத்தில் வழிபாடுகள் ராகுகல பூஜை சிறந்த வழிபாடுகள். ஒரு கால பூஜை முடிந்தவுடன் இரவு பூஜை முடிந்துவிட்டு அம்பாள் காசிக்கு செல்வதாக ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகுகல பூஜை எண்ணற்ற பக்தர்கள், அதாவது எண்ணற்ற பக்தர்கள் எந்த வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்களை அனைவரும் வந்து அருள்பட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து அலம்பெருமாள் மிக மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா.
0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும்

0: நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் புரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் புரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான்

0: திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
10: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
13: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
14: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
15: முகத்தில் பருவா சைபால், சரியா சைபால்.

0: விட்டு புண்ணா சைபால் சைபால்
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
2: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்
1: இந்நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாயில் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் கம்பீரமா நின்றுகிட்டு இருந்தது. அதுல நிறைய பூக்கள் கனிகள் பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும் பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான் சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானான். அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்லை அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது. மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உன்கிட்ட ஏன் வரணும், உங்கள்கிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னு தந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோன்னு அந்த மரம். நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னா அவன். நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னுது மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான் அவன். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கோன்னுது அந்த மரம். அவன் வெட்டினான், படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மளும் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னடா அவ்வளவு பிரியமா அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
7: முகத்தில் சைபால் சரியா சைபால்
8: அனைத்து மருந்து கடைகள்

0: கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தருமண தற்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: தகவல் நேரத்தில் கேட்ட தகவல் வழங்கியவர் தென்கஜி கோசாமிநாதன் அவர்கள். இது நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது.
6: இதுதான் ஒரு
7: ரூம்
2: ஆகாய காற்றில் அவனை படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சிந்தனை துளி. தலைக்கவசம், உயிர்கவசம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 காலை காம்போ நிகழ்ச்சிக்காக நேர்களை புன்னகையோடும் நேர்மறை சிந்தனையோடும் வரவேற்கக்கூடிய ஒரு கலகலப்பான நிகழ்ச்சி இதோ காலை காம்போ. வணக்கம் வணக்கம் காரைக்கால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 100.3 காரைக்கால் பண்பலையில் உங்கள் காலை பொழுதை இன்னும் அழகாக்க சுட சுட காஃபியோட வர்றது மாதிரி உங்களுடைய காலை காம்போ. நான் உங்க அன்பு ஆர்ஜே ஆர் குமார். இன்னைக்கு காலை பொழுது ஒரு சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிப்போங்க. நம்மில் பலர் எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நாளைய தினத்தை நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா மக்களே? நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மண்பானை, இன்று மட்டும்தாங்க நம்ம கையில இருக்கக்கூடிய பொற்காசு. விடியல் வராத இரவே கிடையாதுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு ஒரு நாள் புதுசா ஜெயிக்கிறதுக்காக இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோடு இந்த நாளை கொண்டாடுங்க. என்னால் முடியும்னு நம்பி உங்களோட வேலையை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம்.

0: நேரம் இப்போ 7:40:58 ஆயிடுச்சுங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறது காலை காம்போ. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்தில் கணிப்பொர் இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி மற்றும் அழகு கலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலை முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது வரம்பு 14, அதிகபட்ச வயது வரம்பு இல்லைங்க. நீங்க மேலும் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0436823428, மீண்டும் உங்களுக்காக 0436823428 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்ணு உங்களுக்காக 94 88 32 63. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகு கலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒருவரோட பயிற்சி பிரிவுகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு உடனடி சேர்க்கை நடைபெறுகிறதுங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அட்மிட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. எனவே 10ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களோட பயிற்சி நிலைய முதல்வரை அணுகலாம். இது காலை காம்போ.
1: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க.

0: இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலைகள் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடம் நிரப்புவதற்கு மாதம் 27,804 ரூபாய் தொகுப்புதியத்தில் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம், இளங்கலை பட்டத்துடன் திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சியில் செயல்பாடுகள், கண்காணிப்பு, மேற்பார்வை ஆகியவற்றில் 2 வருட பணி அனுபவத்துடன் கணினி அறிவு பெற்ற 42 வயதிற்குட்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை www.nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சர்டிபிகேட்டோடு இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 209, 2ம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் என்ற முகவரிக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ம் தேதிக்குள் மாலை 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04365253018 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது காலை காம்போ. காலை காம்போல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஓகேங்க, ஆனால் அப்படியே ஒரு கொஞ்சம் கலகலப்பாக சிரித்தா தானே காலை காம்போ நமக்கு ரொம்ப நிறைவாக தெரியும். நம்ம ஊரில் இருக்கிற கணவன் மனைவி அலப்பறைகள் எப்போவுமே தனி ரகம் தாங்க. அப்படி ஒரு மொக்க ஜோக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு. ஒரு கணவன் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தாரா, அதை பார்த்து அவரோட நண்பர் கேட்டாரா, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்க, கணவன் சொன்னாரா, இல்லைடா நேத்து என் மனைவி கிட்ட உன் முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிலா ஞாபகம் வருதுடின்னு ரொமான்டிக்காக சொன்னேன். உடனே நண்பர் கேட்குறாரு, அடேங்கப்பா செம்ம கவிதைடா, அதுக்கு அவங்க வெக்கப்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்டோன்னே கணவன் அப்போ தான் சொல்கிறாரு, அங்கே தாண்டா ட்விஸ்டே இருக்குது, நிலாவில் ஏகப்பட்ட பள்ளமும் குழியும் இருக்குன்னு நான் மறைமுகமாக கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சி இப்போ கரண்டி கம்பால் அடித்த அடி வெளியில் சொல்ல முடியலப்பா அப்படின்னு சொன்னோடனே. அதனால மக்களே, கவிதை சொல்றது முக்கியம் இல்லைங்க, அது யாருக்கு புரியுற மாதிரி சொல்றோங்கிறது தாங்க முக்கியம்.
3: இது காலை காம்போ, காரைக்கால் பண்பலை 100.3. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்ற அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க.
2: ஓகேங்க, சிரிச்சாச்சு. இப்போது சிந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி கதை. ஒரு ஊரில் பெரிய சிற்பி இருந்தாராம். அவர் செதுக்கிற சிலைகள் எல்லாமே அப்படியே அச்சு அசலாக உசுரோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவனும் சிற்பங்களை கற்றுக்கிட்டு சிலைகள் செய்ய ஆரம்பித்தான். மகன் ஒரு சிலை செஞ்சு முடித்ததும் அப்பாவிடம் காட்டுவான். அப்பா அந்த சிலையை பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஆனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம், இந்த வளைவு இன்னும் கொஞ்சம் சரியாக வந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குறையை சொல்லி திருத்துவார். மகனும் கோபப்படாமல் சரிப்பா அப்படின்னு சொல்லி நல்லா செய்ய பழகுவான். நாளாக நாளாக மகனோட சிலைகள் அப்பாவோட சிலைகளை விட பிரமாதமாக அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஒரு நாள் மகன் ஒரு சூப்பரான சிலை செஞ்சுட்டு வந்து அப்பாவிடம் காட்டினான். அப்பா வழக்கம் போல் நல்லா இருக்குப்பா ஆனால் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இந்த முறை மகனுக்கு கோபம் வந்துடுச்சு, அப்பா இப்போ என்னோடய சிலைகள் உங்களோட சிலைகளை விட அதிக விலைக்கு போகுது, ஊரில் எல்லாரும் என்னத்தான் பெரிய சிற்பின்னு பாராட்டுறாங்க, நீங்கள் இன்னும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்தினான். அப்பா அமைதியாக சொன்னாராம், மகனே பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரியே ஒரு சிலை செஞ்சப்போ ஏன் அப்பாவும் குறை சொன்னார்ப்பா, நானும்

இதே மாதிரி கோபப்பட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன். அன்னையிலிருந்து என் கலைத்திறன் வளருதுன்னு நினச்சி நின்று போச்சு. ஏன்னா நாம் செய்கிறதில் குறையே இல்லை. நாம் தான் பெஸ்ட்டுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளோட வளர்ச்சியும் கற்றுக்கிற ஆர்வமும் முடிக்கு வந்துடும். மகன் தன் தவற்றை உணர்ந்து அப்பாவின் காலில் விழுந்தான். இது காலை காம்போ.

திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் கேஒய்சி மூலம் கைரேகை பதிவு செய்திட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட அலுவலக வளாகத்தில் உள்ள இ சேவை மையங்களில் முகாம் நடைபெறுகிறது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள கைரேகை பதிவு செய்யாத நபர்கள் மற்றும் தற்போது 6 வயது பூர்த்தி அடைந்த குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளதால் அவர்களுக்கு கைரேகை பதிவு செய்யவும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பிற மாவட்டங்களில் வேலை நிமித்தமாக தங்கியிருந்தால் தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகாமையில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று இகேஒய்சி மூலம் கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம். குழந்தைகள் மற்றும் முதியோர் கைரேகை கருவிழி பதிவு இல்லையெனில் முதலில் ஆதார் விவரங்களை புதுப்பித்த பிறகு இகேஒய்சி செய்ய முடியும். ஆதார் புதுப்பித்த பிறகு அனைத்து வேலை நாட்களிலும் நியாய விலைக் கடையில் இகேஒய்சி நிறைவு செய்து பயன்பெறலாம். மேலும் தமிழ்நாடு பிடிஎஸ் மொபைல் ஆப் மூலம் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் மற்றும் கைரேகை சரிபார்ப்பு முறை பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் மூலம் அத்தியாவசிய

0: வழங்க இயலாத முதியவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நபரின் விவரத்தினை பதிவு செய்து கொள்ளுமாறு, அங்கீகரிக்கப்பட்ட நபர் பதிவு செய்யப்பட்ட பின்பு கைரேகை சரிபார்ப்பு முறையில் பொருள் வழங்க இயலாதவர்களுக்கு பிராக்சிமோடை முறையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். சிறப்பு முகாம், இதற்கான சிறப்பு முகாம் இகேஒய்சி மூலம் கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு அனைத்து வட்ட அலுவலக வளாகத்தில், இ சேவை மையங்களில் இன்று மற்றும் வருகின்ற 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஆகிய நாட்களில் முகாம் நடைபெறுகிறது. இதனை பயன்படுத்தி இகேஒய்சி மூலம் கைரேகை பதிவு செய்து பயன்பெறலாம் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது காலை காம்போ.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
0: ஆகாய காற்றில் நாளைய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய் தெரிந்து கொள்வோமா? மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கை மடம் ஸ்ரீ வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 10 மணிக்கு திருமஞ்சனம், இரவு சிறிய திருவடியாலும் அந்த வாகனம். சிக்கல் பொருள் வைத்த சிறிய அருள்மிகு சுவர்ணகாளியம்மன் திருக்கோவில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று இரவு 8 மணிக்கு மஞ்சள் காப்பு, விசேஷ தீபாராதனை நடைபெறும். ஆகாய காற்றில் நாளைய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய் தெரிந்து கொண்டோம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. திருப்பட்டினம் அரசினர் ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் வருகின்ற 20ஆம் தேதி முதல் உடனடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. தொழில் பயிற்சியில் சேர விரும்பும் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கல்வி குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ்களுடன் தொழில் பயிற்சி நிலையம் முதல்வரை அலுவலக நேரத்தில் அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. 100% வேலைவாய்ப்பு உறுதி. வயது வரம்பு இல்லை. மாதம் ₹1,000 ஊக்கத்தொகையாகவும் மதிய உணவு, இலவச சீருடை, புத்தகங்கள் மற்றும் ஐடி கார்டு வழங்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, காலை காம்போல நம்ம இன்னைக்கு காரைக்கால் மாவட்ட மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்கள் கவனத்திற்கு, இன்று 18ஆம் தேதி சனிக்கிழமை காரைக்கால் டவுன் தலைமை அலுவலகத்திலும், நேரு நகர், கோட்டுச்சேரி, நெடுங்காடு, அம்பகரத்தூர், திருநள்ளார் மற்றும் திருமலைராயன்பட்டினம் மின்தொகை வசூல் மையம் இன்று காலை மணி 8:45 முதல் மதியம் 1 மணி வரை வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆகையால் தங்களது மின் கட்டண பாக்கியினை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: ஆமாங்க, நம்முடைய மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கணும் இல்லையா? பறந்தால் தான் சந்தோஷம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நம்ம பெருக்கெடுக்கலாம். அடுத்து துள்ளி வரும் பாட்டு 8:05 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வெண்முகி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பாட்டு கேட்கலாம். காரைக்கால் தொலைபேசி இணைப்பக எண் 04368 அப்படிங்கிற நம்பரை மறந்துடாதீங்க, அதை இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. முகி வெண்முகி உங்களுக்கான துள்ளி வரும் பாட்டை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க நேயர்களை. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். பேராசை, சில மனிதர்களுக்கு வந்து பேராசை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆசைப்படுறதுல வந்து நிச்சயமா அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா பேராசை அப்படின்னா நமக்கு மட்டுமே கிடைக்கும் நினைக்கிறது பேராசை. ஒரு அரசர் வந்து நகரவளம் வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு பிச்சைக்காரர் அருகில வந்து பிச்சை கேட்கிறாரு. அப்ப அரசர் சொல்றாரு, என் மன அமைதியை கெடுக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாருன்னா வாய் விட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சனே, ஏ ராஜா, உன் மன அமைதியே துண்டு துண்டா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் மன அமைதி அப்படி இருந்தா அது மன அமைதியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரசனுக்கு புரிஞ்சது, மன அமைதிங்கிறது துண்டு துண்டா இருக்க கூடாது, மொத்தமா இருக்கணும். அமைதி அப்படிங்கிறது மொத்தமா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஞானி வடிவில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தலை வணங்கினாரு. முனிவரே, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்றாரு. உடனே அவரு சிரிச்சுட்டே சொன்னாரு, உன்னால எதை கொடுக்க முடியுதோ அதை உறுதியா கொடு, ஆனா நான் கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்லாத அப்படின்றாரு. நிச்சயம் நான் வந்து நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். நகர்வளத்தை நிறுத்திட்டு உடனே அவர் அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வராரு. வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நீ எதை கொடுத்தாலும் ஓகே, இந்த பாத்திரத்துல, அதாவது இந்த ஓடுல குடுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்றாரு, ஒரு ஆணையிடுறாரு. தங்க நாணயங்களை கொண்டு வந்து அந்த ஓடு ஃபுல்லா நிரப்புங்கன்னு சொல்றாரு. தங்க நாணயங்களை கொண்டாந்து நிரப்புறாங்க. நிரப்பு நிரப்பு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல, எவ்வளவு போட்டாலும் அந்த பாத்திரம் விழுங்கிட்டே இருக்கு. ராஜாவுடைய கஜானாவே காலி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து அப்பயும் நிரம்பல. அப்பதான் அவரு தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப அந்த முனிவர்கிட்ட கேக்குறாரு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்றாரு, அரசே, இந்த பாத்திரத்தை யாரால் நிரப்ப முடியாது, உங்களால் மட்டும் எப்படி நிரப்ப முடியும்? குபேரனாலே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இது சாதாரண பிச்சை பாத்திரம் அல்ல, பேராசையில வாழ்ந்து பேராசையோட இறந்த ஒரு மனிதனுடைய மண்ட ஓடுன்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, பேராசை எந்த அளவுக்கு வச்சிருக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் புரியுது. சோ நம்ம பேராசை நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை தரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வந்து மன சோர்வை தள்ளி வைங்க.

0: பக்கத்து வீட்டை எய்த்த வீட்டை பொறாமையோடு பார்க்காதீங்க. உங்க தேவைக்கு உங்க வருவாய் இருக்கிற மாதிரி உங்களை பழகிக்கிங்க. எந்த சூழல்லையும் ஆசையை வந்து பேராசையில போய் மூழ்க வைக்காதீங்க. ஏன் இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பேராசை அது மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்றான் ஏது பண்றானே தெரியாம செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அதாவது ஒருத்தருக்கு வந்து பேராசையுடைய மொத்த உருவமா இருந்தான். அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க எவ்வளவு நகைப்படுவாங்க எவ்வளவு வந்து நமக்கு செய்வாங்க, இதுலதான் அவனுடைய எண்ணம் இருந்தது. ஆனா அவனுடைய குணம் தெரிஞ்சு யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா வரல. சரி இந்த ஊர்ல அவனு சரி வரான்னு சொல்லிட்டு வேற வேற ஊர்களுக்கு தேடி அலைஞ்சிட்டே இருக்கான். ரொம்ப தொலை தூரத்துல இருக்க ஊர்ல வந்து ஒரு செல்வந்தர் இருக்காரு. அவர் போய் பாக்குறான், பார்த்து அவங்க வீட்டுல பெண் இருந்தா வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய ஒரு மகளுக்கு வந்து 20 வயசு ஆகுது, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு நான் 1 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்றாரு. அப்படியான யோசிக்கிறான். இன்னொரு மகளுக்கு வந்து 25 வயசு ஆகுது, அந்த மகள் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு 5 லட்ச ரூபாய் தரேன். அப்பயும் யோசிக்கிறான். அப்ப சொல்றாரு, என்னுடைய இன்னொரு மகளுக்கு 30 வயசு ஆகுது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா 10 லட்ச ரூபாய் தரேன் சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கேட்டான், 50 வயசுல உங்க வீட்டுல பொண்ணு இல்லையா அப்படின்னா. எதுக்காக அதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக, ஆனா அதை கூட கமர்ஷியலா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் பார்த்தான். பேராசையை தவிர்த்து விட்டு ஆசையோட இருங்க, வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலையின் 100.3 வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு நேர்களின் நிகழ்ச்சியில உங்களின் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் இது. உங்களுடைய பதில்களை காரைக்கால் பண்பலை Facebook பக்கத்துல பதிவிடுங்க.

0: நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வேண்முகி.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க மேடம். காலை வணக்கங்க மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தில்லையாடியில இருந்து செந்தாமரை பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ரெட்ரோல இருந்து ஒரு படம் பாடல் போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நன்றி
1: நன்றி நன்றிங்க மேடம்.

0: தெளிவம் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் மதராசி, பாடல் தங்கப்பூவி, அந்த பாடல் குடும்பம்.
0: பாடலா வரும். நன்றி
1: நன்றிம்மா.
2: ONGC மக்களுக்கான சக்தி.

0: தேசத்திற்கான வளம். ONGC.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா பிரசித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கிடைக்கும் கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் பண்பலையின் 100.3 அபிப்பெயர்ச்சி. நேரம் 8:20. அபிப்பெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பெயர்ச்சி. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பெயர்ச்சி.
7: அனைவருக்கும் ஏற்றது அபிப்பெயர்ச்சி, கேட்டு வாங்குங்கள் அபிப்பெயர்ச்சி.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
9: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
8: அளவு முன்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: காட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவர் மனித நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
3: சுவில் அம்மா கிட்ட நல்லா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா?
3: சூப்பரா இருக்கும் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு சந்திரமொழி டூ பாட்டுங்க மேடம். ஒரு சூப்பரான பாட்டு போடுங்க மேடம்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
3: நன்றி.
2: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் வணியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது துள்ளி வரும் பாட்டு. இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.

கதையில் நேர்கள் இனி கேட்கலாம். வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: இன்றைய தொலைவரும் பாடல் நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துல தங்களுடைய பதில்களை பதிவிட்டிருக்காங்க. பேரளத்திலிருந்து சந்தோஷ்குமார் அதற்கான விடை என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் ஹிமாச்சல் பிரதேசம் 2010 கார்பன் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு நீர், மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதனும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க பொன்னியம்மேடு வன்னை கணேசன், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் இந்தியாவின் முதல் கார்பன் எதிர்மறை மாநிலமாக சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் அறியப்படுகின்றன. ஹிமாச்சல் பிரதேசம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் முதல் கார்பன் இல்லாத மாநிலமாக இது அறிவிக்கப்பட்டது. சிக்கிம் இந்தியாவில் 100

சதவீதம் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கும் மாநிலமான சிக்கிம் நாட்டின் முதல் கார்பன் எதிர்மறை மாநிலமாகவும் பெருமை பெற்றுள்ளது. இதன் பிரம்மாண்டமான காடுகள் வெளியாகும் கார்பனை விட அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிட்டு சூழலை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர் மெஸ் மகாதேவன் பெரம்பலூரிலிருந்து இமாச்சல பிரதேசம் சரியான விட இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமை பெற்றுள்ளது. 2010 ஆண்டிலேயே இம்மாநிலம் இச்சாதனையை எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமாச்சல் பிரதேசம் தான். ஆமாங்க, இமாச்சல் பிரதேசம் தான் இதற்கு சரியான விடை. காரைக்கால் தலத்தேறு பத்மாவதி ஸ்ரீதரும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கூவாகம் இளங்கோவன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோதரையும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அய்யாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இமாச்சல் பிரதேசம் தாங்க சரியான விடை அப்படின்னு சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலமாக இமாச்சல் பிரதேசம் 2010 ஆண்டில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா ஸ்ரீ ஹரிஷ் வனஜா திருபுவனத்திலிருந்து இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் இமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சரியான விடை சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பாபு முல்லைக்காட்டிலிருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து இமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தனுஷா, இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலமாக இமாச்சல் பிரதேசம் 2010 ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து சரியான விடையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது துள்ளி வரும் பாட்டு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவர் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் சித்திரபுணி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நலமா இருக்கும். நீங்க நலமா?
4: நல்லா இருக்கும் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: கில்லி படத்துல இருந்து கொக்கர கொக்கர
3: பாடல் கேட்கலாமா? நன்றி
4: நன்றி.
3: நேர்களே, இன்றைய துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமை பெற்றுள்ள மாநிலம் இது. ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் ராமபுரம், கவியரசன் பிரியா, அப்புறம் யோகநாயகி அனல்யா. திருப்பூர் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. மேலவாஞ்சூர் சம்சுதீன் ஹிமாச்சல் பிரதேசம்னு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஹிமாச்சல் பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2010 நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சிவபுரி சோமசுந்தரம். கும்பகோணம் குமரன் ஹிமாச்சல் பிரதேசம்னு சரியான விடை சொல்லியிருக்காங்க. அக்கரைவட்டம் அமுதா குமரனும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. செங்குந்தபுரம் ஆதவன் சரியான விடை கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜாவும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தலயன் கோட்டை பாரிவல்லல். நெம்மேலி ஆர் நந்தகுமாரும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. ஜெயவீர பாண்டியன் சன்னமங்கத்திலிருந்து விடை ஹிமாச்சல் பிரதேசம் சொல்லியிருக்காங்க. கண்ணன் சந்தியா வடக்கு பால்பண்ணைச்சேரியிலிருந்து ஹிமாச்சல் பிரதேசம்னு சரியான விடை கொடுத்திருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபேக்காவும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் இதுக்கு ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க சரியான விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுஃபும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் இந்தியாவில் கார்பன் இல்லாத மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வெற்றியை கனவு காண்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டும் அந்த கனவை நனவாக்க தினமும் உழைக்கிறார்கள். நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சி கூட நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய வெற்றியாக மாறலாம். புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கத்துடன் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருக்காங்க யார் அப்படின்னா புவனகிரி சுமதி பாபு. முதல் பாட்டிலேயே எங்களை ஆட வைத்ததுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ராஜா தேரு குரு, ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரனும் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க.

0: அருணாச்சலம் அரசகுழி ஜான் இவங்களும் இதுக்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. கரிகள் நிறவியிலிருந்து நச்சுப்பிள்ளையும் இதற்கு ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலைராயன் பட்டினம் வினோத்குமாரும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகையிலிருந்து குமரன். திருமூலஸ்தானம் வீரசுந்தரியும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதரும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. 2010 இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. மங்கை நல்லூர் ரெய் கிராமதாஸ் வந்து இதற்கு சரியான விடை ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைநாயிரிலிருந்து கம்பர் கபிலன் பாரியும் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னார்குடியிலிருந்து சரியான விடை ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகையிலிருந்து பாபு வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. மேடுபாளையம் நாகராஜன் வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு. டிஆர்பட்டினம் நளினி சங்கர் வந்து வினாவுக்கான விடை என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் இருந்த திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீமும் இதற்கு சரியான விடை கொடுத்துருக்காங்க. நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
8: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இணைந்திருக்கிறோம் நேர்களை துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
10: திருவாரூர் மாவட்டம் சிறுவூர் மோகன் மேடம்.
8: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
10: படம் சரவணன் இருக்கு பயமேல். ஏதாவது நல்ல பாடலா கொடுங்க.
8: பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி. நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது? இதுக்கு ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க காரைக்கால்ல இருந்து எஸ் பிரகாஷ் அவர்கள். நாகையிலிருந்து ரஜினிகாந்தனும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணியும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீலும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெருலேருந்து ராணி ஆனந்தனும் இதற்கு ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ், தானி கோட்டகம் தெற்கிலிருந்து ரவிக்குமார், காரைக்கால் மேல ஒடுதலை சேர்ப்பு விஜயரகனும் இதற்கு சரியான விடை ஹிமாச்சல் பிரதேசம் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பஞ்சநதி குளத்திலிருந்து யாரு சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவி இளவரசு. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணியும் ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் சரியான விடை ஹிமாச்சல் பிரதேசம், 2010 கார்பன் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலம் வாரணும் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் இனிய காலை வணக்கங்களும் கொடுத்திருக்காங்க. பருவாச்சேரியிலிருந்து பிரியா கண்ணன் வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. ஆய்மூர் ரவிசங்கர் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை ரத்தினபுரி ராஜா முகமதும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ராவும் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. காரைக்கால் கவிதாவும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை விழாலும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. கோமல் சரவணன் இமாச்சல் பிரதேசம் சரியான விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் வந்து விடையை வந்து கமெண்ட் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.

சொல்லியிருக்காங்க வாட்டாஷாக திவ்யா. நிடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறனும் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் சரியான விடை கொடுத்திருக்காங்க. இரவாஞ்சேரியிலிருந்து கலாவதி இவங்களும் இமாச்சல் பிரதேசம் தான் அப்படின்னு சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்றைய சரியான விடை என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் தான் சரியான விடை.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ் வணிகாரைக்கால் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
11: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
12: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
11: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
12: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
13: நம்ம மயிலாடுதுறை மீனூர் ஸ்கேன்ஸில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலாடுதுறை மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
14: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
18: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
19: GL மருத்துவமனை
20: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
19: GL மருத்துவமனை
20: காரைக்கால்.
21: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
22: பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள்.
23: நமக்கு பூஞ்சை தொற்று இருக்குது அப்படின்னா நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக வச்சுக்கணும். நம்மள உடைகள், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸு, சோப்பு, சீப்பு, நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம தனியாக வச்சுக்கணும், மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்மளோட ட்ரெஸ்ஸு, உடைகளை எல்லாத்தையுமே வந்து நல்ல வெந்நீரில் தான் அலசி போடணும், நல்ல வெயிலில் காய போடணும். ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்.

0: சரிங்களா. அந்த ஆயின்மெண்ட் தடவும் போது எல்லா இடங்கள்லையும் தடவணும், எங்கெல்லாம் படை இருக்கோ அங்கெல்லாம் தடவணும். ரேஷ் இருக்கிற இடத்துக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளியும் தடவணும். ஏன்னா கிருமி வந்து முன்னேறிட்டே போயிட்டு இருக்கும், நம்ம தோலை வட்ட வட்டமாக முன்னேறிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு கண்ணில் தெரிய ரேஷையும் தாண்டி நார்மல் தோல்லையுமே ஒரு 2 சென்டிமீட்டர் ஆயின்மெண்ட் தடவணும். ஆயின்மெண்ட் 2 வேளை தடவணும். நம்மளது உடைகளை சுத்தமாக வச்சுக்கணும், வெந்நீரில் அலசி வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கணும், வேர்க்காமல் பார்த்துக்கணும், 2 வேளை குளிக்கணும். நம்ம குளிக்கிறது வந்து ரொம்ப சூடு தண்ணியில் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கும் போது நம்மளோட ஸ்கின்னோட பேரியர் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதோட எதிர்ப்பு சக்தியும் போயிடும். அதனால வெது வெதுப்பான தண்ணீர் இல்லை குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சா போதும். உடைகளை தான் சூடு தண்ணியில் போடணும். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மருத்துவர் சொல்ற காலங்களுக்கு எடுத்துக்கணும், 6 to 8 வாரம் வரைக்கும் எடுத்துக்கணும். நமக்கு அரிப்பே இல்லைனா கூட இப்ப அறிவியல் என்ன சொல்லுதுன்னா முழுமையா குணமடைஞ்சதுக்கு அப்புறமும் 2 வாரம் எக்ஸ்ட்ரா மெடிசன் எடுத்துக்கணும், கூடுதல் நாள் எடுத்துக்கணும். அப்பதான் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. திரும்பி வராம இருக்கணும்னா நம்மளோட பழைய உள்ளாடைகள்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் புது உள்ளாடைகள் வாங்கிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காத்தோட்டமான இடத்துல ரொம்ப வேர்க்காத மாதிரி பார்த்துக்கணும். நம்மள ஹவுஸ் வைஸ் என்ன பிரச்சனைனா சமைக்க ஆரம்பிச்சாங்க வேர்வையிலேயே குளிச்சுட்டே சமைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப வேர்க்கும் போது நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து ஃபேன்லேயோ ஏசிலேயோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க வேர்வை அடங்கினதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க வேலையை பார்க்கணும். ஒரு சுத்தமான காட்டன் துணியை வச்சு வேர்வையை அப்பப்போ ஒத்தி எடுத்துடணும்.
1: டாக்டர், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா இதை வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், இதை போய் நம்ம எப்படி டாக்டர்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இது எவ்வளோ தவறானது டாக்டர்?
0: ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது நம்மளோட எந்த தவறுனாலையும் வரது கிடையாது. அது வந்து ரொம்ப காமன். நான் சொன்ன மாதிரி 10 to 5 பேருக்காவது இருக்குது இப்போ. அதனால் இதை சொல்கிறதுல எந்த வித கூச்சமும் தேவை கிடையாது. வந்தால் நீங்கள் உடனே சரியான மருத்துவரை அணுகி வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது சீக்கிரமாக குணமடையக்கூடிய நோய். இது ஒழுங்காக வைத்தியம் பண்ணாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இதை போய் டாக்டர்கிட்ட காமிக்கணுமா, இது சாதாரண தோல் நோய் தானே அப்படின்னு நினச்சி 3 to 5 வருஷம் இந்த நோயோட போராடுறவங்களாம் இருக்காங்க. அதோட அரிப்பு எவ்வளோ வீரியம்னா அந்த அரிப்பில் நான் தற்கொலை முயற்சிக்கெலாம் போயிட்டேன் டாக்டர்னால அது முடியவே இல்லை, தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. இது அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிளாக நம்ம ஆரம்பத்திலே போய் கரெக்டான மருத்துவ அணுகி கரெக்டான மாத்திரைகள் போட்டுட்டோம்னா சீக்கிரமாக குணப்படுத்திடலாம்.
1: இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான்.
0: ஆமாம், 100% இதை முழுமையாக குணப்படுத்தலாம்.
1: இதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த மாதிரி பூஞ்சை தொற்றுலாம் வராமல் இருக்கிறதுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கணும் இல்லையா, அந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டுற மாதிரியான உணவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்?
0: நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறோம்னா நம்ம காய்கறி பழங்களில் தான் எதிர்ப்பு சக்திக்கான விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காது. தாராளமாக நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அரிப்பு சம்மந்தமான நோய்ங்கிறதுனால அரிப்பு பொருள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மீன், கத்திரிக்காய், சேனைக்கிழங்கு அந்த மாதிரி ரொம்ப அரிப்பு தரக்கூடிய உணவுகளை மட்டும் தவிர்த்துக்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் GL மருத்துவமனை காரைக்கால்,
4: GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். ஆகாய காற்றில் ஆலவனை படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சேலம் மங்கள் இன்பங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

நெஞ்சம் நிறைந்த நினைவு. பாயிண்ட் டு பாயிண்ட், நெஞ்சம் நிறைந்த நினைவு. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர்குமார், அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே முகி வெண்முகி.

0: நெஞ்சும் நிறைந்த நினைவுகள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலாவது கமெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். மறக்க முடியாத நெஞ்சம் நிறைந்த நினைவு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. இன்றைக்கி நாகூர் ஜகபர் சாதிக் தொடக்கமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, பள்ளியில் கல்லூரியில் படித்த நாட்கள் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பள்ளியில் படித்த நாட்கள் தான் நீங்கள் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ் ராஜேந்திரன். ஆனால் எங்கே இருந்தேன்னு சொல்லலை.
0: சுரேஷ் ராஜேந்திரன் எங்கே இருந்தேன்னு மீண்டும் வருவாங்க முகநூல் பக்கத்தில், நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம். காரைக்கால் நளினி இவங்க சொல்லக்கூடியது, சிறு வயசில் உள்ள நினைவுகள் அனைத்துமே பதிந்து போய் இருக்கிறது, சிறு வயதிலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தோன்றுகிறது. சிறு வயதில் இருந்த சந்தோஷம் இப்போ குறைவுதான், அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நந்தினி சுரேஷ் திருபுவனத்தில் இருந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பருவம் தான் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாருங்கள், அழகான ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு உண்டான கடனையும் கட்டி முடித்து ஒரு நெஞ்சம் நிறைந்த நினைவாக நான் கருதுகிறேன் அப்படின்னு நீடாமங்கலம் வட்டம் காலச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெஞ்சம் நிறைந்த நினைவு, எனக்கு எனது பேத்தி பிறந்த நிகழ்வு மறக்க முடியாத நெஞ்சில் நிறைந்த நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா காரைக்கால் நிறைவிலிருந்து நச்சு பிள்ளை.
0: இரவஞ்சேரி ஷாகுல் கமீது, நம் விழியோடு உறைந்து விட்ட பிம்பங்கள் யாவுமே நெஞ்சம் நிறைந்த நினைவுகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடலிருந்து பாஸ்கர், நெஞ்சம் நிறைந்த நினைவு இளமை கால பள்ளிக்கூட படிப்பு, பள்ளியின் போது நண்பர்களுடன் விளையாட்டு, கவலை தெரியாத வயசு, இவை அனைத்துமே அப்பொழுது பொக்கிஷமாக இருந்தது, இப்போது அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகப்பட்டினம் சிக்கல் எஸ் சரண்யா சரவணன் சொல்றாங்க, நெஞ்சம் நிறைந்த நினைவு எனது திருமணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், நான் சிறு வயதில் எங்கள் ஊரில் பள்ளியில் படித்த நாட்கள் மறக்க முடியாத நினைவுன்னு சொல்லியிருக்காங்க.
0: நெஞ்சம் நிறைந்த நினைவு, ஆம், பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்தில் என் சக நண்பருடன் அடுத்தல் அடிச்ச லூட்டிகள், குறும்புகள், வாழ்த்தனம் இவைகளை என்றும் மறக்க முடியாது அப்படின்னு பொன்னியவன்மேடு வன்னை கணேசன் சொல்லியிருக்கிறாங்க.
1: நாகூர்லேருந்து யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க, பள்ளிகளில் கல்லூரிகளில் படித்த நாட்கள் எப்போதும் நினைவில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாடசாலையில் மாணவர்களுடன் விளையாடியது, ஆசிரியர்களுடன் படித்ததும் மறக்க முடியாது, நெஞ்சம் நிறைந்த நினைவாக நிழலாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லமல் ஷேக்கலாவுதீன் சொல்லியிருக்கிறாங்க.
1: நான் இப்பொழுதுதான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த பள்ளியின் வாழ்க்கை எனக்கு மறக்க முடியாத நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து அம்பல் தேஜன்,
0: நினைவுகள் என்றும் மறப்பதில்லை, வறுமையிலும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து சிறு வயதில் அம்மாவின் கையால் உருண்டை உருட்டி பழைய சோறு சாப்பிட்ட அந்த நினைவு என் மனதில் நீங்கா நினைவு அப்படின்னு குத்தாலம் மாரியம்மன் கோவில் என் எஸ் மோகன் சொல்லியிருக்கிறாங்க.

நேயர் ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். நான் ஒரு முறை ஒருவருக்கு அறிவுரை சொல்ல, அந்த நபர் நான் யாரிடம் பழக வேண்டாம் என்று சொன்னேனோ அவரிடம் அதை சொல்லிவிட்டார். அந்த நபர் என்னிடம் சண்டை போட வந்து விட்டார். எங்க அம்மாவிடம் இதை சொன்ன. எங்க அம்மா சொன்ன வார்த்தைகள், யாருக்கும் நீ அறிவுரை சொல்லாதே, உன் வேலையை மட்டும் நீ பாரு, இந்த காலத்தில் அறிவுரை சொன்னால் அது நமக்கே திரும்பி எதிராக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து நான் யாருக்குமே அறிவுரை சொல்றதை நிப்பாட்டிட்டேன். என்னோட வேலை உண்டு, நான் உண்டு அப்படின்னு வேலை செஞ்சிட்டு இருப்பேன் என்றால் மட்டுமே சொல்லுவேன், சரியா செய்யுங்க, இதுல குறை இருக்கு அப்படி என்று சொல்லுவேன். மற்றபடி அறிவுரை சொல்லி நான் வாங்கி கட்டியது போதும், இதுதான் எனக்கு நெஞ்சமிருந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தருப்பைகள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: சுவை நம்பிக்கை நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட 100% சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய் நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவா.

0: வரவேற்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
2: அனைத்தும்
0: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நாளை 7:30 காரைக்கால் YNGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் YNGC காவேரி அசெட் காரைக்கால்.
5: YNGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நெஞ்சம் நிறைந்த நினைவு பாயிண்ட் டு பாயிண்ட். நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் ஏராளம். அதில் குறிப்பிட்டு சொல்வதென்றால், முதன் முதலில் அமெரிக்கா சென்று அங்கு நயகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து மற்றும் சுதந்திர தேவி சிலையை பார்த்ததும் நெஞ்சினிலே நீங்காத இடம் பெற்று விட்டன அப்படின்னு செம்பனார் கோவில் என் குணசேகர் சொல்லியிருக்கிறாங்க.
10: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொண்டும் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க, நான் கல்லூரியில் படித்த ஞாபகம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அரசு பணியில் பணியாற்றிய மறக்க முடியாத நாட்கள் எனது நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் அப்படின்னு நாகூர்லேருந்து AJMN முகமது ஜலீல் சொல்லியிருக்கிறாங்க.
10: நல்ல நினைவுகளை மனதில் பதிய வைக்க வேண்டும், தேவையில்லா நினைவுகளை தூசு போல தட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து.
1: எனக்கு நெஞ்சம் நிறைந்த நினைவு என்றால் அடிக்கடி எனது மனதில் நிற்பது, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் எனது சிறு வயது 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கு ரயிலில் பயணம் செய்து உற்சாகமாக திரும்பினோம். அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியவில்லை அப்படின்னு கூவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்கிறாங்க.
10: கடந்த காலம் ஒரு நூலகம், எதிர்காலம் ஒரு கவிதை என்பார்கள். நான் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த தந்தையின் தியாகமும், பசியறிந்து ஊட்டிய தாயின் பாசமும் நெஞ்சில் என்றும் அழியாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியில் இருந்து.
1: நான் பள்ளியில் படித்த நாட்கள் நண்பர்கள் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க.
10: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, நெஞ்சிலே பதிந்தவை ஏராளம், சில நேரங்களில் நம்மை மறந்து சந்தோஷமாக இருப்போம், அப்படி நினைவென்றால் 2 வருடங்களுக்கு முன் என் தோழிகளோடு வாழ்ந்த அந்த நாட்கள் தான் நினைவுக்கு வருகிறது, எதை பற்றியும் பேசாமல் ரசித்து சிரித்த மகிழ்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிறுவயது பள்ளிக்கு சென்ற காலம்தான் மறக்க முடியாத நினைவலைகளாக இருக்கின்றது. எந்த கவலையும் இல்லை, எந்த தேவையற்ற சிந்தனையும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, துள்ளி குதித்து விளையாண்ட அந்த காலம்தான் என் நெஞ்சம் நிறைந்த நினைவாக அடிக்கடி வந்து போகிறது அப்படின்னு TR பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க.
10: அதமால இருந்து கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவலைகள் என்றால் என்னவென்று தெரியாத பள்ளி பருவ காலங்கள் தான் சிறு வயதாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் தஞ்சாவூரில் அரண்மனை பள்ளியிலும் படித்ததை என் இன்றல்ல, நான் மரண விளிம்பில் நின்றாலும் கூட என் நெஞ்சம் நிறைந்த நினைவுகளாக அது இருக்கும் அப்படின்னு அமிர்தாளன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க.
10: எங்கள் பாட்டி எங்களுடன் வாழ்ந்த அந்த நாட்கள், அது என்றும் என் நெஞ்சம் நிறைந்த பொன்னான நாட்கள், மீண்டும் வருமா அந்த நாட்கள் அப்படின்னு

0: சொல்லியிருக்காங்க. வலங்கை மாநில இருந்து ஆட்டோதுரை.
1: எனது வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகள். சிறு வயதில் கூட்டு குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள், மகிழ்ச்சிகள், உடன் பிறப்புடன் விளையாடி மகிழ்ந்த நாட்கள். பள்ளியில் படி நண்பர்களுடன் மகிழ்ந்த நாட்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு பூம்புகார் மேலையூர் கோவை சிம்பியன் சொல்லியிருக்கிறாங்க.
0: டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெஞ்சம் நிறைந்த நினைவாக என் தாய், தந்தை, அண்ணன், அக்கா, தங்கையுடன் வாழ்ந்த நாட்கள், நண்பர்களுடன் இருந்த நாட்கள் சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் என் பள்ளி நாட்கள் தான். 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு தோழிகளுடன் சைக்கிளில் சென்றது, மதிய உணவினை பங்கிட்டு சாப்பிட்டது, ஆசிரியர்கள் எங்களிடம் பழகிய விதம், சிறு வயதில் விளையாடிய விளையாட்டுகள், எதுவுமே மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, என்னுடைய திருமண நாள் தான் எனது மனதில் நீங்கா நினைவுகளாக அப்படின்னு சொல்லி அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க. என் வாழ்க்கை வெளிநாட்டு பயணத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் இழந்திடாத, என்றும் என்னோடு பயணிக்கும் ஒரு மாபெரும் காதல் நினைவலை இன்னும் என் நினைவலையில் தொட்டு கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலிருந்து. அடுத்து, வானத்து விண்மீன்கள் உதிர்ந்தாலும் என் இதயத்தின் வான்வெளியில் அணையாத சுடராய் எரிகிறாய் நீ. காலங்கள் பல கடந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்முன்னே வந்து சிரிக்கிறாய். பேசாத மௌனங்கள் கூட பேரன்பின் மொழியாய் மாறுவதும், தொலைதூரம் பிரிந்தாலும் என் நினைவில் மட்டும் தொலைவாகாத நிஜமாயிருப்பதும் எந்த மாயமோ. என் மூச்சுக்காற்றிலும் நான் சிந்திக்கும் எழுத்திலும் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும் நிறைந்திருக்கும் நினைவே, மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத வரமாய் என்றென்றும் என் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டே இரு அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
0: பழைய நினைவுகள். விடுமுறை நாட்களில் பம்பரம், கில்லி, பலிங்கி, கிரிக்கெட் விளையாடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அந்த நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் திருவிடை வாசல்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதி நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இனி
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி.
0: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். வரலாற்றின் நினைவு. நெல்சன் மண்டேலா பிறந்த நாள் இன்று. நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருந்த நெல்சன் மண்டேலா 1918 ஆண்டு ஜூலை 18 தேதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். நிறவெறி அரசுக்கு எதிராக போராடி 27 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த போராட்ட வீரர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான ஜூலை 18 தேதியை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக 2009 ஆண்டு அறிவித்தது. அமைதிக்கும் மனித உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நெல்சன் மண்டேலா ஆற்றிய பணியை கௌரவப்படுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இவர் சட்டம் பயின்ற பிறகு கருப்பின மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவரானார். இனவாத கொள்கைகளுக்கு எதிராக அறப்போராட்டங்களையும் நடத்தி வந்தார். அதன் பின் 1961 ஆண்டு இந்த இயக்கத்தின் ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்தார். இவர் மீது மனித உரிமை மீறல்கள் குற்றம் சாட்டப்பட்டு 1962 ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1964 ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டின் புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியில் 1990 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ந்து போராடி இறுதியில் 1994 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார். நேரு சமாதான விருது, பாரத ரத்னா விருது, அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் 100 மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள நெல்சன் மண்டேலா 2013 ஆண்டு தனது 95 வயதில் மறைந்தார்.
5: 1976 ஆண்டு இதே நாளில் ஒலிம்பிக் போட்டியில் நாடியா கமனாட்சி ஒலிம்பிக் வரலாற்றில் முதற் தடவையாக சீருடை பயிற்சிகள் போட்டியில் முழுமையான 10 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார்.
0: காதம்பெனி கங்குலி பிறந்த நாள் இன்று. 1861 ஆண்டு ஜூலை 18 தேதி தெற்காசியாவின் முதல் பெண் மருத்துவரும் பிரிட்டிஷ் பேரரசின் முதல் பெண் பட்டதாரிகளில் ஒருவருமான காதம்பினி கங்குலி பீகார் மாநிலம் பகல்பூரில் பிறந்தார். இவர் 1892 ஆண்டு இங்கிலாந்து சென்று LRCP, LRCS, GFPS போன்ற மருத்துவ படிப்புகளை படித்து முடித்து இந்தியாவிற்கு திரும்பினார். இவர் இந்தியா வந்து தனது மருத்துவ தொழிலை தொடங்கினார். பிறகு சமூக பணிகளிலும் ஈடுபட்டார். குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டார். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைகளுக்காக நடைபெற்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கல்கத்தாவில் ஒரு கூட்டத்தை இவர் நடத்தினார். பெண் முன்னேற்றத்திற்கு

0: பாடுபட்ட காந்தமணி கங்குலி 1923 அக்டோபர் 3 காலமானார்.
1: 1966 இதே நாளில் மனித விண்வெளி வெளிப்பரப்பு நாசாவின் ஜெமினி 10 விண்கலம் ஏவல்பட்டது.
0: காவிய கலைஞர். காவிய கலைஞரும் காவிய கவிஞருமான வாலியின் நினைவு நாள் இன்று. இவரது இயற்பெயர் டி.எஸ். ரங்கராஜன். திருச்சி திருவரங்கத்தில் 1931 அக்டோபர் 29 பிறந்தார். இவர் இளம் பிராயத்திலேயே தமிழில் ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் எழுதியுள்ள சிறுகதை, கவிதை, உரைநடை போன்றவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜகோவிந்தம், பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் மற்றும் அவதார புருஷன் போன்றவை சிறப்புக்குரிய படைப்புகளாகும். திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார். அவற்றில் கலியுக கண்ணன், காரோட்டி கண்ணன், ஒரு செடியின் இருமலர்கள், சிட்டுக்குருவி, ஒரே ஒரு கிராமத்திலே போன்ற ஏராளமானவை. இவர் பொய்க்கால் குதிரை, சத்யா, பார்த்தாலே பரவசம், ஹேராம் போன்ற திரைப்படங்களிலும், கையளவு மனசு என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார். இவருக்காக 2007 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 5 சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கின்றார். முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை தனது பாட்டு திறத்தால் கட்டி போட்ட வாலி அவர்கள் 2013 ஜூலை 18 தன் மூச்சுக்காற்றை நிறுத்தி கொண்டு காற்றில் கலந்து காவியமானார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நெஞ்சும் நிறைந்த நினைவு ரீங்காரமிடும் அழகு. நெஞ்சம் நிறைந்த நினைவு. என் பள்ளி நாட்கள் தான். 8 தொலைவில் உள்ள பள்ளிக்கு தோழிகளுடன் சைக்கிளில் சென்றது, மதிய உணவினை பங்கிட்டு சாப்பிட்டது. ஆசிரியர்கள் எங்களிடம் பழகிய விதம், சிறு வயதில் விளையாடிய விளையாட்டுகள் எதுவுமே மறக்க முடியாத நெஞ்சில் நிழலாடும் நினைவு அப்படின்னு காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க.
1: நெஞ்சம் நிறைந்த நினைவு, பழைய நாட்களின் நினைவுகளை சுமந்து பயணிக்கிறது என் மௌன நெஞ்சம். மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத சில மனிதர்களின் அன்பு பிணைப்பு, கடந்து வந்த பாதையின் நினைவுகள் யாவும் நெஞ்சில் நிறைந்த கவிதை துளிகள். இழப்புகளும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் இனிமையான நினைவுகளே என் வாழ்வின் பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி.
0: நெஞ்சம் நிறைந்த நினைவு. என் சிறுவயதில் என் ஆச்சி வீட்டில் சித்தி மாமாயுடன் இருந்த நாட்கள் தான் நினைவு வரும் அப்படின்னு பந்தநல்லூர் ரபேகா சொல்லியிருக்கிறாங்க.
1: நீங்க 1000 சொன்னாலும் மனதில் நீங்காத நினைவுகள் நம் இளம்பிராயத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்தது, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டது, நண்பர்களோடு திருட்டுத்தனமாக மாங்காய் இளநீர் பறித்து அவசர அவசரமாக சாப்பிட்டது, ஆற்றிலே குட்டிக்கரணம் போட்டது, தெருவிலே மண்ணால் கோயில் கட்டி அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வீடு வீடாக போய் வாங்கிய அதில் சமைத்து சாப்பிட்டது, இன்னும் நிறைய இருக்கு. இது போன்ற நினைவுகள் மனதில் நீங்கா இடம்பெறுகிறது. இனி வரும் தலைமுறைக்கு இது கிடைப்பது அருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குலஞ்சியப்பன் காட்டுமன்னர் கோயிலிருந்து.
0: நெஞ்சம் நிறைந்த நினைவு. என் பள்ளிகால நினைவுகள் தான் என்றுமே இன்று வரை என் மனதில் நிறைந்திருக்கின்றது. கவலையின்றி சுற்றித்திருந்த காலங்கள். என் பிள்ளையாகவே இருந்திருக்கலாம், சிறு பிள்ளையாகவே இருந்து என் நெஞ்சம் நினைக்கின்றது இனி திரும்ப கிடைக்காது அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த காலங்கள். இருந்தாலும் அந்த பள்ளி பருவ காலங்களை நினைத்து கொண்டே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மன்னார்குடி வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு. செயின் மற்றும் அலையல் திருவிழா ஜூலை 27 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அடைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நெஞ்சம் நிறைந்த நினைவு.
3: பஞ்சநதி குளத்திலிருந்து கோவை இளவரசன் சொல்லியிருக்காங்க, எனது மகன் திருமண நாள், கஜா புயலின் போது எந்தவித போக்குவரத்தும் மின்சாரமும் இல்லாத தருணம், அதை நான் மறக்கவே முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ். நெஞ்சம் நிறைந்த நினைவாக இருப்பது 1989 ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் ஆசி பெற்ற நாள் என் இதயத்தில் என்றும் நீங்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையே நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல்ல இருந்து சரவணன்.
2: எனது மனைவியை கைவிடித்த நாள் நீங்காத நாள், மனதில் என்றும் நீங்காத நாள். மேலும் விவசாயத்திற்கு அறுவடை இயந்திரம் 2011 வருடம் வாங்கிய மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி.
3: பண்பலையில் முதன் முதலில் பேசிய போது ஆகாயத்தில் மிதப்பது போன்று இருந்தது, இன்று வரை நெஞ்சம் நிறைந்த நினைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டையிலிருந்து தினா ரமேஷ்.
2: புறவச்சேரி பிரியா கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, சுனாமி வந்த நேரத்தில் என்னுடைய கை குழந்தையை தூக்கிக்கிட்டு 6-7 கிலோமீட்டர் ஓடியது இன்னும் என் நினைவிலே நீங்காத இடமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: மயிலாடுதுறையிலிருந்து ஜே ஜே நகர் ஆனந்த். சிறு வயதில் நடந்த அனுபவங்கள், குழந்தை பருவம், விளையாட்டுகள், திருவிழாக்கள் மற்றும் மறக்க முடியாத நினைவுகளாக இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: பள்ளி பருவம் தாங்க நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார்.
3: சிறு வயதில் அம்மா அப்பா கூட வாழ்ந்தது, சிறு வயதில் நண்பர்களுடன் தெருவில் மண்ணில் விளையாடியது, பள்ளி பருவத்தில் நண்பர்களுடன் பழகியது, கல்லூரியில் 3 வருடம் பயின்று பழகிய கடைசி நாள் அதாவது ஃபேர்வெல் டேயில் கண்ணீர் விட்டு பிரிந்தது, பண்டிகை நாட்களில் வீட்டில் உள்ளவர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடியது, எல்லாமே மறக்க முடியாத நீங்கா நினைவுகள். எல்லாவற்றிற்கும் மேலாக வளரும் நேரத்தில் தாயையும் வாடும் நேரத்தில் மனைவியையும் இழந்ததுதான் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை சேந்தங்குடி ரத்தினஜவகர்.
2: எனக்கு நீங்கா நினைவுகள் என்றால் டிசம்பர் 26 2004 சுனாமி தாக்கிய தினம். 3 நிமிடங்களில் உயிர் தப்பியது தான். அப்பொழுதுதான் ஊரை விட்டு வெளியில் கடைக்கு வந்தேன். எங்கள் ஊர் கடலுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் உள்ளது. எந்த பக்கம் செல்ல முடியாது.

0: இந்த பாலம் மட்டுமில்லை என்றால் இன்று எவ்வளவோ நேரிடும் பழகும் வந்திருக்குமோ என்பதுதான் இன்னும் என் நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு பிக்சரையும் அனுப்பியிருக்காங்க அவங்க, அந்த படம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஊர் அந்த பாலம் போட்டு அந்த ஊரும் அந்த ஆற்றையும் அந்த ஆற்று கரையோர பகுதியையும் படம் பிடிச்சு அனுப்பியிருக்காங்க நமக்கு.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், எந்த கவலையும் இல்லாத சிறு வயது பருவம் தான் மறக்க முடியாத நினைவுன்னு சொல்லியிருக்காங்க.
0: இளமை கால நினைவுகள் தான், செயற்கை உபகரணங்கள் இல்லாமல் இயற்கையோடு வாழ்ந்த காலம், எந்த கவலையும் இல்லாமல் இருந்த சிறு வயது பருவம் அப்படின்னு பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க.
1: 25 வயது வரை அனைத்தும் நினைவுகள் தான், அதில் ஒரு சில மறக்க முடியாத நெஞ்சம் நிறைந்த நினைவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன்.
0: பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள், நண்பர்களோடு இருந்த அந்த இனிமையான நாட்களை நினைக்கும் போது அது இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு நெம்மேலியார் நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், நான் பள்ளியில் படித்த நாட்களை மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது. பள்ளியில் நண்பருடன் அடித்த லூட்டிகளை மறக்க முடியவில்லை. இன்று பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திய காரைக்கால் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழ்கொடியிருப்ப சிங்காரவேலு, நான் சிறுவனாக இருந்தபோது டூரிங் டாக்கீஸ் கீத்துக்கோட்டையில் வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து சென்று 40 பைசாவிற்கு படம் பார்த்த நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: 5 வயது இருக்கும்போது அப்போது என் அப்பாவுடன் வாழ்ந்த நாட்கள். காலையில் டீ குடிக்க கடைக்கு போகும்போது நானும் வருவேன் என்று அழுவேன். அவர் சொல்வார், போகும்போது தான் தூக்கிட்டு போவேன், ஆனால் வரும்போது நடந்துதான் வர வேண்டும் என்று சொல்வார். நானும் தலையை தலையை ஆட்டுவேன், ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தூக்கிக்கிட்டு தான் போகணும்னு அழ ஆரம்பிப்பேன். அந்த பிடிவாதமும் என் தந்தையின் அன்பும் நெஞ்சம் மறக்காத நினைவு. அதுபோல் என் 9 வயதில் டியூஷன் வகுப்பு படிக்கும்போது என் தந்தை வாங்கிட்டு வந்த தின்பண்டங்களை பையில் எடுத்துக்கிட்டு போவேன். அங்கு போய் சாப்பிடலாம் என்று பையில் வைத்து விட்டு விளையாட போயிடுவேன். திரும்ப வந்து சாப்பிட பையை திறக்கும் போது தின்பண்டங்கள் காணாமல் போயிருக்கும். நண்பர்கள் எனக்கு தெரியாமல் அதை ஆட்டையை போட்டிருப்பாங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அந்த நாட்கள், இதெல்லாம் நெஞ்சம் நிறைந்த நினைவுகளாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதன் முதலில் 1989 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு சென்றதும், 1996 நம் காரைப்பண்பலைக்கு முதன்முறையாக வந்ததும் என் நெஞ்சில் நீங்கா நினைவுகளாக இன்னும் இருக்கிறது. பழைய நினைவுகளை திரும்பி பார்க்க வைத்த நமது பண்பலைக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், அன்றைய காலகட்டத்தில் 1வது முதல் 5வது வரை ஒரே ஸ்கூல் படித்தது, நண்பர்களோடு கலந்து அரட்டை அடித்தது, 116 குலமாணிக்கம் ஸ்கூல், அடக்க முடியாத நினைவுகள். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1997 சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஒன்ஸ் மோர் பட பங்களிப்புக்காக பிரபல சினிமா பத்திரிகை வழங்கிய வின்னர்ஸ் அவார்ட்ஸ் வாங்க நடிகர் சிவாஜி, நடிகை சரோஜா தேவி இருவரும் குடும்பத்தினருடன் வருகை புரிந்தனர். எனக்கும் அழைப்பு இருந்ததால் கலந்து கொண்டேன். அவ்வமையும் ஒரு சேர இருவரையும் சந்தித்து உரையாடி ஆட்டோகிராஃபும் வாங்கி மகிழ்ந்தேன். இதுவே நினைவலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நெஞ்சம் நிறைந்த நினைவுகள். கலைமாமணி டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி முன்பெல்லாம் எனக்கு கடிதம் எழுதுவார். இப்பொழுது எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுவாங்க, இன்றும் தொடர்கிறது அப்படின்னு பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி
1: திருகண்ணபுரம் ஆனந்த், எனது தம்பி ஒரு பாடகர், அவர் ஆரம்ப காலத்தில் பாடும்போது தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சி பாடல் பாடும்போது அதை பதிவு பண்ணுறதுக்காக புதிதாக ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி எடுத்து சென்று இருந்தோம். ஆனால் அதற்கு கேசட்டு வாங்க மறந்துட்டோம். நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. உடனடியாக அருகில் இருந்த கடைக்கு போயிட்டு ஒரு எம்டி கேசட் வாங்கி வந்து பதிவு பண்ணிட்டேன். இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பல்லூரி கல்லூரி நாட்கள் தான் நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் அப்படின்னு கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்கிறாங்க.
1: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், என் மனத்தில் நீங்கா நினைவாய் இருக்கிறது நினைவுகள் என்ன அப்படின்னா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் சென்று வேலை செய்த அனுபவங்கள் என்றும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பள்ளி பருவத்தில் நண்பர்களோடு பழகிய நாட்கள் நீங்கா நினைவுகளாக இருக்கின்றது அப்படின்னு குத்தாலம் தோபுதர் கே சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாங்க. நெய்விலக்கு MS தூயமணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வேதாரண்யத்தில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய 1996 மாதம் 300 ரூபாய் கட்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு நபருக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். எனக்கு 2வது மாதம் 600 ரூபாய் கட்டியவுடன் குழுக்களில் எனக்கு அந்த பரிசு கிடைத்தது. அந்த 2-வீலர் பரிசாக கிடைத்தது. அந்த நாளில் இன்று நினைத்தாலும் நெஞ்சம் நிறைந்த நினைவுகளாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி காரைக்கால் பண்பலை 100.3 நெஞ்சம் நிறைந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில்

0: கரைகள் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்கிறாங்க. 1985 மே 1 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரது திருமண நாள் அன்று நேரில் வாழ்த்து கூறியது நெஞ்சம் நிறைந்த நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளத்தாமங்கலம் சம்பந்தம். சிறுவயதில் நடந்த அனுபவங்கள், பள்ளி பருவ விளையாட்டுகள், திருவிழாக்கள் இவை அனைத்துமே மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து திருமலராயன் பட்டினம் வினோத்குமார் சொல்கிறாங்க, ஒரு முறை புரட்சி கலைஞர் ஐயா கேப்டனை முதன் முதலில் சந்தித்தது என் வாழ்வில் நீங்க நினைவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அப்படிங்கிற மாதிரி நினைவுகளோடு பறந்து வராங்க நேயர்கள்லாம். அடுத்து பாருங்க யாருன்னு பார்த்தோம்னா நந்தகுமார். எங்கிருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு சிறு வயது காலம் 20 திரும்பி கிடைக்காது, காலம் அனைவருக்கும் சிறப்பு, நட்பு விளையாட்டு உணவு அப்படிங்கிறது அந்த காலம். 20 வயதுக்கு மேலே எனக்கு எல்லாமே கஷ்டகலமாக இருக்குங்க, இதுதான் நீ மறக்க முடியாத நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலிருந்து மடப்புறம் தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெஞ்சம் நிறைந்த என்னுடைய நினைவுகள் என்னென்னா என் தாய் தந்தையோட நான் வாழ்ந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நெஞ்சம் நிறைந்த நினைவு. ஆம் நேயர்களே, நினைவுகள் என்றும் நீங்காத பறவைகளாக நம் நெஞ்சத்தில் பறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மறவாத நினைவுகளாக ரீங்காரமிடும். அப்படிப்பட்ட உங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு, முகநூல் வழியாக பகிர்ந்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, உங்களுடைய ஆர்ஜேக்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆர் குமார், முகி வெண்முகி ஆகிய இருவரும் விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

சொல்லரங்கம் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள். சொல்லரங்கத்தில் உங்களுடைய ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்களை நீங்கள் சொல்லலாம் நேர்களே. 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 299-4-80 அல்லது 299-5-80. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04-368 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். சொல்லரங்கம் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள். அதற்கு முன்பு சிந்தனை துளி அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சொல்லரங்கம், சொல்லரங்கத்தில் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கட்டம் வட்டம் ஒரே ஓசையில் முடியக்கூடிய இரண்டு சொற்கள். அது மாதிரி பட்டம் சட்டம் இப்படி ஒரே உச்சரிப்பு, அந்த முடியக்கூடிய ஒரு ஓசை வந்து ஒரே ஓசையாக இருக்கணும். இரண்டு சொல் சொல்லலாம் நீங்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய நேயர்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். கருப்பம்பளம் சிவகுமார்.
1: நன்றிங்க. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சிவகுமார். நலமே மலர வாழ்த்துக்கள். ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள், என்ன சொற்கள்?
1: படி. படினா அந்த அளக்கிற படி ஒன்று இருக்கு, நம்ம படிக்கிற படிப்பு ஒன்று.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. தேத்தாக்குடி செல்வ பாரதி.
2: வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
2: பம்பரம் சக்கரம்.
0: பம்பரம் சக்கரம், அருமை அருமை, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியோட தொடக்கமாக வந்தவங்க படி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி, படி படி அப்படின்னு இருக்காங்க. அளக்கக்கூடிய ஒரு படியளவும், படிக்க வேண்டும் அப்படிங்கிறத படி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நான் மேனாவதன் கேம்பரியில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அன்பு பண்பு.
0: அன்பு பண்பு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். காரைக்கால் இருந்து காவியா பேசுகிறேன்.
0: காரைக்கால் காவியா, வானொலியின் ஒளி அளவை குறைத்து வைத்து கொண்டு பேசலாம் தாயே.
4: கரெக்ஷன் சார்.
0: குறைச்சிட்டீங்களா? சொல்லுங்க. இப்போ
4: ஓசை ஆசை சார்.
0: ஓசை ஆசை, அடாடாடா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ,
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வானதிராஜபுரத்துலேருந்து பேசுகிறேன், சலீமா.
0: வானதிராஜபுரம், சலீமா, சொல்லுங்கம்மா.
5: அன்பு பண்பு.
0: அன்பு பண்பு, அன்பு பண்பு என்பது இரண்டாவது முறை வந்திருக்கிறது, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். கலாவதி ராஜமோகன் சார்.
6: சார், எனக்கு ரேடியோ எடுக்கல, எப்படி முதல் எடுத்து மாறி வர்ற மாதிரியா இல்லை என்னன்னு சொல்லுங்க.
0: ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
6: மன்னவர் சின்னவர் அப்படிங்களா?
0: பெரியவர் சின்னவர், மன்னவர் சின்னவர், அருமை, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
7: சீர்காழியிலிருந்து செம்பை சிவசண்முகம்.
0: சீர்காழி செம்பை சிவசண்முகம் ஐயா, சொல்லுங்க.
7: வானம்
0: பானம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
8: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வாங்க ஐயா, வாங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். மணக்குடியிலேருந்து வர்றீங்க நீங்க?
8: ஆமா ஐயா, வேகமா பஸ் பிடிச்சி உங்களை பார்க்கலாம்னு வரேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. ஒரே ஓசை முடியும் இரு சொற்கள்.
8: பல பல கலக்கல.
0: பல பல கலக்கல அப்படின்னு கலகலப்பா சொல்லியிருக்கிறீங்க நீங்க ஐயா. மணக்குடி ராஜேந்திரன் ஐயா, நன்றி ஐயா.
8: நன்றி ஐயா.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
9: நான் தென்பிடாகை ஆனந்தன் சார்.
0: தென்பிடாகை ஆனந்தன், சொல்லுங்க ஐயா. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
9: நஞ்சை புஞ்சை.
0: நஞ்சை புஞ்சை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: அகலங்கன்னு மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் சார்.
0: அகலங்கன்னு மகேஸ்வரி சிவகுமார், சொல்லுங்கம்மா.
10: புகழ்ச்சி
0: புகழ்ச்சி இகழ்ச்சி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
11: மேமாத்தூர்
0: அமுதா, சொல்லுங்கம்மா.
11: அறம்புறம்.
0: அறம்புறம், சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ.
0: ஹலோ, வணக்கங்க, யார் பேசுறீங்க?
12: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் இளையவர்மலூர்ல இருந்து குமாரவேல் பேசுறேன்.
0: இளையவர்மலூர் குமாரவேல், சொல்லுங்க ஐயா.
12: நம்பிக்கை தும்பிக்கை.
0: நம்பிக்கை தும்பிக்கை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம், அலம்பார் ராமன்.
0: சொல்லுங்க ஐயா, வாருங்கள். அலம்பார் ராமன் அவர்களே,
13: நல்லா
0: இருக்கும் ஐயா, சொல்லுங்க ஐயா.
13: நன்றி ஐயா. இன்பம் துன்பம்.
0: இன்பம் துன்பம், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜீவன்.
0: சொல்லுங்க ஐயா, வாரியார் ஐயா.
14: நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. பணம் குணம்.
0: பணம் குணம், நன்றி, நன்றிங்க.
14: நன்றி ஐயா.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கங்க, நான் காட்டு முன்னார் கோவில் இருந்து குழந்தையப்பன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
15: கும்பம் பிம்பம்.
0: கும்பம் பிம்பம்,
15: ஆமாங்க.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள். வணக்கம்
16: சார். மேலவாஞ்சூர் பாத்திமா பேசுறேன்.
0: மேலவாஞ்சூர் பாத்திமா, சொல்லுங்கம்மா.
16: வடை குடை.
0: வடை குடை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க

0: கேட்கலாம். ஹலோ, வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சொற்கள் ரைமிங் வேர்ட்ஸாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரே ஓசையில் முடியக்கூடிய இரு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஒரே வரிசை ஓசையில் முடியக்கூடிய இரு சொற்கள் என்னமா?
1: பட்டம், சட்டம்.
0: பட்டம், சட்டம். இது நானே சொன்னதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய சரிம்மா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: காற்று மன்றத்தை கல்கண்பு மண்டலம் சாரை பண்பழைய அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொற்கொள்ளுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: கண்ணோட்டம், முன்னோட்டம்.
0: கண்ணோட்டம், முன்னோட்டம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பின்னோட்டம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம். பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன் ஐயா, வாங்க.
3: நன்றி, நன்றி. அதாவது நல்லவர், வல்லவர்.
0: நல்லவர், வல்லவர். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன்.
0: பனங்குடி லதா, சொல்லுங்கம்மா. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
4: நஷ்டம், கஷ்டம்.
0: நஷ்டம், கஷ்டம். நன்றிம்மா.
4: நன்றிங்க சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க?
5: எங்க சார்?
0: நல்லா இருக்கும். நலமே மலர் வாழ்த்துக்கள்.
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் அவர்கள், முகமது இக்பால்.
0: சொல்லுங்க ஐயா.
5: தலையில் மொட்டையில், நெத்தியில் பட்டை.
0: என்னங்க இது, இப்படி பட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
6: சசிகலா சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: காலை மாலை.
0: காலை மாலை, இரு பொழுதுகளையும் சொல்லிவிட்டீங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
7: திருவாளி சித்ரா பக்கிரிசாமி.
0: திருவாளி சித்ரா பக்கிரிசாமி, சொல்லுங்க. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
7: வரவு, செலவு.
0: வரவு, செலவு. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: அதம்பார் கலைச்செல்வி.
0: அதம்பார் கலைச்செல்வி, சொல்லுங்கம்மா.
8: நஞ்சை புஞ்சை.
0: நஞ்சை புஞ்சை, மீண்டும் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறது. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: அன்பான வணக்கம் சார்.
0: அன்பான வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
9: குத்தாலம் மாரியம்மன் கோவில், என்எஸ் மோகன்.
0: ம், சொல்லுங்க ஐயா.
9: ஒரே ஓசையில் முடியும் இரண்டு சொற்கள். எடு.
0: அடாடாடாடா, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
10: நல்லம்பல்ல அன்பு பேசுகிறேன் சார்.
0: நல்லம்பல் அன்பு, சொல்லுங்க ஐயா.
10: தண்ணீர், பன்னீர்.
0: தண்ணீர், பன்னீர். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
11: சித்ரா, மணக்குடி.
0: மணக்குடி சித்ரா, சொல்லுங்கம்மா.
11: செடி கொடி.
0: என்னம்மா?
11: செடி கொடி.
0: செடி கொடி. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
12: பன்னீர்செல்வம்.
0: சொல்லுங்க ஐயா.
12: அன்பு, அன்பு.
0: அன்பு,
12: அன்பு, அன்பு.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
13: சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ. பாக்கம்பருத்திகிற சுமதி. சொல்லுங்கம்மா.
13: நிறை குறை.
0: நிறை குறை. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். பொறையார் ஜீவானந்தம், டிஆர் பண்ணத்துலேருந்து பேசுறீங்க. சொல்லுங்க. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
14: திருவட்டக்குடி, பாவட்டக்குடி.
0: அடாடாடா, திருவட்டக்குடி, பாவட்டக்குடி. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவது யாருன்னு கேட்கலாம்.
15: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளத்துடன். சொல்லுங்கம்மா. தேன்மொழி முத்துக்குமாரசாமி.
15: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
0: சரிம்மா.
15: சட்டங்கள், பட்டங்கள், திட்டங்கள்.
0: நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
16: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
16: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா? மேலவாஞ்சூர் முத்துவா? வானொலியின் ஒலி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு பேசலாமா முத்து? எங்கள் சொத்து. என்னவா?
16: அருமை, பொறுமை.
0: அருமை, கொடுமையா?
16: பொறுமை.
0: பொறுமையா? சரிம்மா, நன்றிம்மா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
17: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்கம்மா?
17: விழுதியூர்ல இருந்து நதியா சார்.
0: விழுதியூர் நதியா.

0: சிலை சீலை.
1: சிலை
0: சீலை.
1: சரிம்மா நன்றி. ஆனால் இது குரில், அது நெடில். ஓகேவா? நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியது யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
3: மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து
1: சொல்லுங்க.
3: மடம் மாடம்.
1: மடம் மாடம். குரில் நெடில். ஓகேவா?
4: நிகழ்ச்சியில்
1: பேரே வெறும் அபியா இல்ல தொடர்கிறதா? பேரு அபிநயா. எவ்வளவு அழகான பேரு, அபிநயான்னு சொல்லுங்கம்மா. சரி அபிநயா, காரைக்கால்ல எங்க இருக்கிறீங்க நீங்க? நேர்நகர்லயா? சரி, நேர்நகர் முதல் தெருவா? சரிம்மா, அழகு அழகு. நன்றி. சொல்லுங்க, ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
5: காவியம் ஓவியம்.
1: காவியம் ஓவியம். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
1: ஐயா, செம்பனார் கோவில் இருந்து வந்திருக்கீங்க நினைக்கிறேன் ஐயா. குண சொல்லுங்க ஐயா. ஏனிப்படி. ஏனிப்படி. சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? மயிலாடுதுறை. நாகலட்சுமி. சொல்லுங்கம்மா. பாசம் நேசம். அழகுமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
7: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
1: ஆண்டிமடம் பாஸ்கர். சொல்லுங்க பாஸ்கர், ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
7: கொண்டாட்டம் திண்டாட்டம்.
1: ஆடாடாடாடா, கொண்டாட்டம் திண்டாட்டம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை பேசுறேன் சார்.
1: ரொம்ப அமைதியான நீரோடை மாதிரி வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, வலங்கைமான்ல இருந்து ஆட்டோதுறை ஐயா?
8: அங்கவை சங்கவை. இல்லை சார், அது காமெடியான பேர் இல்லை சார்.
1: இல்லை இல்லை, அழகிய தமிழ் பேர் அது. ஆனால் நீங்கள் சொன்னது நான் வந்து அங்கவை இங்கே வையின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சு எனக்கு, அதனால
8: சார். அங்கவை சங்கவை.
1: சரிங்க, நன்றிங்க. நன்றி.
8: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
9: மயிலாடுதுறை கண்மணி கனகவேல் சார்.
1: மயிலாடுதுறை கண்மணி கனகவேல். சொல்லுங்கம்மா.
9: மந்திரம் தந்திரம்.
1: மந்திரம் தந்திரம், அதுவே நமது எந்திரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
10: நன்னிலம் அம்பலவாணன் சார். நலம் முடங்க சார, நல்லா இருக்கீங்களா சார்?
1: நன்னிலம் அம்பலவாணன், நலமே மலர வாழ்த்துக்கள் அம்பலவாணன் உங்களுக்கு. சொல்லுங்க, ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
10: தோல் வால்.
1: தோல் வால். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
11: தானிக்கோட்டகம் முருகவேல் சார்.
1: தானிக்கோட்டகம் முருகவேல். சொல்லுங்க முருகவேல்.
11: பெரியது சிறியது சார்.
1: பெரியது சிறியது. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
12: ஐயா பூந்தோட்டத்தில் நூற்றாண்டு.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
12: தாரை கூரை.
1: தாரை கூரை. நன்றிம்மா.
13: காத்து திரும்புமா.

0: ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பயில கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேரம் 10:25. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சேல்ஸ் அண்ட் ரெடிமேட்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 10:26. சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள். நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 47 நேயர்கள் வந்து தங்களுடைய ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்களை சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தொடரக்கூடிய நேயர்கள் யார் யார் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப விரைவாக நம்ம கேட்க போகிறோம். எங்கேருந்து வராங்கன்ட்டு ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
7: முக்கரும்பூர் ஆனந்த்.
2: முக்கரும்பூர் ஆனந்த், சொல்லுங்கள் ஆனந்த். ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
7: பெருமை பொறுமை.
2: பெருமை பொறுமை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? திருநள்ளாறு பெரியார் நகர் செந்தாமரை சொல்லுங்கம்மா.
8: இளமை முதுமை.
2: இளமை முதுமை, அடாடாடா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
2: யார் அது உற்சாகமான காலை வணக்கத்தோடு உங்களை வரவேற்கிறேன்?
9: நான் புவனகிரி சுமதி பேசுறேன் ஐயா.
2: புவனகிரி சுமதி, சொல்லுங்கம்மா.
10: கருப்பு
2: சிகப்பு, இதுவே நமது நினைப்பா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: வணக்கம்
2: வணக்கம்.
11: உடையார் போலயம் அஜின்
2: சொல்லுங்க ஐயா.
11: ஒரு ஓசை இரு சொற்கள்னா உறவு துறவு சொல்லாமா சார்?
2: உறவு துறவு சொல்லலாங்க. நன்றி
11: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: வணக்கம் சார். காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி.
2: சித்ரா தேவி, புதுத்துறை சித்ரா தேவி, சொல்லுங்கம்மா.
12: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமாக இருக்கின்றோம், நலமே மலர வாழ்த்துக்கள் சித்ரா தேவி உங்களுக்கு.
12: சொல்றேன் சார். கல் சொல்.
2: கல் சொல்.
12: பேர் ஊர்.
2: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்
13: சார். வணக்கம.
2: வணக்கம்.
13: ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
2: சொல்லுங்க ஐயா.
13: பணம் குணம்.
2: பணம் குணம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் சொல்லலாம்.
14: மயிலாடுதுறையிலிருந்து வேந்தன்.
2: மயிலாடுதுறை வேந்தன், சொல்லுங்க ஐயா.
14: துன்பம் அன்பம்.
2: துன்பம் இன்பம், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
15: சார். வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்கம்மா?
15: தேவனூர் வாசகி சார்.
2: தேவனூர் வாசகி, சொல்லுங்கம்மா.
15: மனம் சினம்.
2: மனம் சினம், அழகு அழகு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
16: ஹலோ சார்.
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
16: நான் வேதாரண்யம் பேசுறேன்.
2: வேதாரண்யம்
16: வட்டம்
2: அகஸ்தியன் பள்ளியிலேருந்து யார் பேசுறீங்க?
16: ஈஸ்வரி பேசுறேன்.
2: ஈஸ்வரியா?
16: ஆமாம் சார்.
2: சொல்லுங்கம்மா. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
16: திருகாப்பியம் பெருங்காப்பியம்.
2: அருமை அருமை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
17: வணக்கம் சார்.
2: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
17: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஆஜா நஜமுதேன்.
2: வாருங்கள், சொல்லுங்க ஐயா. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
17: திருமதி வெகுமதி.
2: திருமதி வெகுமதி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
18: ஹலோ
2: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
19: உற்சாகமான
2: ஜில்லுன்னு ஒரு நற்காலை வணக்கம் சொல்லுவது யாரோ, எங்கிருந்து?
19: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் முருகன்.
2: பூந்தோட்டம் முருகன், சொல்லுங்க முருகன்.
19: ஆசை ஓசை.
2: ஆசை ஓசை, நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு வணக்கம்.
0: வாங்க சகோதரரே, வாரியங்காவிலிருந்து வந்திருக்கிறீங்க. கொளஞ்சிநாதன்.
1: நன்றி சகோதரர், நன்றி சகோதரர்.
0: சொல்லுங்க.
1: என்னை பொறுத்தவரை காலை மாலை
0: இரு வேளை.
1: ஆமாங்க ஐயா.
0: நன்றி நன்றி
1: சகோதரர்,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினி, சொல்லுங்கம்மா.
2: பிறப்பு இறப்பு.
0: பிறப்பு இறப்பு. நன்றிம்மா, நன்றி.
2: நன்றி சார்,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: செம்போடை மேற்கு முருகானந்தம்.
0: செம்போடை மேற்கு முருகானந்தம், சொல்லுங்க ஐயா.
3: கடமை கண்ணியம் சார்.
0: கடமை கண்ணியம், எப்படி வரும் இது?
3: கடமை
0: வரவு செலவு தப்பிச்ச மோஷன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க பாருங்க நீங்கள். அதே கட்டுன்ட்டு கட்டுறீங்க. நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் மங்குடியிலேருந்து ராமானுஜம் பேசுகிறேன்
0: சார். மங்குடி ராமானுஜம், ஐயா சொல்லுங்க.
4: இன்பம் துன்பம் சார்.
0: இன்பம் துன்பம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சார். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், சொல்லுங்கம்மா.
5: எண்ணிக்கை காணிக்கை.
0: எண்ணிக்கை காணிக்கை, நன்றிம்மா.
5: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வானொலியின் ஒலி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு பேசலாம் ஐயா.
6: தஞ்சை மாவட்டம் துவளி மணிவாசகம்.
0: சொல்லுங்க ஐயா.
6: பாசம் நேசம்.
0: பாசம் நேசம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்களை அழைக்கிறோம். ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன், சொல்லுங்க ரவிச்சந்திரன் ஐயா.
7: சிக்கல் நக்கல் மக்கள்,
0: இதனால் நமக்கு ஏற்படுகிறது விக்கல். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
8: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி.
0: திருபுவனம் லட்சுமி ரவி, சொல்லுங்கம்மா.
8: சட்டம் திட்டம்.
0: சட்டம் திட்டம், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: ஹலோ
0: ஹலோ
9: ஹலோ சொல்லுங்க சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. கும்ப
10: பூமாலை
0: பாமாலை, நமக்கு சூட்டுவது இசை மாலை. நன்றிங்க.
10: இசை மாலை கண்டிப்பா சார்,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். திருத்துறைப்பூண்டி தனபால்.
11: தனபால், காதல் மோதல்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: வணக்கம் சார். கீழ்மாத்தூர் கருப்பையா சார்.
0: கீழ்மாத்தூர் கருப்பையா, சொல்லுங்க ஐயா.
12: இனிப்பு கசப்பு சார்.
0: இனிப்பு கசப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பே
13: ஹலோ
0: ஹலோ வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
13: கடலூர் துறைமுகம் சுரேஷ்.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ், சொல்லுங்க ஐயா.
13: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நலமை வளர வாழ்த்துக்கள் சுரேஷ் உங்களுக்கு.
13: வாழ்த்துக்கள் சார்.
0: சொல்லுங்க.
13: கடலூர் வடலூர்.
0: கடலூர் வடலூர்.
13: ஆமாம் சார்.
0: சரி, துறைமுகத்துக்கு ஒன்றும் இல்லையா? நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: ஐயா வணக்கம் ஐயா, அமிர்தான் கோட்டிலேருந்து
0: அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் முகநூல் பக்கத்துல இருந்து எல்லாம் நேரலைக்கு வந்துட்டீங்க இப்ப, வெரி குட். வாங்க, முயற்சி பண்ணுங்க. நலமாக இருக்கின்றோம், நலமை மலர வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க.
14: தர்மம்,
0: ஒரு சொல் இல்லைங்க, ஒரே ஓசையில் முடியும், இரு சொற்கள் சொல்லணும். கோச்சிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரே ஓசையில் முடியும், இரு சொற்கள் சொல்லுங்க. ஈஸியா சொல்லலாம், ரொம்ப எளிமையா தான் சொல்லிருக்கிறோம் நாங்க. ஒரே ஓசையில் முடியும், இரு சொற்கள். ஓடு பாடு. ஆடு
14: பால் தயிர். பால் தயிர்,
0: அது பொருந்தாது. பால் பால் வேற, தயிர் வேற. பால் முறிஞ்சா தயிர். சரிங்க, நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமா இருங்க, ஹாப்பி டே இன்னைக்கு. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
15: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
15: மயிலாடுதுறை வதிசாகிரி குடையலாம் ஆகிலன் சார்.
0: மயிலாடுதுறை

0: அகிலன் சொல்லுங்க. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார்.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர்லேருந்து கண்ணன் பேசுறேன்.
0: பெரம்பூர் கண்ணன்.
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்க கண்ணன்.
1: ஆக்கம் ஊக்கம்.
0: ஆக்கம் ஊக்கம். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். மல்லிச்சேரி கண்ணன் சொல்லுங்க. கண்ணன் ரெண்டும் ஊரு தான். நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம்.
3: வெளிவை
0: சரவணன் சொல்லுங்க.
3: தோல்வி வெற்றி.
0: தோல்வி வெற்றி. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். திருமலை ராயன்பட்டினத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி ஐயா சொல்லுங்க.
4: ஆமாம் ஐயா, திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: பள்ளி துள்ளி.
0: என்ன ஐயா?
4: பள்ளி துள்ளி.
0: பள்ளி துள்ளி. சரிங்க, நன்றி.
4: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி. சில நேயர் நெஞ்சங்கள் ஆப்போசிட் வேர்டை யூஸ் பண்ணுறீங்க. ஆப்போசிட் வேர்டு நம்ம கொடுக்கல. இன்றைக்கி ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லலை. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ கூட வெற்றி தோல்வி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் வெற்றி தோல்வியும் அப்படிங்கிறது ஒரே ஓசையில் முடியக்கூடிய இரு சொற்கள் பொருந்தாது இல்லையா? இருந்தாலும் அவர்களிடம் அவர்கள் வந்துட்டாங்க, அவங்கள அனுமதித்து நம்ம அவங்களுக்கு விடை கொடுத்துட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யார் என்ன அப்படிங்கிறத நம்ம முகநூல் பக்கத்துக்கு அப்படியே திரும்புகிறோம். முகநூல் பக்கத்துலேயும் உங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? சொல்ல ரங்கத்தில் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் அப்படிங்கிறது காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் பால் கால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இரவஞ்சேரி தென்றலரசி மெய் விரும்பி சொல்கிறாங்க, படம் குடம் கயல் வயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், பால் வேல் பொய் மெய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலிருந்து வானம் தானம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இளங்கோவன் வைத்தியலிங்கம் கூவாகம் இளங்கோவன் அன்பும் பண்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் கட்டம் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நேரலையிலையும் வந்திருக்காங்க நம்மோடு. அடுத்து இப்படி நிறைய நேயர்கள், மும்பை நடராஜன், ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் அப்படின்னு நீர் வேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், ஆடலாம் பாடலாம் ஆசைகள் ஓசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே மென்மை பெண்மை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பாப்பாக்குடி மோகன்தாஸ், வாழை தாழை கோழை ஏழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஓசையுடைய சொற்கள் பனங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர், முயல் வயல் கயல் அப்படின்னு சொல்லி அடுக்கியிருக்காங்க தங்களுடைய சொற்களை. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். காரைக்கால் குமரவேல்.
5: மண்ணு பொண்ணு.
0: மண்ணு பொண்ணு. நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி.
6: ஆதாரம் ஆகாரம்.
0: ஆதாரம் ஆகாரம். நன்றிமா.
6: நன்றி.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு. செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: சொல்லரங்கம் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரோம். முகநூல் பக்கத்துல முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்கிறாங்க, கலை வலை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் நேரலையிலையும் வந்திருந்தாங்க. நஞ்சை புஞ்சை அப்படிங்கிறத முகநூல் பக்கத்துலையும் சொன்னதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செங்குந்தபுரம் சாந்தி இளங்கவன் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விருதாச்சலம் அரசகுழி ஜான் சொல்லக்கூடியது கரம் சிரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்கிறாங்க மயில் குயில் ஆடல் பாடல் பண்பு மாண்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலசானம் வீரசுந்தரி மான் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார் அன்பு பண்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பூங்குன்றன் காவலக்குடி பூங்குன்றன் குடல் மடல் தாய் செய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொடிகள் வளையம் ஷாகுல் கமிதர் ராஜா கதை விதை பாதை மேதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் அன்பு பண்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ் அன்பு பண்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. இரவும் பகலும் அப்படிங்கிறது செங்குந்தபுரம் மாதவன் சொல்லியிருக்கிறாங்க. புறவாச்சேரி பிரியாக்கண்ணன் வேகம் விவேகம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா படிப்பு துடிப்பு பிடிப்பு நடிப்பு மடிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? குத்தாலம் சண்முகம் ஐயா சொல்லுங்க.
5: வேகம் விவேகம்.
0: சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்.

0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார். கோவை ராஜேஷ்.
0: கோவை ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ்.
1: மல்லிகை புன்னகை.
0: மல்லிகை புன்னகை, சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். நேரம் 10:45. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: சார், காரைக்கால் ஆட்டுக்கால் சார்.
0: காரைக்கால்
2: ஆட்டுக்கால்.
0: உங்க பேர் என்னங்க? ஹலோ வணக்கம்.
3: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருக்கீங்களா?
0: வருக வருக, வணக்கம். விரைவாக வாரீங்க, ரொம்ப சீக்கிரமா சொல்லுங்க பாக்கலாம்.
3: எப்படியோ பிடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி, நன்றிங்க.
3: அந்த அந்த சொல்லு வந்து கடல் திடல்.
0: கடல் திடல்,
3: ஆமா.
0: சரி, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். பூகூர் வடகரை யார்? முருகேசன். ஐயா சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நலமே மலர வாழ்த்துக்கள், நல்லா இருக்கும்.
4: நன்றி, நன்றி. சோதிப்பு சாதிப்பு.
0: சோதிப்பு சாதிப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
5: திருத்திரைப்பூண்டி தேவி சார்.
0: திருத்திரைப்பூண்டி தேவி, சொல்லுங்கம்மா.
5: நடை உடை.
0: நடை உடை பாவனை. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சார். மயிலாடுதுறையிலேருந்து டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து ஹசன் சார்.
0: மதுரை
6: புதிரும் சார்.
0: மயிலாடுதுறை ஹசன், எதிரும் புதிரும். சரிங்க, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
7: கத்திரிப்புளம் பாக்யராஜ்.
0: கத்திரிப்புளம் பாக்யராஜ், சொல்லுங்க.
7: இரும்பு கரும்பு.
0: இரும்பு கரும்பு, அதையே நாம் விரும்பு. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: மயிலாடுதுறையிலிருந்து.
0: மயிலாடுதுறை கதிரவன், சொல்லுங்க ஐயா. நிதானம் அதுவே நமது பிரதானம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
9: ஆலத்தம்பாடியிலிருந்து பொன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
9: லாபம் நஷ்டம்.
0: லாபம் நஷ்டம், சரிங்க ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: திருவாரூர்ல மண்பாண்ட கரங்க பக்கேஸ்வரன் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
10: வானகிரி புவனகிரி திருநகிரி.
0: வானகிரி திருநகரி புவனகிரி, நன்றிங்க.
10: நன்றி.
0: எல்லாம் ஊர் தான், ஆனால் கிரி கிரி கிரி கிரி கிரி கிரின்னு அப்படி சுற்றி அடிச்சிங்க பாருங்க. நன்றி, நன்றி. கிழக்குடியிருப்பு சிங்கரவேல், கல் நெல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்கிறாங்க, காடு மாடு பாடு ஆடு நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை கோ சண்முக சுந்தரம், ஆசை ஓசை அப்படின்னு முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கிழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசு, எடு கொடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், அன்பு பண்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சொல்லும் செயலும் அப்படின்னு பில்லூர் சதா கௌதம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா நாகூர் முகமது ரஃபீக் சொல்கிறாங்க, ஈரம் அறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிறவி எண்ணம் நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க, ஓசை இசை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பெண்மணி கண்மணி அப்படிங்கிறத பேரளம் செந்தில் கண்ணன் சோபா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் பன்னீர் அப்படிங்கிறது கதிரமங்கலம் கணேசன், சத்தம் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பன்பேட்டை சதீஷ்குமார், கிண்ணம் வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்முகம் துறைமுகம் இன்முகம் அப்படிங்கிறத சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்கள் தங்களுடைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய இது மேலவாஞ்சூர் சம்சுதீன், தண்ணீர் பன்னீர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் அர்ஜுன் பாவனியா சொல்கிறக்கூடியது, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நீளம் காலம் பாலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, குறை நிறை இசை ஓசை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: ஹலோ
0: வணக்கம்.
11: காரைக்கால் நிஷா பேசுறேன்.
0: காரைக்கால் நிஷா, சொல்லுங்கம்மா.
11: காவியம் ஓவியம்.
0: காவியம் ஓவியம், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம்.
12: சீர்காழி தென்னங்குடி விஜயமுத்துக்குமார்.
0: சீர்காழி தென்னங்குடி விஜயமுத்துக்குமார், சொல்லுங்கம்மா.
12: மேளம் தாளம்.
0: மேளம் தாளம், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
13: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி, சொல்லுங்க.
13: இதயம் உதயம்.
0: இதயம் உதயம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: ஹலோ வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
14: அனீஷ் பேசுறேன்.
0: குத்தாலம் அனீஷ், சொல்லுங்க.
14: விழிகள் வழிகள்.
0: விழிகள் வழிகள், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
15: இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு பெற பண்பலையோடு இணையும் நான் வணக்கத்துடன் வாட்டார் ராமச்சந்திரன்.
0: வணக்கத்துடன் வரவேற்கிறோம் வாட்டார் ராமச்சந்திரன் அவர்களை, வாருங்கள்.
15: வழக்கம் பழக்கம்.
0: வழக்கம் பழக்கம், பழக்க வழக்கம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
15: ஹலோ.
0: ஹலோ.

0: வணக்கங்க.
1: வணக்கம் சார். மகாராஜபுரம் ரவி சார்.
0: மகாராஜபுரம் ரவி சொல்லுங்க ஐயா.
1: ஆமாம், கலை மலை சார்.
0: கலை மலை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ.
0: ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: பஞ்சம் லஞ்சம்.
0: பஞ்சம் லஞ்சம், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கலப்பால் இருந்து ரேணுகா பேசுறேன்.
0: கலப்பால் ரேணுகா, சொல்லுங்கம்மா.
3: ஆசை மேலம் தாளம் சார்.
0: மேலம் தாளம், ஏன் ஆசைக்கு போனீங்க? ஓசை இல்லையா?
3: உண்டு சார், உண்டு சார்.
0: சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: சதுராமகலம் கணேசன் தங்கவி.
0: சொல்லுங்க. சொந்தம் பந்தம்,
4: பந்தம் ஆடு வீடு,
0: ஆடு வீடு. நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: பன்னத்தெரு நாகராஜன்.
0: பன்னத்தெரு நாகராஜன், சொல்லுங்க ஐயா.
5: உழைப்பு,
0: ம்,
5: களைப்பு.

0: சொந்தம் பந்தம்
1: பந்தம் ஆடு வீடு
0: ஆடு வீடு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: பண்ணத்தெரு நாகராஜன்.
0: பண்ணத்தெரு நாகராஜன், சொல்லுங்க ஐயா.
2: உழைப்பு களைப்பு.
0: உழைப்பு களைப்பு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கங்க.
3: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி.
3: படம் பாடம்.
0: படம் பாடம். குரல் நெடில். ஆனா சொன்னது யாருங்க? அரசு ஊழியராக பணியாற்றியதில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லையா?
3: நன்றி நன்றி சார். நன்றி சார்.
0: நெஞ்சம் நீங்க நினைவுகள். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். கூறுவது யாரு? இரும்பாலை. சேலம் மாவட்டத்திலிருந்து இரும்பாலையிலிருந்து வெங்கடேஷ் பேசுறீங்க. சொல்லுங்க வெங்கடேஷ்.
5: எஃப்எம் எஃப்எம் வெங்கடேஷ் பேசுறேன்
0: ஐயா. எஃப்எம் வெங்கடேஷா? சரி சொல்லுங்க ஐயா.
5: ஆமா ஐயா. காலையும் மாலையும்.
0: காலையும் மாலையும் இரு வேளையும் நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள்.
5: ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா.
0: நன்றி ஐயா நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: காரைக்கால் கீழக்காசா குடி கிரீஷ்.
0: கீழக்காசா குடி
5: கிரீஷ். கிரீஷ் கிரீஷ்
0: கிரீஷ்.
5: ஆமா.
0: சரி சொல்லுங்க. வானொலியின் ஒளி அளவை குறைத்து வைத்துக்
5: கொள்ளலாம்.
0: நேரம் 11 மணி ஆக போகுது. ஞாபகம் வந்துடுச்சு. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சீர்காழி தென்னங்குடி புனிதவதி. சொல்லுங்கம்மா. சரிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். பேசுவது புரியவில்லை. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். மேலவஞ்சூர் சேகர். சொல்லுங்க ஐயா.
7: மனம் குணம்.
0: மனம் குணம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: தேத்தாக்குடி தெற்கில இருந்து பூங்கொடி அறிவழகன் பேசுறேன் சார்.
0: தேத்தாக்குடி தெற்கில இருந்து பூங்கொடி அறிவழகன். சொல்லுங்கம்மா.
8: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கின்றோம். நலமே மலர வாழ்த்துக்கள்.
8: நன்றி சார்.
0: சொல்லுங்கம்மா.
8: அலையோசை வலையோசை குயிலோசை.
0: அடாடாடாடா. அலையோசை வலையோசை குயிலோசை மணியோசை இப்படி அடுக்குறீங்க வார்த்தைகளை கொண்டாந்து. நன்றிம்மா நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
9: வெளிப்பாளையம் சிவன் வடக்கு வீதியில இருந்து பேசுறேன். இந்திரன் சந்திரன்.
0: சரி, வெளிப்பாளையம் சிவன் வடக்கு வீதியிலிருந்து யாரு பேசுறது?
9: அன்பரசி. அன்பரசி.
0: அன்பரசியின் ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள்.
9: இந்திரன் சந்திரன்.
0: இந்திரன் சந்திரன். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா.
10: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
10: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மெரிசிராணி.
0: ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெரிசிராணி. சொல்லுங்க ஐயா.
10: உறுப்பு வெறுப்பு.
0: உறுப்பு வெறுப்பு. நன்றி ஐயா.
10: நன்றி நன்றி ஐயா.
0: வேதாரண்யம் துரைராஜ் முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அகநானூறு புறநானூறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாகூர் ஜெயலட்சுமி புருஷன் அரசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொலைபேசி வழியே யார் வராங்க, எங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: நல் வாழ்த்துக்களுடன் நரசிங்கன் பேட்டையிலிருந்து ஏஜி ஐயப்பன் சார்.
0: சொல்லுங்கள் ஐயா.
11: உடல் நலமும் மன வளமும்.
0: வளமும் நலமும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க.
11: ஆமாம் சார்.
0: நன்றிங்க.
11: நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில், சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய சொற்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு நம்மோடு இணையவிருக்கிறார் காமேஸ்வரம் கா அன்பழகன், எம்கே அன்பழகன் அவரோடு சிறந்து இணையவிருக்கிறார் நமது அறிவிப்பாளர் அரங்கத்திலிருந்து பிரசாத் அவர்கள். அதனால் ரெண்டு பேருமே இடத்துக்காரன் இடத்துக்கு வந்துட்டோம், இடத்த விட்டு ஓடி போங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க நம்மள்கிட்ட. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்களை வேகமாக சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
5: திருப்பட்டினம் வடகட்டலிருந்து என் கே தேவா.
4: வடகட்டளை என் கே தேவா, சொல்லுங்கள்
5: சார். அம்மாச்சி அப்பத்தா
4: வரலையே, ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள் வேணும்.
5: அப்படியா? நீ ஹலோ
4: சொல்லுங்க சொல்லுங்க. அம்மாச்சி அப்பாச்சின்னு சொல்லலாம்.
5: அம்மாச்சி
4: அப்பாச்சி
5: அப்பாச்சி. ஓகே, தேங்க்யூ சார்,
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
6: காரைக்கால் முரளி.
4: காரைக்கால் முரளி, சொல்லுங்க முரளி.
6: ஆமா, நல்லவன் கெட்டவன்?
4: நல்லவன் வல்லவன் சொல்லலாங்க.
6: வல்லவன் நல்ல வல்லவன். ஓகே, அது ஓகே
4: சார். சரிங்க, நன்றி நன்றி.
6: மனம் குணம் சார்.
4: ஆ, மனம் குணம், நன்றிங்க
6: சார்.
4: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
4: ஹலோ வணக்கங்க
7: சார். பட்டுக்கோட்டை உட்கோட்டை.
4: பட்டுக்கோட்டை உட்கோட்டை சொல்லுவது யாரு, எங்கிருந்து?
7: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை நடுத்தெருவிலிருந்து பேசுகிறேன் சார். கிளைமூர்த்தி.
4: கலியமூர்த்தி, நடுத்தருவிலிருந்து பேசுறீங்களா? சரிங்க, நன்றி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

ஒரே ஓசையில் முடியும் இரு சொற்கள். சூழரங்கத்தில் கிட்டத்தட்ட 118 நேயர்கள் தொலைபேசி வழியாக வந்து அழகிய சொற்களை அடுக்கடுக்காக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அத்துணை நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சொல்லரங்கம் நிறைவு பெறுகிறது. என்னோடு உதவிய, எழுத்தாக்கத்தில் உதவிய முகி, வெண்முகியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: இனி கேட்கலாம் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறார் காமேஸ்வரம் MK அன்பழகன் அவர்கள்.
1: நன்றி பிரசாத். முற்பகலை நற்பகலாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 YTP நிறுவனத்தின் சோலார் நிறுவனத்தினுடைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி ஒரு மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வாக இருக்க போகிறது என்கிற அந்த மகிழ்ச்சியோட இன்றைக்கு திருவாரூர் வாழ வாய்க்கால் அருகே இருக்கக்கூடிய YTP நிறுவனத்திலிருந்து இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நாம் இணையவிருக்கிறோம். இந்த YTP சோலார் நிறுவனம் எதற்கு, என்ன என்ன நோக்கம், இது குறித்தான நிறைய விடயங்களை பேசுவதற்காக அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் மற்றும் கிரியேட்டிவ் ஹெட் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த சோலார் அப்படிங்கிறது வந்து இன்றைய மாறி வரும் நவீன உலகத்தில், மாறி வருகிற நவீன யுகத்தில் ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் எல்லா ஆற்றலும், எல்லா எரிசக்தி ஆற்றலும் சரி, மின்சார ஆற்றலும் சரி, எல்லா ஆற்றலும் நமக்கு வந்து இருந்தாலும் கூட பற்றாக்குறை என்பது ஒன்று இருக்கும். அந்த பற்றாக்குறை மின்சாரத்தின் மூலமாக இருப்பதால் அதை சரி செய்வதற்காகவும் எதிர்காலத்தில் வந்து ஒரு பசுமையான சூழலை இந்த உலகம் பசுமையான சூழலோடு சந்திக்க வேண்டும் என்பதாலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுற்றுச்சூழலின் நன்மையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தந்திருக்கிறது. அதாவது பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டம். இந்த பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டம் எதற்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மின்சாரத்தை சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை மிகச்சரியாக மக்கள் கையாள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பசுமையான உலகம் மீண்டும் படைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையோடு இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இதுல என்னவெல்லாம் நன்மைகள் இருக்குது, எதற்காக நாம் சூரிய வீடு திட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நமக்காக சொல்வதற்காக இணையவிருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என்னுடைய பேர் சிவாஜி, நான் YTP கிரீன்வேஸ் நிறுவனத்தோட மேலாளர்.
1: சரிங்க. இந்த YTP சோலார் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன, இது மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன?
2: ஓகே, முதலில் அனைத்து காரைக்கால் வானொலி நேயர்களுக்கும் YTP நிறுவனத்தின் அன்பான காலை வணக்கம். இந்த திட்டத்தோட பெயர் PM சூரிய வீடு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 2030 ஒரு கோடி வீடுகளுக்கு சோலார் அமைக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட இலக்கு. ஸோ இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 75,000 crore அதாவது பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வெண்டர்களால் மட்டும்தான் ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு சோலாரில் அவங்கள அப்டேட் பண்ணி அவங்களுக்கான சப்சிடி வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம YTP நிறுவனம் மத்திய அரசோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெண்டர்.
1: இப்ப பிரதான் மந்திரியினுடைய சூரிய வீடு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? YTP கிரீன்வேஸ் நிறுவனத்தினுடைய நீங்க வந்து மேலாளர் இல்லையா, அதனால இந்த பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நோக்கம் என்ன?
2: ஓகே சார், ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் YTP நிறுவனம் நாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 150 மேற்பட்ட இடங்கள்ல வந்து நாங்க சோலார் வந்து நிறுவியிருக்கோம். ஓகே, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2020 காலகட்டத்துக்கு பிறகு இந்த உலகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கப்பட்டது 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோனா அப்படிங்கிற பெரிய ஒரு விஷயம் வந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட விஷயம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, ஓகே இந்த புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றது மூலயமா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்தை காப்பாற்ற ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. இதுக்காக மத்திய அரசு MNRE அமைச்சகத்தை உருவாக்கி இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 46 லட்சங்களுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த திட்டம்

0: கீழே இப்ப வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் இந்தியா முழுக்க பண்ணிருக்காங்க.
1: இவ்வளவு செய்தும் அதாவது தொடங்கப்பட்டு 2 வருடம் ஆகியும் கூட இது மக்களிடம் இன்னும் சரியாக போய் சேராதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க
0: சார்? அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் மக்கள்கிட்ட சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள்ல 46 லட்சங்களுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து இந்தியா லெவல்ல இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து இப்ப வந்து மக்கள்கிட்ட இப்பதான் அவேர்னஸ் வந்து அதிகமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் இதுல சப்சிடி கூட கவர்மெண்ட் வந்து கொடுத்து இந்த திட்டத்துல மக்கள் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
1: எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க மத்திய அரசு?
0: மத்திய அரசு மானியம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோவாட் இப்ப தமிழகத்தை பொறுத்த ஆல் ஓவர் இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 லிருந்து அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் 78,000 மானியம் வந்து கொடுக்குறாங்க. இல்ல அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து கிலோவாட்டுக்கு 9,000 அதிகபட்சம் 27,000 வரைக்கும் மானியம் வந்து அடிஷனல் மானியமா கொடுக்குறாங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க உங்களை சந்திச்சதுல. இந்த ஒய்டிபி கிரீன் சோலார் நிறுவனத்துடைய மேலாளர் ரொம்ப தெளிவா வந்து ஏன் சோலார் வந்து நம்ம வீட்டுல நிறுவனம், அதாவது அது பணியிடங்களா இருக்கட்டும் இல்லங்களாக இருக்கட்டும், எதிர்காலத்துல வந்து சூரிய சக்தி இல்லாமல் எதுவும் இருக்கு போறதில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சார்ந்துதான் இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து இந்த சோலார் அமைச்சு கொடுத்திருக்காங்க. மீண்டும் இப்ப நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் 9588919500888917 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சோலார் பொருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்க இல்லத்துக்கோ அல்லது பணியிடங்களுக்கோ நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே.

0: காரைக்கால் பண்பலை 100.3 அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியோட நம்ம இணைக்கிறோம். இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி திருவாரூர் வாழவாய்க்கால் அருகே இருக்கக்கூடிய ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்திலிருந்தா இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்கி நடந்துட்டு இருக்குது. இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரியினுடைய சூரிய வீடு திட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் இன்னும் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நமக்காக சொல்றதுக்காக சோலார் கூரை அமைப்பதற்கான மக்களுக்கு என்ன நன்மை, இந்த சோலார் நிறுவனம் அமைப்பதால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்றதுக்காக ஐயா இணைறாங்க நம்ம கூட. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். காரைக்கால் வானொலி நேயர்களுக்கு ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்தின் அன்பான வணக்கம். என் பேர் சங்கர். நான் இந்த நிறுவனத்தோட கிரியேட்டிவ் ஹெட்டாக நான் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கேன்.
0: மிக்க மகிழ்ச்சி அவங்க சந்திச்சதுல. இப்போ இந்த ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனம் எத்தனை ஆண்டு காலமா இங்க திருவாரூர் வாழவாக்கியால வந்து தொடங்கி

0: நம்ம கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த பகுதியில் மக்களுக்கு இந்த மத்திய அரசின் பிஎம் சூரியகாந்த் திட்டத்தின் வழியாக வீடுகளுக்கு சோலார் கூரை அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.
1: இந்த சோலார் கூரை அமைப்பதால் மக்களுக்கு என்ன நன்மை முதல்ல கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
0: நிச்சயமாக ஒருவர் தன் வீட்டுக்கு மேல இந்த மத்திய அரசின் மானியத்துடன் இந்த சோலார் கூரை அமைப்பதால் நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு 4 நன்மைகளை நான் வந்து பட்டியலிட விரும்புகிறேன். 1, இன்னைக்கு நம்ம வீட்டுல மாதந்தோறும் மின் கட்டணம் ஒரு பெரிய தொகையை நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம். இந்த மின் கட்டணத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை இதன் மூலமா கிடைக்கும். அதாவது உங்க வீட்டு கூரையில நீங்க மத்திய அரசின் இந்த சோலாரை அமைப்பதன் மூலமாக அடுத்து வருகிற 30 வருடங்களுக்கு உங்கள் மின் கட்டணத்தில் 95% நீங்கள் இல்லாமல் ஆகிவிடும். ஏனென்றால் இந்த கூரையில் மேலே அமைக்கிற அந்த சோலார் தகடுகள் வழியாக உற்பத்தி ஆகிற மின்சாரம் உங்கள் வீட்டு தேவைக்கு முழுவதுமாக பயன்படும். ஆகவே இனி நீங்கள் மின்கட்டணம் 95% செலுத்த வேண்டியதில்லை. இப்ப நீங்க எவ்வளவு வேணாலும் மின்கட்டணம் செலுத்தலாம், 2,000 கட்டலாம், 5,000 கட்டலாம், 7,000 கூட கட்டலாம். ஆனால் சோலார் போட்டதுக்கு பிறகு உங்களுடைய மின்கட்டணம் வெறுமனே ஒரு நெட்வொர்க் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய 300 ரூபாய் என்கிற அளவில் தான் நீங்கள் மின் கட்டணம் அடுத்த 30 வருடங்களுக்கு செலுத்துவீர்கள் என்பது இதன் முதல் நன்மை.
1: சரி,
0: இதன் வழியாக மாதந்தோறும் ஒரு பெரிய பணம் உங்களுக்கு சேமிப்பாக அமையும். 2வது நன்மை என்னன்னா, இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் மானியம் வழங்குறாங்க.
1: சரி,
0: மத்திய அரசாங்கம் மானியம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் புதுச்சேரி அரசும் கூடுதலாக மானியமும் வழங்குறாங்க.
1: ஓ,
0: ஆனால் தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசு மானியம் மட்டும்தான் இருக்கு. ஆனால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மத்திய அரசு மானியமும் அதனுடன் சேர்ந்து அந்த புதுச்சேரி காரைக்கால் அரசுகள் வழங்குகிற கூடுதல் மானியமும் இருக்கு.
1: மத்திய அரசு மானியம், மாநில அரசு மானியம் இரண்டும் கிடைக்குது காரைக்கால் புதுச்சேரி மக்களுக்கு.
0: ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல மத்திய அரசு மானியம் மட்டும் கிடைக்குது.
1: சரி,
0: 3வது, இந்த சோலார் கூரையை உங்கள் வீட்டின் மேல் அமைப்பதற்கு உங்கள் வங்கி கணக்கு எந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கிறதோ அந்த வங்கியின் வழியாகவே மிக எளிமையான ஆவணங்களை கொண்டு உடனடியாக உங்களுக்கு கடன் வசதியும் நாங்களே செய்து தருகிறோம்.
1: இப்போ பொதுமக்களுக்கான மத்திய அரசினுடைய மானியம் இருக்கு இல்லையா, அந்த மானியம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்குங்க?
0: மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து சோலார் தன் வீட்டுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான். ஏனென்றால் மத்திய அரசு இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வீடு

0: திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்தினுடைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில ஒரு சிறு தடங்கள், அந்த சிறு தடங்களுக்கு பிறகு மீண்டும் நாம் இணைகிறோம். இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்தினுடைய கிரியேட்டிவ் ஹெட் அவங்க நம்மோட பேசிட்டு இருந்தாங்க. அதாவது மானியம் சம்பந்தமா, அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த மானியம் எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு, இன்னும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அது குறித்து மீண்டும் ஐயா நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. ஐயா சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது, இன்னும் எத்தனை பேர், ஏற்கனவே என்ன சொன்னீங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு மட்டும்தான், இல்லங்களுக்கு மட்டும்தான் வந்து மத்திய அரசு வந்து உறுதி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது குறித்து மேலும் சொல்லுங்க ஐயா.
1: மத்திய அரசு இந்த திட்டத்தில் 1 கோடி வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த மானியத்தை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அந்த 1 கோடி வீடுகளில் தற்போது வரை 40 லட்சம் வீடுகளை இந்த திட்டம் எட்டி இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு ஒரு சமீபத்தில் ஒரு குறிப்பை வழங்கியுள்ளது. அந்த குறிப்பில் உள்ள விஷயம் என்னவென்றால், 2037 மார்ச் 31க்குள் 31 வரை இந்த மானியம் வழக்கத்தில் இருக்கும்.

0: 1 கோடி வீடுகள் என்பது 2037 மார்ச் 31க்குள் எட்டப்பட்டு விடும் என்கிற ஒரு சுற்றறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே தன் வீட்டிற்கு சோலார் அமைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் உடனடியாக இந்த திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் மானிய தொகையை பெரும் தகுதியை பெறுவார்கள்.
1: சரி, தொடர்பு கொண்டு இந்த மானியத்தை அவங்க அடையணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எந்த எண்ணுக்கு தொடர்பு?
0: நன்றி. 95008889 17 என்ற எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொண்டால் இது குறித்த அனைத்து தகவல்களையும் இலவசமாக நாங்கள் அளித்திட தயாராக இருக்கிறோம்.
1: அந்த இலவசமாக, அதாவது இலவச ஆலோசனையை தருவதற்காக திருவாரூர் வாழ வாய்க்காலிலிருந்து அந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து மேற்கே செல்கிற நடந்து வருகிற தூரத்துல YTP கிரீன்கேஸ் நிறுவனம் அமைந்திருக்கிறது. அங்க வந்து நேரடியாக கூட மக்கள் வந்து ஆலோசனையை பெறலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள், வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், இன்னும் இலவச ஆலோசனை பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 95008889 17 அதாவது 95008889 17 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனையை பெறலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் இணையலாம் நேர்கள்.

0: அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு திருவாரூர் வாழவாய்க்கால் அருகே இருக்கக்கூடிய வாழவாய்க்கால்ல இருந்து கொஞ்சம் நடந்து வர மேற்கு தூரத்தை தாட்கோ ஆபீஸ் ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒய்டிபி கிரீன்ஸ் நிறுவனம் அமைந்திருக்குங்க. இங்க நீங்க இலவச ஆலோசனை, அதாவது சோலார் குறித்த இலவச ஆலோசனையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9588891817, அதாவது 9500888917 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனையை பெறலாம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அப்படின்னா, வர 2027 மார்ச் 31 பிரதான மந்திரியினுடைய சூரிய வீடு திட்டத்துக்கு கொடுக்கப்படுகிற மானியம் முடிவடைய போகிறது, அதற்குள் இந்த திட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அரசு சார்ந்து கொடுக்கக்கூடிய மானியம், அதாவது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு மாநில அரசின் மானியமும் தர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசு மானியம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை கிரியேட்டிவ் ஹெட் ஐயா வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலையும் உங்கள்கிட்ட நாங்க பரிமாறிக்கிட்டு அடுத்து ஒரு நண்பர், நம்ம நிறுவனத்தினுடைய நண்பர் சந்திக்க போறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் எம் எஸ் குமார், ஒய்டிபி நிறுவனத்தினுடைய ப்ரமோட்டர்.
0: ப்ரமோட்டர் ப்ரமோட்டர் அப்படின்னாலே களத்துல இருந்து வேலை செய்யுங்க இல்லையா?
1: ஆமா, களப்பணி ஆற்றவங்க.
0: எப்படி இருக்கு களப்பணி இந்த சோலார கொண்டு போய் சேர்க்கும்போது?
1: உண்மையிலேயே மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம களத்துல நிக்கும் பொழுது அவங்க கூடுதலான தகவல்களை பெறணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு.
0: இப்ப நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சோலார் குறித்த விழிப்புணர்வு இருக்கு, ஆனா கிராமங்களுக்கு இன்னும் கிராம மக்களுக்கு போய் சேரல, அது எப்படி கொண்டு போய்?
1: கிராமங்கள்லயும் அரசு சார்பா சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க.

0: எங்க நிறுவனத்தின் சார்பாகவும் சில விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்க கட்டமைக்கிறோம். சோ அதன் மூலமாக மக்களுக்கு நாங்க ரொம்ப எளிமையா கொண்டு போறோம் இதை.
1: இப்போ இந்த YTP கிரீனிவேஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கு PM சூரிய வீடு திட்டம், அதாவது பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் எவ்வளவு மானிய தொகை வழங்குறாங்க?
0: நான் மானியத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இப்ப வரைக்கும் எங்களுடைய YTP நிறுவனத்தின் சார்பாக 150 வீடுகளுக்கு மேல நாங்க சோலார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு பண்ணிருக்கோம். இதன் மூலமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சார்பாக வழங்கக்கூடிய மானிய தொகை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல் வாடிக்கையாளர்களுக்கு நாங்க அவங்க வங்கி கணக்குல நேரடியா வரவு வைக்கிறதுக்கு உரிய வழிகாட்டுதலா இருந்து அவங்க அக்கௌண்ட்ல எல்லாமே வரவு வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேல இதுவரைக்கும் எங்க நிறுவனத்தின் சார்பாக மானியம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இப்ப அது மட்டும் இல்லாம இப்போ 2 மானியங்கள் இந்த திட்டத்துக்காக அரசு செயல்படுத்துறாங்க. ஒன்று மத்திய அரசு மானியம், இரண்டாவது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றாங்க. மத்திய அரசு பிளஸ் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றாங்க. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு 2 வகையான மானியங்கள் இருக்கு. உதாரணமா 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78,000 என்பது மத்திய அரசினுடைய மானியம். இல்ல ஸ்பெஷலா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல ஒரு வீடு இன்ஃபிளேஷன் செய்யப்படும் பொழுது 2 மானியங்கள், அதாவது ஸ்பெசிபிக்கா பாண்டிச்சேரி அரசும் 1 கிலோவாட்டுக்கு 9,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதனால ஒரு உதாரணமா பாண்டிச்சேரி பகுதியில ஒரு 3 கிலோவாட்டுக்கு ஒரு வீடு இன்ஸ்டாலேஷன் செய்யப்படும் பொழுது அவங்களுக்கு மானிய தொகை மட்டுமே 1,05,000 ரூபாய் கிடைக்கும்.
1: அந்த மானிய தொகை வந்து 1 லட்சத்துக்கு மேல கிடைக்குது அப்படின்னா இப்ப எவ்வளவு கிலோவாட்டுக்கு எவ்வளவு மானியம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா?
0: ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு 3 கிலோவாட் அளவு வரைக்குமே சோலார் போதுமானதுதான். கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 units வரைக்கும் 2 மாசத்துக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கு எஸ்டிமேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1,02,10,000 வரைக்கும் அவங்களுக்கு ஆகும். உதாரணமா பாண்டிச்சேரி பகுதிகளில் இந்த 3 கிலோவாட்டுக்கான சோலார் கொடுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு இதுல 1,05,000 மானியம் மட்டுமே வந்துடும். சோ அவங்க 1,05,000 வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். இதற்கு வங்கி கடனும் இருக்கு. வாடிக்கையாளர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அந்த பேங்கே வாடிக்கையாளர்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் ஒரு பேசிக்கா இருக்கிற ஆவணங்கள், அதாவது ஆதார், பான் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், ஒரு இமெயில் ஐடி, இந்த மாதிரி எளிமையான ஆவணங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் அவங்க கடன் வந்து கொடுக்கறாங்க. ரொம்ப எளிமையான முறையில இந்த கடனை வந்து நாங்களே உரிய வழிகாட்டத்தோட வங்கிக்கு போயிட்டு கையெழுத்து மட்டும் போட்டு வந்தா போதும். அதுக்கான ப்ரொபோசல் எல்லாமே வழிகாட்டுதல் எல்லாமே நாங்க நிறுவனத்தின் சார்பா பண்ணிடுவோம்.
1: நல்ல விடயம். அதாவது அவர்களுக்கு அழைச்சலும் இல்லாம உங்க நிறுவனமே அதை பண்ணி கொடுக்கும்.
0: கண்டிப்பா. அதாவது இபி சார்ந்தும் நாங்க வந்து எங்களுடைய வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. அது போல வங்கி சார்ந்தும் நிறைய வழிகாட்டுதல் இருக்கு. கூடுதல் தகவல் பெறணும்னாலும் எங்களுடைய அந்த தொலைபேசி எண் இருக்கு இல்லீங்களா, அந்த 95 88 89 17 என்ற நம்பர்ல காலை 10 to 5 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் கஸ்டமர் கால் பண்ணலாம். அவங்களுக்கு உரிய விளக்கத்தை நாங்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம்.
1: இப்ப ஒரு 3 கிலோவாட் நான் அமைக்கணும் அப்படின்னா அதற்கான எஸ்டிமேட்டட் செலவு எவ்வளவு?
0: நான் ஏற்கனவே இதை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு நார்மலா ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு 600 to 700 யூனிட் யூஸ் பண்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 3 கிலோவாட் சோலார் அமைச்சா போதும். அதுக்கு எஸ்டிமேட் வந்து 2,10,000 அவங்க பண்ணா போதும். இதுல 78,000 தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா 78,000 மானியம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம். பாண்டிச்சேரியில இந்த ஒரு வீடு இன்ஸ்டாலேஷன் செய்யும் பொழுது 2 மானியமா சேர்த்து 1,05,000 வரைக்கும் அவங்களுக்கு மானியம் அவங்களுக்கு கிடைக்குது. பாதிக்கு
1: பாதி
0: அதிகபட்சம் உச்சபட்சமாக 7% அவங்களுக்கு இந்த லோன் கிடைச்சிருக்கு. இந்த லோனை வந்து அவங்க 10 வருஷம், அதாவது 120 மாதங்கள் இந்த லோன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிற கரண்ட் பில்லை காட்டிலும் அவங்க கட்டுற இஎம்ஐ ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லோன் அவங்க எப்ப வேணாலும் முடிச்சுட்டு வெளியில வர்ற ரொம்ப சுலபமான முறையை தான் அவங்க வங்கிகள் கையாண்டு இருக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறது இல்ல. ஒரு 90% நம்ம விண்ணப்பிக்கிற லோன் வந்து அமௌண்ட் கிடைச்சிருக்கு.
1: என்னென்ன ஆவணங்கள் நாங்க கொண்டு வந்து கொடுக்கணும் உங்ககிட்ட?
0: நீங்க எந்த ஆவணமுமே அதான் நான் சொன்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். அதாவது சோலாருக்கு 25 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க. ஆனா வீட்டு கூரைகளுக்கு சோலார் கொடுத்துறதுக்கு 2 லட்சம் வரைக்கும் வங்கி வந்து உறுதியா கடன் கொடுக்கறாங்க. இதுல வந்து

0: இருக்கிற பேசிக் டாக்குமெண்ட் ஆதார், பான் கார்டு, இமெயில் ஐடி, ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில இருக்கிற பாஸ் புத்தகம், கணக்கு புத்தகத்தை கொடுத்துட்டாலே போதுமானது. இந்த ஆவணங்கள், அது போல இபி கனெக்ஷன் யாரு பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் லோன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்க வீடுகளுக்கும் சொத்து பத்திரம் எல்லாம் வேணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வீட்டுல டெம்பரவரி கனெக்ஷன் இல்லாம நிரந்தர இணைப்புல இருக்கிற ஒரு வீடு யாரு பேர்ல இருக்கோ அந்த பேர்லயே லோன் பண்ணி தரலாம்.
1: இது குறித்து நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் நேர்களே. அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியா நீங்க வந்து 95-88-89-17 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஒய்டிபி கிரீன் வெஸ்ட் நிறுவனத்துக்கே வந்து நீங்க ஆலோசனை பெறலாம். முடியாதவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க ஆலோசனை பெறலாம். அதாவது 9500-88-89-17 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க இலவச ஆலோசனை பெறலாம். இப்ப தொடர்ந்து நம்ம குமாரையாட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு சோலார் பொருத்தணும் அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்னும் என்ன செலவு ஆகும்?
0: இந்த இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்பான திட்டம் அது. ஏன்னா மின் தேவை வந்து ரொம்ப சீக்கிரமா குறைக்கிறதாகவும் மின்கட்டத்தை குறைக்கிறதாகவும் ஏற்படும் திட்டம் தான். இதை தாண்டி ஒரு வீட்டுக்கு நம்ம சோலார் பொருத்தப்படும் பொழுது நம் நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் 100 மரங்களை நாம் நடுகிறோம் என்கின்ற ஒரு ஒரு நல்ல செயலை நாம் செய்கிறோம். அதாவது சோலார் பொருத்தினாலே ஒரு 100 மரங்களுக்கு அது ஈடாக நம்ம கார்பன் எமிஷனை குறைக்கிற மாதிரி நம்ம பண்றோம்
1: தொடர்ச்சியா. அதாவது நிறைய விடயங்கள், மீண்டும் இந்த நவீன யுகம் வந்து பசுமையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இந்த பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டத்தை தொடங்கி பொதுமக்களுக்கான பயனா அதை கொடுத்திருக்காங்க. அரசு மானியம், அதாவது மாநில அரசின் மானியமும் மத்திய அரசின் மானியமும் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற கூடுதல் செய்திகளை வந்து நிறைய நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து இது குறித்தான உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் நீங்க வந்து 95-88-89-17 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். 9500-88-89-17 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்க ஆலோசனையை பெறலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும் இந்த ஒய்டிபி கிரீன்வெஸ்ட் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து நிறைய கேட்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக வர்ற புதன்கிழமை இதே 11 மணிக்கு நம்ம காத்திருக்க வேண்டி இருக்கிறது. மீண்டும் ஒய்டிபி கிரீன்வெஸ்ட் நிறுவனத்தினுடைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி வருகிற புதன்கிழமை காலை 11 மணிக்கு இதே திருவாரூர் வாழவாய்க்கால் அருகே இருக்கக்கூடிய கிரீன்வெஸ்ட் நிறுவன களத்திலிருந்து உங்களை சந்திக்கவிருக்கிறோம். இளைய ஒளிபரப்பு கூடத்தில் இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக என்னோடு உதவிய அறிவிப்பாளர் சகோதரர் கே எஸ் பிரசாத்துடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

போர்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் YTP சோலார் கிரீன்வேஸ் நிறுவனம் வழங்கிய அசத்தல் சந்திப்பு. நேரம் 11:30, இது ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி, நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றிவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: இனி கேட்கலாம் வணக்கம் தோழி. நேரம் 11:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அட, இன்றைக்கி எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. நானும் ஃபேஸ்புக் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் சேனலும் பார்த்துட்ருக்கேன். அப்படின்னா நான் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. இன்றைக்கி எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வந்து என்னை ரொம்ப ஒரு ரசிக்கும்படின்னு சொல்ல முடியாது, அது என்னை வந்து ஒரு ரொம்ப பாதித்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு திரைப்படத்தில் ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிட்ட கேட்பார், உனக்கு என்ன வரம் வேணும், கடவுள் கேட்டார்னா நிறைய வரம் கேளு அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்கச்சி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு தைலம் தேய்க்காமல் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, அந்த நேரத்தில் கூட எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ரெஸ்ட்டே இல்லை, ஒரு நாள் தைலம் தேய்க்காமல் நான் தூங்குனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.

அப்போ அந்த காட்சி பார்க்கும்போது இதுதான் நம்ம வீட்டில் நடக்குது. எத்தனை பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காகவும் அவங்க வேலை செய்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நாள் எனக்காக நாளாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் இருக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ தான் நான் போஸ்ட்டும் போட போகிறேன், போஸ்ட்டும் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் லைவ்லையும் பேச வரலாம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த நாள் உங்களுக்கான நாள், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பற்றி எங்கள்கிட்ட பேச போகிறீங்க. 043-638 இந்த காரைக்கால் முன்னணி பெண்ணோட 231-231 உங்களுக்கான மற்றும் ஒரு 299-480 மற்றும் ஒரு 299-580 அலைபேசியின் 956-642-7231 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொகுத்து வழங்க நான் உங்கள் கேஎஸ் பிரசாத் பேசலாம். ஒரு நாள் முழுவதும் உங்களுக்காக செலவிட வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள்?

0: வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேமூத்துலேருந்து அமிர்தா பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கான நேரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரி உள்ள தூரத்தில் உள்ளவங்களா இருந்தால் ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வருவேன் சார்.
0: அப்படியா, பார்க்காத தூரத்தில் இருந்தால்?
1: இப்போது காரைக்காலில் பத்மாவதி ஸ்ரீதர் இருக்காங்க.
0: சரி,
1: இருக்காங்க, பார்க்கலாம்.
0: ஆ சரி, நானும் சரி, பார்க்காத தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியாதா?
1: இப்போ தேவனூர் ஜோதி லட்சுமி இருக்காங்க.
0: சரி, இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வேலை பார்ப்பீங்க? வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கு? மேமாத்தூர் அமுதா வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் உங்க நண்பரை போய் பாத்துட்டு வருவீங்க? அதனால போயிட்டு வருவீங்க. போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரி,
0: அவங்களுக்கு அம்மா ஊர் என்ன ஊரு?
1: சங்கரமந்தல் சார்.
0: எங்க சங்கரமந்தலுக்கு மே மாத்திருக்கும், நடந்து போனாலே 10 வருஷத்துல போயிடலாமே. போக முடியல, நேரம் கிடைக்கல, அதனால. சரி சரி சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: விக்ரம் படத்துல இருந்து ஏஞ்சோடி மஞ்சள் பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாம், விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி சார்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்கவாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசிட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணை வழங்கும் என் சொல்லமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ காலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் போர் காரைக்கால் காரி எலக்ட்ரிகல்ஸ்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குபோர் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விரும்பதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 பைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்காக செலவிட வாய்ப்பு கிடைத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் தனலட்சுமிமா, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சார் ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வீங்க?
1: ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் புக்கு போட்டி பாட்டு புக்கெல்லாம் வச்சிருக்கேன் சார், சாமி புக்கெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன்.
0: சரிம்மா, மற்ற நேரத்தில் அந்த புத்தகம் படிக்கிறதுல வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு?
1: கிடைக்காது. வேலை ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கேன் சார், கோழிலாம் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதனால வேலை பக்கம் சரியா இருக்கும்
0: சார். அதனால ஒரு நாள் எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு பொழுதுக்கு வந்து தனலட்சுமிமாவுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து புத்தகம் படிக்கிறது தான்.
1: என்ன
0: பாட்டு இப்ப கொட்டாது, விளம்பரத்துக்கு அப்புறம் கொட்டும், கேக்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வலைகள் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பொட்டா

0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி. வணக்கம் தோழி. இந்த நிகழ்ச்சியில ஒரு நாள் முழுவதும் உங்களுக்காக செலவிட வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? அதை பத்தி சொல்றதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: நான் திருத்தைக்குடி தேவி சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க, ஒரு நாள் முழுவதும் உங்களுக்காக செலவிட வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீங்க?
1: பேரன் பசங்களோட ரெண்டு பேரன் இருக்கானுங்க சார். ரெண்டு பேர் கூட அழகா விளையாடுவோம் சார். கொண்டு வந்து விட்டா கூட என்னால பாத்துக்க முடியல சார். இப்ப
0: சரி, இப்பயும் தானே பேர பசங்களை பாப்பீங்க பேசுவீங்க?
1: பாப்போம் சார். ஆனால் இந்த உனக்கு தூக்கி போயிட்டுக்கும் வச்சிருக்க முடியாது சார். நான் பூ கட்டிட்டு இருக்கேன்.
0: ஓ சரி.
1: பூ கட்டி கடைக்கு கொடுக்குறது, அதனால பாத்துக்க முடியாது சார். ஒன்னும் லீவ் இல்லைனா ஃபுல்லாவே அவங்க கூட என்ஜாய் பண்ணலாம்.
0: சரி, ஒரு நாளைக்கு பூனை எவ்வளவு கட்டுவீங்க நீங்க?
1: 25
0: உங்க பேர பசங்களோடையும் ரெண்டு பேர பசங்களா உங்களுக்கு?
1: ஆமா, ஒன்னு யுகேஜி படிக்கா, ஒன்னு 10 மாசம்.
0: எவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிறார் அவரு. அதனால அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, அப்படியே நீங்க உங்க பேர பசங்கள் கூட விளையாட ஆசைப்படுறீங்க. சரி, இப்ப நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எஜமான் படத்துல இருந்து ஆளப்போல் வேளப்போல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.

முடித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு விடைபெறுகிறது. இன்றைய வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுதும் உங்களுக்காக செலவிட வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு மூணு நேயர்கள் வந்து நேரடி நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட் கொடுத்ததில் ஒரு 10 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இப்போதைக்கு இல்லை.

இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. 12:10 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 லஞ்ச் பிரேக். நேயர்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3 எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

மாலை 4 மணிக்கு மனம் விழையுது. பங்கேற்கும் நேயர் உதயம் மார்த்தாண்டபுரம், VMR பிரேமாவதி அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈரிகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாய தொழில் முனைவர் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஹரித்வார மங்கலம் எல் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் நாகப்பட்டினம் ADM மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றாலையில் நாளை. 11:10 துயிலும் முன்.

0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.
2: India's first private orbital rocket Vikram 1, developed by Hyderabad-based Skyroot Aerospace, is about to be launched as part of Mission Agaman from the first launch pad at Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. The launch will mark the first flight of an orbital class rocket fully designed and developed by an Indian private company from domestic soil. Now, we take you live to Sriharikota.
3: And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras, and isn't this quite something?
4: Vikram 1 ने अपनी उड़ान भरी है. प्रथम चरण का प्रज्वलन प्रारंभ हो चुका है. विक्रम 1 ने प्रक्षेपण पथ को लांग कर आकाश को भेदने का निर्णय ले लिया है, एक ब्रह्मास्त्र की तरह.
5: That's very true, Suyashan Akhil. I'm awestruck at the sheer power that Stage 1 is producing. With this, we have two of our major prime mission objectives completed, which was successful ignition and safe tower clearance.
3: That's right, and we're coming up on Max-Q now, which is...
2: Vikram 1 is named in honor of father of the Indian space program, Dr. Vikram Sarabhai.

இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

விருப்ப பாடல்களுடன் ஒளிபரப்பாகிறது மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் நின்றவை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களின் மனத்தில் நீங்க இடம் பிடித்த உங்கள் கடித வழி விருப்ப பாடல்களை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. மின்னலே திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மீடு வண்ணை கணேசன், சுகந்தியா பரத், சுஸ்மிதா யாழி, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமிழிசை கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகானந்தம், வெண்கரும்பூர் நேரு.

0: நினைவில் கொள்ளுங்கள் நீங்களே. நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குபவர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன் பேர்லத்திலிருந்து.

0: ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது குஷி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க காரைக்கால் கணபதி, கணேசன், சுமிதா, நேகா, கிரேஸ், கிருஷிகா, தீட்சிகா, சாத்விகா, வர்ஷா, தர்ஷிகா, சாய் சந்தோஷ், சாய் மோனிஷ், தேதர்ஷித், குரு பிரகாஷ், சிவயோகேஷ், சாய் சஞ்சய், வீரமணி, ஜமீலா, ரோஸ்லின்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு, பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. நேர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். அதுவரை இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து

0: வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர், IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT-யின் கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்ற

0: சட்டத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்கியுங் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800க்கும் மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம், பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 1வது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம், ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தரு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
2: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமநகை.

0: மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா

0: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
1: ஒரு அழகான கிராமத்துல ஆனந்த்னு ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவங்க வீட்டுல எறும்பு ஒண்ணு அரிசி தானியத்தை தூக்கிட்டு போவதையும் பார்த்தானா. பலமுறை அந்த அரிசி கீழே விழுந்துச்சான். ஆனா எறும்பு முயற்சியை கைவிடலையாம். இறுதியில அந்த தானியத்தை அந்த எறும்பு தன்னோட கூட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ஆனந்த் என்ன பண்ணனா, தோல்வி வந்தாலும் முயற்சியை கைவிட கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம் என்று.
0: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன? என்ன
2: ஸ்டாண்டர்ட்
1: படிக்கிறீங்க?
2: கதை சொல்ல போறேன்.
1: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க எங்ககிட்ட?
2: எறும்பும்.
1: எங்க சொல்லுங்களே பாப்போம்.
2: ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்து ஓரமா எறும்பு நடந்து ஓரமா போயிட்டு இருந்துச்சான். கால் தவறி குளத்துக்குள்ள விழுந்துருச்சான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயந்துகிட்டு கத்துனுச்சான். அப்ப ஒரு புறா வந்து அந்த மரத்துல நின்னு அது ஒரு இலையா பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு கீழே போட்டு இருந்துச்சான். அது எறும்பு பிடிச்சி அது மேலே ஏறி கை வச்சு நீந்தி நீந்தி தரைக்கு வந்து இறங்கி, தேங்க்யூ நண்பா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வந்து ஒரு வேட்டைக்காரன் வந்தானா. அந்த வேட்டைக்காரன் அந்த புறாவை பார்த்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து குறி பார்த்தானா. அப்ப இந்த எறும்பு வந்து பார்த்துட்டு காலை கடிச்சிருச்சான். ஆஹான்னு கத்தவும் அந்த புறாவுக்கு தெரிஞ்சு அந்த புறா பறந்து போயிடுச்சான். அந்த வேட்டைக்காரன் ஏமாத்துட்டானா.
1: இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாப்பா?
2: அடுத்தவங்களுக்கு நல்லா செஞ்சா நம்மளுக்கு கடவுள் நல்லது செய்வாரு.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க?
2: என் ஃப்ரெண்டுக்குலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனா அவங்களுக்குலாம் தந்து நான் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், அன்பா பேசுவேன்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: திருடங்களாம் ஜெயில போட்டு தண்டனை கொடுக்கணும், அடுத்தது அவங்கள நல்லபடியில கொண்டு வரணும், அதுக்காகவே நான் போலீஸ் ஆகுறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்குடி உண்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் பிராமணகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: கண்ணிசை கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.
1: பசுமை பாரம்பரியம் பாடல், பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம், அன்பும் அருளும் கொஞ்சம் தேசம், உலக போற்றும் புன்னத பாசம். பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம்.
0: நேர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்து இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக வைரமுத்து வரிகளுக்கு இசையமைத்த இளையராஜா, எஸ் ஜானகி பாடியிருக்கார்கள் முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்த பாடலுக்கு விருப்பம், சீர்காழி வட்டம் மேமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, நன்னிலம் அம்பலவனன் மல்லிகா மேகநாதன் திவ்யா, பூந்தண்டலம் புண்ணியக்கோடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை, அன்வர்த்திகான் பேட்டை அருணகிரி கீதா, ஆண்டிப்பாளையம் மதனசேகர் எழிலரசி வினுப்பிரியா தீபிகா தீபக் வெங்கடேஸ்வரன், இருக்கட்டஞ்சேரி சுப்புராயலூர் நாகலட்சுமி தில்லையாடி நா வீரசாமி தமிழன்பன் நகுலன் கீழமுக்குட்டு செம்மனார் கோயில் அன்பழகன் ஆதித்யா வீரகடு

அர்ஜுனன், மூர்த்தி, சபரி, வீரமணி, ஸ்ரீராமலு, பாஸ்கர், கீழ்மாத்தூர், கருப்பையா, ராஜாத்தி, அருவிக்கரசன், கிளியனூர், அம்பிகாபதி, முகமது ஷரீப், பரசலூர், மல்லிகா இவர்களின் விருப்பமான பாடல்.

காற்றலில் தவிர்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்தில் இளைய

ராஜா இசையமைத்து எழுதிய பாடலை பாடியிருக்கிறார் லதா மங்கேஷ்கர். பாடலுக்கு விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிடிமிடலை ஷாகுல் ஹமீது, சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், வண்டிகேட் செமினார் கோயில் குணசேகர் திலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன் பானுமதி, பாலையூர் செல்வராஜ் செல்வி, கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, சமீப பேகம் சலாமத் சுகைனா, பெரியகுப்பம் மணிவாசகம் காயத்ரி, அமுதரசனன் மணிமாறன், சிவக்குமார், மாரியம்மாள், சிவபிரகாஷ், பிரணீத், கருணாமூர்த்தி, வெண்ணிலா, நிவேதா, நிதிஷ், சபாநாயகம் வேல்முருகன், வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பைகள் கிரினேட் வோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சிமார்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நமது பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வலையில் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இந்த மதிய பொழுதில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். தேன்மழை நிகழ்ச்சியோடு பண்பலையோடு நேயர்களை இணைந்திருக்கும் நேரம் 1:15. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கான விருப்பம் இளையான்குடி இக்பால், ரித்திக் அதிச்சா, அப்துல் மஜிது, ரிஃபாயா, முகமது அசான், நூருல் ஃபாத்திமா, திருநள்ளார் இளவரசன் கோகிலா, குறிச்சிமலை டி பாஸ்கர், நாகப்பட்டினம் மாரி நடத்துகிற சிவபாரதி, கிச்சகுப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன், கல்லாத்தூர் பரமசிவன், விஜயா, மோனிஷா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்சவன், ஷாலினி, துகிலன் இவர்களின் விருப்பமான பாடல். இளையராஜா இசையில் புலிமைத்தன் வரிகளில் ஆட்டோராஜா திரைப்படத்தில் இருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜா, எஸ் ஜானகி.

நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மனம் எழுத நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் உதய மார்த்தாண்டபுரம் வி எம் ஆர் பிரேமாவதி அவர்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் கரிமேடு கருவாயன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் குரத்தங்குடி எம் கே கிருஷ்ணா, ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அம்சரா நீலமேகம், சில்வச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார், மோகனசுந்தரம், பாலபத்ரன், கௌஷிகா, புனிதவதி, திருவாணி, பக்கிரிசாமி, சித்ரா, நந்தியநல்லூர், வீரபாண்டியன், சுதா, ராஜா, ராகுல், ராகவி, அஜித்குமார், ஐயப்பன், ராணி, அகனி, லோகநாதன், கஸ்தூரி, வேட்டங்குடி, எழிர்வேல், விமலா, திக்ஷயா, பிரதிபா, வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், செங்கம், புனிதன், வடகரை, சின்னத்துறை, விருத்தாச்சலம், விருதகிரி, பெண்ணாடம், சுமதி.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: தேன்மொழி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தேவேந்திரன் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டெனிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகதேவன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுர் முகமது இக்பால், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நவீன்குமரன், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, திருமலைவாசல் ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, வில்லிவாக்கம் மகேஸ்வரி, குபேந்திரன், சிறுங்கட்டூர் ஹவுசிங் போர்டு ராணி ராஜசேகர், மணலூர்பேட்டை அருணாச்சலம் சரோஜா, கணேசன் கஸ்தூரி, பொன்னியின்மேடு வன்னி கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர் சுமலதா, திருமெழிசை கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், விஷ்ணு ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தீன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் அறுவடை நாள் திரைப்படத்தில் இருந்து. கங்கை மரம் வரிகளுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா. இந்த பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த், மேனாங்குடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், வசந்தன், கலாவதி, ராஜலட்சுமி, தாமரைச்செல்வி, விஜயா, ரேவதி, குர்காத்தூர், ஞானமுருகன், வரலட்சுமி, ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், மெஹினா, ஹம்சா, ரனியா.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை

0: சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஊர் பெயர் மற்றும் விலாசம் தெரியாத சுமார் 45 வயது மதியத்தக்க அந்நபர் 12/7/2026 காலை சுமார் 7:20 திருநள்ளார் ஸ்ரீ தர்பணேஸ்வரர் கோயில் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தம் குளத்தின் கிழக்கு பக்கம் உள்ள படிக்கட்டு அருகே தண்ணீரில் மூழ்கி இறந்து காணப்பட்டார். இறந்து போனவர் பற்றிய விவரம்: உயரம் சுமார் 5.5 அடி, மாநிறம் நடுத்தர திரேகம், கருப்பு நிற தலைமுடி மற்றும் வெள்ளை நிற தாடியுடன் காணப்பட்டார். கால்கள் ஊனமுற்ற நிலையில் காணப்பட்டார். இடது பக்க விலாவில் ஒரு கருப்பு மச்சமும் இடது பக்க கால் முட்டியில் ஆபரேஷன் செய்த தழும்பும் காணப்பட்டது. இறப்பின் போது கருப்பு நிற அரைக்கால் டிரையர் அணிந்திருந்தார். இறந்த நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் திருநள்ளார் காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

மொழிக்கும் இந்த பாடலுக்கு கடிதம் எழுதி காத்திருக்கும் நேயர்கள், டிஆர் பட்டினம், லக்ஷ்மி அன்பரசு, பூங்குடி தேவா, மீனா செல்வம், ரேணுகா பழனிவேலு, சாரதா, தட்சிணாமூர்த்தி, கீதா கண்ணா, ஹேமா மோனிஷா, அனுஹாஷினி, தனீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர், காரைக்கால் கணபதி, கணேசன், இளவரசி ராணி, கிரீஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சாமிநாதன், செல்வி, தினேஷ், ஜெர்லின், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தன், நர்மதா, அர்ஜுனன், மதுரை, சோமசுந்தரம், சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயா, மீனாட்சி, குர்கத்தி, முகமது இஸ்வாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், செம்னார்கோயில், கண் ஸ்ரீராமலு, கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், மருவத்தூர், மாதீஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு, கலிமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், திருவாளி, பக்கீர்சாமி, சித்ரா, விஜய், சூர்யா, பாரதி, நெய்தவாசல், பார்த்தசாரதி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி

0: 178,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதை ஒட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13-ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இட ஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழை தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலகத்தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை

0: மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்.
1: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை வி எம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி தென்காசி

0: சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 1:55 நிமிடம் நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

வணக்கம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் கேட்கலாம் லஞ்ச் பிரேக். நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் நீங்க உங்களை தேற்றிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன? என்னால முடியும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். இப்படி உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன?

கேட்க தேர்ச்சிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன அப்படின்னு நிகழ்ச்சியில என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு 0436 8 என்ற முன்னைப்பு என்னோட 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 என்ற

0: நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டோம், கேட்டீங்களா?
1: கேட்டேன்
0: மேடம். சொல்லுங்க சார்.
1: உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அடிக்கடி நினைச்சு பார்ப்போம் மேடம்.
0: ஓகே சார், நன்றி சார். அடுத்தது இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
2: இனிய மதிய வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க சார்.
2: நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எதற்கும் கலங்காதே. அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் நான் எப்போதும் சொல்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு.
0: நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நன்றி சார்.
2: நன்றிமா.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் காரைக்கால் இருந்து காவியா பேசுறேன்.
0: காரைக்கால் இருந்து காவியா, சொல்லுங்க. என்ன கேட்டீங்களா, என்ன தலைப்புன்னு?
3: கேட்டேன் மேம்.
0: சொல்லுங்க.
3: என்னால முடியாதுன்னா வேற யாரால முடியும்?
0: கண்டிப்பா முடியாது இல்லையா?
3: இன்னொரு இங்கிலீஷ்ல ஒரு குவெட் கூட இருக்கும் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
3: இஃப் நாட் ஐ தென் ஹூ? அதுதான் மேம்.
0: சரிங்கம்மா, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி மேம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மங்கை மேடம், ஜெயந்தி கோவிந்தராஜ் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
4: எறும்பை போல் சுறுசுறுப்பாக இருத்தல் வேண்டும்.
0: எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும்.
4: அடிக்கடி நான் நினைச்சுக்கிறது அதுதான் மேடம்.
0: சரிங்கம்மா, நன்றி.
4: நன்றி மேடம்.
0: வருக. வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் சிறுவனங்க மாணிக்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
5: நான் அடிக்கடி சொல்றேன், வாழ்க வளமுடன் சொல்லுவோம் என்னுடைய ஃப்ரெண்டுங்களா. அதான் என்னோட கருத்து.
0: சரிங்க சார், நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, யார் பேசுறீங்க?
6: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையில.
0: அண்ணப்பன்பேட்டையில இருந்து ஜோதி, சொல்லுங்க.
6: தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும்.
0: தைரியமா இருந்தா கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். நன்றிமா. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி மேடம்.
0: காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, சொல்லுங்கம்மா. கேட்டீங்களா
7: மேடம்?
0: நலமா இருக்கும், நீங்க நலமா?
7: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
7: கவலைப்படாத தைரியமா இருங்க.
0: கவலைப்படாம தைரியமா இருக்கணும்.
7: தைரியமா.
0: சரிம்மா, நன்றி.
7: தேங்க்யூமா.
0: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா?
8: வணக்கம்.
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: சொல்லுங்க சார்.
0: நடப்பதுதான் நடக்கும், நம்ம இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படக்கூடாது.
1: கவலைப்படக்கூடாது. நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: ஓகே சார். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? மங்கை மடத்துல இருந்து அர்ச்சயா பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? வாய்மையும் வெல்லும். நன்றிமா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் மடத்த நேயர்
3: ஆணைமட்டம் மாரியப்பன்.
1: மாரியப்பன் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆணைமட்டம்.
1: ஆணைமட்டம், சொல்லுங்க சார்.
3: அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.
1: நன்றி சார். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: நாங்க கடுங்கூர்ல இருந்து கிருத்திகா மணிகண்டன் பேசுறேன்.
1: கடுங்கூர்ல இருந்து கிருத்திகா, சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?
4: எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் மேடம்.
1: எல்லாரும் நல்லமா இருக்கணும், நம்மளும் நல்லமா இருக்கணும்.
4: ஆமாம்மா.
1: சரிங்கம்மா, நன்றி.
4: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர்
5: வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: அவரிக்காடு அறிவழகன்.
1: அவரிக்காடு அறிவழகன் சார், சொல்லுங்க சார்.
5: உழைப்பு ஊக்கம் தரும்.
1: நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
6: கண் ஸ்ரீராமுலு, செம்பனார் கோயில்.
1: செம்பனார் கோயில், சொல்லுங்க சார்.
6: உழைப்பு உயர்வு தரும்.
1: உழைப்பே உயர்வு தரும். சரிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
7: மங்கை மடத்துல இருந்து ஓவியா பேசுறேன்.
1: மங்கை மடத்துல இருந்து ஓவியா, சொல்லுங்கம்மா.
7: கல்வியே உயர்ந்த செல்வம் மேடம்.
1: கண்டிப்பா. நன்றிமா. நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்மா, நான் நீலாசல் பார்த்தசாரதி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
8: எல்லோரும் நல்லவரேங்கிறது தான் என்னுடைய கருத்துமா.
1: சரிங்க சார், நன்றி சார். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் தோழி.
1: வணக்கம் தோழி, காலையில முடிஞ்சிருச்சு, சொல்லுங்க.
9: பாப்பம்
1: பருத்தியோர் சுமதி, சொல்லுங்கம்மா.
9: துணிஞ்சவங்களுக்கு பாவம் இல்ல.
1: துணிஞ்சவங்களுக்கு. ஹலோ.
9: ஹலோ.
1: துணிஞ்சவங்களுக்கு என்ன இல்ல?
9: துணிஞ்சவங்களுக்கு துக்கம் இல்ல. துணிஞ்சாலும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்.
1: துணிவு இருந்தால் எதுவா இருந்தாலும் சாதித்து விடலாம். அப்படியா?
9: ஆமா.
1: நன்றி. நன்றிமா. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
10: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க நலமா?
10: மகிழ்ச்சியா இருக்கிறேம்மா.
1: சொல்லுங்க.
10: கேள்வி
1: என்னன்னா, நீங்க உங்களை தேற்றிக் கொள்றதுக்கு அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன?
10: இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிக்குவேன். விட சந்திரசேகர், பாத்துக்கலாம் சந்திரசேகர். இந்த ரெண்டு வார்த்தைகளும் நான் சொல்ல, விட பாத்துக்கலாம் அப்படிங்கறதும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிக்குவேன்.
1: கண்டிப்பா. நன்றி.
10: நன்றிமா.
1: நிகழ்ச்சியில் இணையவர் மடத்தினர் வருக. வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு, சொல்லுங்க சார்.
11: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறையில இருந்து
11: எம்எஸ் கதிரவன்.
1: சொல்லுங்க சார்.
11: நல்லவன் வாழ்.
1: சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா? புரியல. எதிர் நீச்சல் போட வேண்டுமா? சரி, நன்றி. நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் நீங்க உங்களை தேற்றிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன? தொலைபேசி வழியா நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்.

0: எண்ணெய் வழங்கும்
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளைக்காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளைக்காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இணைந்திருக்கிறோம் நேர்களே லஞ்ச் பிரேக்கில். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல நீங்க உங்களை தேற்றிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன? நேயர்கள்லாம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் முகமது இக்பால், பாபுராஜபுரம்.
0: சொல்லுங்க சார்,
5: என்ன கேட்டீங்க?
0: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்க உங்களை தேற்றிக்கொள்ள அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன?
5: எல்லாம் இறைவன் நாட்டப்படி நடக்கும்.
0: சரிங்க சார், நன்றி. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் சொல்றீங்க?
6: நலமா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா?
6: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம்
0: வழுவூர் பண்டாரவடி ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்க சார்.
6: ஆமா மேடம், காலமே பொய்யடா, காத்து வச்ச பையடான்னு சொல்லுவோம் மேடம்.
0: சரிங்க சார், நன்றி.
6: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
7: அரியலூர் மாவட்டம் ஐயப்ப நாயக மில்லியம் சுந்தர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
7: உன் வாழ்க்கை உன் கையில்.
0: நம் வாழ்க்கை நம் கையில்.
7: ஆமா மேடம்,
0: கரெக்ட். ஓகே சார், நன்றி. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
8: திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தர் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
8: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா?
8: நல்லா இருக்கேன்
0: மேடம். தலைப்பு கேட்டாச்சா?
8: கேட்டோம் மேடம்.
0: சொல்லுங்க.
8: பொறுமை தான் மேடம்.
0: புரியல.
8: தன்னம்பிக்கை, பொறுமை.
0: தன்னம்பிக்கை, பொறுமை.
8: ஆமாங்க.
0: நன்றிமா.
8: நன்றி.
0: அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஆக்கூர்ல இருந்து சதீஷ் பேசுறேன்.
0: ஆக்கூர்ல இருந்து
9: சதீஷ்.
0: சதீஷ், சொல்லுங்க சதீஷ்.
9: உழைப்பே உயர்வு தரும்.
0: நன்றிமா. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க சார்.
10: நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க. நிகழ்ச்சி நடத்துறவங்களே நீங்க நல்லா இருக்கீங்கங்கிறாங்க வார்த்தை. நேரத்தை கடத்துறது தானங்க.
0: நேரத்தை
10: கடத்துறாங்க.
0: மற்றவங்களோட நேரத்தை எடுத்துருக்கீங்களா? தலைப்புக்கு பதில் சொல்லுங்க பாப்போம்.
10: அதனாலதான்
0: தலைப்புக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
11: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க சார்.
11: அதாவது நான் தலைப்பு வந்து நம் வாழ்க்கை நம் கையில். தன்னம்பிக்கையோட உழைத்தால் மேடம் விரைவில் முன்னேறலாம்.
0: தன்னம்பிக்கையோட உழைத்தால் விரைவில் முன்னேறலாம். நன்றி சார். ஹலோ, வணக்கம். அடுத்த நேயர்.
12: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
13: வணக்கம்
0: மேடம். வணக்கம், வணக்கம்மா, கேக்குது, யார் பேசுறீங்க?

0: நடுக்கிளம்பேட்டில இருந்து சீதாலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்துமா?
0: நடுக்கிளம்பேட்டை.
1: ம், சொல்லுங்க
0: மேடம். இரவு 2:00 மேடம்.
1: ம்,
0: ஹலோ
1: ஹலோ, தலைப்பு கேட்டிங்களா? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க.
0: அதாம்மா, நான் வந்து நடுக்கிளம்பேட்டினா நிறைவு 2 சலை வாயின்ஜிக்கு
1: ஆப்போசிட்ல. சரி, சீதாலட்சுமி அம்மா பேசுறீங்க, எனக்கு கேட்டிருச்சு. தலைப்பு கேட்டிங்களா?
0: கேட்டேன் மேடம். எங்க வீட்டுல என்னவா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், ப்ராப்ளமா இருந்தாலும், எது வந்தாலும் பாத்துக்கலாம்,
1: எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்,
0: எது வந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு பூஸ்டர் பண்ணுவாங்க.
1: சரிங்கம்மா, நன்றி. அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறது?
2: நிகழ்ச்சியில்
1: பேசுங்க.
3: வாழ்க்கையில வெற்றிகரமாக இருக்கும்
1: கண்டிப்பா. நன்றி சார். வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ளும். நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ
1: ஹலோ, வணக்கம், கேக்குதா?
4: நாகலட்சுமியா,
1: இதுவும் கடந்து போகும். நன்றி. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறது?
5: சாத்தியில இருந்து சிவபாலன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கும் சார். தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
5: முயற்சி திருவினையாக்கும் மேடம்.
1: முயற்சி திருவினையாக்கும். எங்க இருந்து சார் பேசுறேன்னு சொன்னீங்க?
5: சாத்தை சிவபாலன்.
1: ஓகே சார், நன்றி சார்.
5: நன்றி மேடம்.
1: சந்திக்கலாம். வருக. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். எங்க இருந்து சார்?
6: புத்தூர் குமிலங்காக.
1: புத்தூர்ல இருந்தா? ம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
6: உமையால் பாஸ்கர்.
1: ம், சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க?
6: போனா போட்டும் போ, பாத்துக்கலாம்.
1: போனா போகட்டும், எது வந்தாலும் பாத்துக்கலாம்.
6: ஆமா.
1: சரிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ
1: ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ம், ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசுங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நிறவிலிருந்து.
7: ஹலோ
1: ஹலோ, ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசினாதான் உங்களுக்கும் கேட்கும் எனக்கும் கேட்கும். அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
8: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
1: தஞ்சையில திருபுவனம் சத்யபாமா, சொல்லுங்கம்மா.
8: காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை, காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்வதில்லை.
1: கண்டிப்பா இல்லையா? நன்றி.
8: நன்றி மேம்.
1: நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார்.
9: கோவிலவர்சன்.
1: சொல்லுங்க சார்.
9: இதுவும் கடந்து போகும், வாழ்க வளமுடன்.
1: நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர்.
1: வணக்கம்மா, மேலே வந்து சேகர் பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கள் சார்.
1: செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலில் நேர்மையாக.
0: செய்யும் தொழிலே தெய்வம்.
1: தெய்வம் தொழிலில் நேர்மையாக.
0: சரிங்க சார், நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

ஒரு ஆட்டம் போடலாமா. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயன்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது இன்றைய லஞ்ச் பிரேக்.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 2:30.
1: வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அடடே, வாங்க குழந்தைகளே, வாங்க நிகழ்ச்சியின் தொடக்கமா இப்பொழுது நாம் ஒரு கதை கேட்போம். முல்லா ஒரு முறை தனது வியாபாரம் சம்பந்தமாக பெரிய நகரம் ஒன்றுக்கு சென்றிருந்தார். அங்கே அவருக்கு துணையாக ஒருவன் வந்து சேர்ந்தான். ஆனால் அவனுக்கு எதற்கெடுத்தாலும் சந்தேகமாக இருந்தது. அந்த பெரிய நகரத்தை பார்த்ததும் அவனுக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதே, இவ்வளவு கூட்டத்தில் மக்கள் எவ்வாறு தாங்கள் போக வேண்டிய இடத்தை அடையாளம் கண்டுகொள்வார்கள், தாங்கள் தங்கியுள்ள விடுதியை எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள், அவ்வளவு ஏன் மக்கள் தங்களை தாங்களே கூட அடையாளம் கண்டுகொள்வது சிரமமாகத்தான் இருக்கும். இவ்வாறெல்லாம் அந்த சந்தேக பிராணி பேசிக்கொண்டே இருந்தான். அந்த சந்தேக பிராணியும் முல்லாவும் அன்று இரவை கழிப்பதற்காக ஒரு விடுதியில் சென்று தங்கினர். அந்த விடுதியில் வியாபார நிமித்தமாக அந்த நகருக்கு வந்த பல வியாபாரிகள் அங்கு தங்கியிருந்தார்கள். அப்பொழுது முல்லாவை பார்த்து அந்த சந்தேக பிராணி கேட்டான், முல்லா அவர்களே, காலையில் நான் கண் விழிக்கும் பொழுது என்னையே மறந்துவிட்டால் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன் என்று பரிதாபமாக கேட்டான் அவன். முல்லா சிரித்து கொண்டே, நண்பரே, கவலைப்படாதீர். ஒரு கருப்பு துணியை எடுத்து உன்னுடைய ஒரு காலில் சுற்றி கட்டிவிடு. இரவு நீ தூங்கி காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது உமது காலை பாரும். கருப்பு துணி காலில் இருந்தால் நீர்தான் அந்த அடையாளம் என்று கண்டுகொள்ளலாம். இப்படி கூறினார் முல்லா அந்த சந்தேக பிராணியை பார்த்து. சந்தேக பிராணிக்கு இது நல்ல யோசனையாக படவே தன் காலில் ஒரு கருப்பு துணியை கட்டி கொண்டு படுத்துக்கொண்டான். அவனுக்கு அருகே

0: படுத்திருந்த முல்லா அவன் நன்றாக உறங்கிய பிறகு அவன் காலில் கட்டியிருந்த கருப்பு துணியை அவிழ்த்து தம்முடைய காலில் கட்டி கொண்டார். பொழுது விடிந்தது. அந்த சந்தேக பிராணி தனது காலிலிருந்த துணியை காணவில்லையே என்று ஆச்சரியப்பட்டு, ஐயோ, நான் காணாமல் போய்விட்டேனே, என் காலில் இருந்த கருப்பு துணியை காணோமே என்று கூக்குரல் போட்ட சந்தேக பிராணி முல்லாவின் காலை பார்த்துவிட்டு, நான் அகப்பட்டு விட்டேன், நீர்தான் நான் என்று சத்தமாக கத்தினான். அங்கே ஏதோ குழப்பம் நடப்பதைக் கண்ட மற்ற வியாபாரிகள் அங்கே ஒன்றாக கூடிவிட்டார்கள். என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். நடைபெற்ற நிகழ்ச்சிகளை முல்லா மற்றவர்களுக்கு விளக்கினார். சந்தேக பிராணியை பார்த்து அந்த விடுதியில் தங்கியிருந்த எல்லா வியாபாரிகளும் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தனர். பிறகு முல்லா அந்த சந்தேக பிராணிக்கு ஏற்பட்டிருந்த சந்தேக பிரமையை அகற்றி அவனுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கினார். அப்பொழுது அவனிடம் முல்லா கூறினார், சந்தேகம் என்பது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல்லவே முடியாது என்று முல்லா அந்த மனிதனை பார்த்து கூறினார். குழந்தைகளே, எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் நாம் உடனே சந்தேகப்படுவது என்பது நமது வாழ்க்கைக்கு ஒருபொழுதும் ஒத்து வராது. ஆதலால் எதையும் நாம் தீர்க்கமாக ஆராய்ந்து அதன் பிறகே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: எமது பள்ளி ஒன்றாம் வகுப்பு மாணவி ஹேரன்யா யானை வருது என்ற பாடலை பாட வந்துள்ளார்.
2: யானை வருது, யானை வருது பார்க்க வாங்கோ, கழுத்து மண் ஆட்டி வருது பார்க்க வாங்கோ, காது கதா சேர்ந்து வருது பார்க்க வாங்கோ, நீண்ட தந்தத்தோர வருது பார்க்க வாங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாங்கோ.
1: மூன்றாம் வகுப்பு மாணவி போஷிகா கல்வி தந்த காமராஜர் பாடல் பாட வந்துள்ளார்.

வகுப்பு மாணவி பவ்யா மூதுரை பற்றி பேச வந்துள்ளார். அடக்கமுடையர் அறிவில்லர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடை தலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. சொல்பொருள் அடக்கம், பணிவு, கடக்க, வெல்ல, மடைத்தலை, நீர் பாயுமளி, அறிவிலர், அறிவில்லாதவர், கருதவும், நினைக்கவும், உருமின், பெரியமின். பாடல் பொருள் மடையில் பாய்கின்ற நீரில் சிறுமீன்களான ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பர். அவரை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். இப்பாடலை இயற்றியவர் ஔவையார். இவர் மூதுரை, ஆத்திச்சுடி, கொன்றே வேந்தன், நல்வழி முதலிய பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார். பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரை மூதுரை. இந்நூலிற்கு வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இந்நூலில் நீதி கருத்துகள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. பாடலுக்கு ஒரு திருக்குறள் உண்டு. கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. பொருள் காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கு மீன்

0: பாறையை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எமது பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவி தாராஸ்ரீ பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பாடல் பாட வந்துள்ளார்.
1: பசுமை பாரம்பரியம் பாடல். பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம், அன்பும் அருளும் கொஞ்சம் தேசம், உலக போற்றும் புன்னத பாசம். பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம், அன்பும் அருளும் கொஞ்சம் தேசம், உலக போற்றும் புன்னத பாசம். தமிழர் என்றோர் இனமும் உண்டு, தனியை அவர்கொரே குணமும் உண்டு. குறிஞ்சி நிலம் சொல்லும் வாய்மை, முல்லை நிலம் சொல்லும் அவன் அருமை. குறிஞ்சி நிலம் சொல்லும் அவன் வாய்மை, முல்லை நிலம் சொல்லும் அவன் அருமை. மருதம் நிலம் சொல்லும் அவன் அழமை, வயம் போற்றும் அவன் தூண்மை.

0: அளிக்க, விதைகளுக்கு உயிரளிக்க, உயிருக்கு உணவளிக்க இயற்கையின் சிறந்த அதிசயமே மழை.
1: ஐந்தாம் வகுப்பு மாணவன் சர்வேஸ் கல்வி தந்த காமராஜர் பற்றி பேச வந்துள்ளார்.
2: காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார். அவரை கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் கர்மவீரர் என்று போற்றப்பட்டார். நேர்மைக்கு உதாரணமாக திகழ்ந்தார். பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு சென்றவர். கட்டாய கல்வி, இலவச கல்வி என பல திட்டங்களை உருவாக்கியவர். அவருடைய பிறந்த நாளை தான் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: இரண்டாம் வகுப்பு மாணவி சிவானி செய்யாதே செய்யாதே என்ற தலைப்பில் பாடல் பாட வந்துள்ளார்.
3: பூனைக்குட்டியை பானை விட்டாரு, பசு சப்பால் தருவேன் பானை விட்டாரு, அட்டுக்குட்டியை அட்டுக்குட்டி

0: சரி.
1: லட்சிதா விண்ணில் வீடு கட்டலாம் என்ற தலைப்பில் பாடல் பாட வந்துள்ளார்.
0: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழ விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியை சேகரித்து மாலையாக மாத்தலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சு ஆடலாம், வெண்ணிலவே படகிலே விண்மணியை சுத்தலாம், மேகத்தெல்லாம் சேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமடியில் உட்படுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: மாணவி சந்தியா திருக்குறளும் பொருளும் சொல்ல வந்துள்ளார்.
0: கேடில் வில் செல்வம் கல்வி ஒரு இருக்கே மாடல மற்றவை அவை. கல்வி ஒன்றே அறிவற்ற செல்வமாகும், அதுக்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.
1: மூன்றாம் வகுப்பு மாணவி தர்ஷனா அசோக சக்கரத்தின் நாரங்களின் பொருள் பற்றி பேச வந்துள்ளார்.
2: அசோக சக்கரத்தின் 24 ஆரங்களின் பொருள் அன்பு, தைரியம், பொறுமை, அமைதி, பெருந்தன்மை, பயபக்தி, நம்பிக்கை, மென்மை, தன்னலமென்மை, தன்னடக்கம், தியாகம், நேர்மை, அறநெறி, நீதி செயல், கருணை, குணமான பண்பு, பணிவு, நேர்மையான நாட்டம்.

0: அறிவு, உண்மை, விசுவாசம், சுயகட்டுப்பாடு.
1: மாணவி சகனாஷ்டி இயற்கையை பற்றி பேச வந்துள்ளார்.
2: மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். பொதுவாக அமைதியான குரல். நான் தான் இருக்கை, உங்கள் உயிர் காற்று. என் பசுமையான நினைவுகளில் பறவைகள் பீடுகின்றன. என் நிழலில் நீங்கள் ஓய்விடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் என்னை வெட்டுகின்றீர்கள். நதிக்கரை கெடுக்கிறீர்கள், காடுகளை அழிக்கிறீர்கள். பசுமை போகும்போது வாழ்க்கையும் பேவிடும் என்பதை மறக்காதீர்கள். எங்கள் முன்னோர்கள் மரத்தை பாதுகாத்தார்கள். மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: இரண்டாம் வகுப்பு மாணவி லவனிஷா பொம்மை பாடல் பாட வந்துள்ளார்.
3: அம்மா தந்த பொம்மை, அழகழகு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, தாழத்தட்டும் பொம்மை, தாவியோடு பொம்மை, நான் விரும்பும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
1: நான்காம் வகுப்பு மாணவன் அஸ்வந்த் அன்னை தமிழே வாழ்த்து பாடல் பாட வந்துள்ளார்.
4: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் புகழ் சொல்ல முடியலே.
1: ஒன்றாம் வகுப்பு மாணவி ராஷ்மிகா அடடா அடடா அண்ணாமலை பாடல் பாட வந்துள்ளார்.
5: ஆடலாம் ஆடலாம் ஆடுகொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடுகொண்டே உருக்கலாம், உருக்கலாம் உருக்கலாம் உடிச்சு கண்கள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டுக்கொண்டே சிரிக்கலாம்.

0: ты кара, и ты коса, ты коса, данча, паска, капья, тырча.
1: Сервис, палемолигай, чолла вандуллар.
2: Old is gold, палемея сирандаде, букис та best friend, бутагамен алланбен. Knowledge is power, அறிவே ஆற்றல். Health is wealth, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். Love is God, அன்பே கடவுள். All is wealth, எல்லாம் நன்மைக்கே. Time is gold, காலம் பொன் போன்றது. Tit for death, பழிக்கு பழி. No pain, no gain, உழைப்பின்றி ஊதியமில்லை. No smoke without fire, நெருப்பில்லாமல் புகையாது.
1: எமது பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவி சந்தியா கண்டங்கள் பற்றி பேச வந்துள்ளார்.
3: மிக பெரிய கண்டம் ஆசியா, மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா, வெப்பமான கண்டம் ஆப்பிரிக்கா, குளிரான கண்டம் அண்டார்டிகா, உறைந்த கண்டம் அண்டார்டிகா, இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா, வெள்ளை கண்டம் அண்டார்டிகா, பறவை கண்டம் தென்னமெரிக்கா, தீவு கண்டம் ஆஸ்திரேலியா, எரிமலை இல்லாத கண்டம் ஆஸ்திரேலியா, பாலைவனம் இல்லாத கண்டம் ஐரோப்பா, அதிக நாடுகளை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா, புதிய உலகம் என்று அழைக்கப்படும் கண்டம் வடமெரிக்கா. நன்றி, வணக்கம்.
1: மூன்றாம் வகுப்பு மாணவன் கமலேஷ் மரம் வளர்ப்போம் கதை சொல்ல வந்துள்ளார்.
4: ஒரு ஊர்ல ஒரு வேட்டைக்காரன் தானே, அந்த வேட்டைக்காரன் மரத்தை வெட்டிட்டே இருந்தானா, அப்போ புயல் அடிச்சப்ப அவனோட வீடு காற்றுல அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ நான் நினச்சானா, நம்ம மழை வெட்டினதால தான் மழையும் பெய்யல புயலும் அடிச்சதுன்னு அவன் ஊர் ஊரா விதைங்களை போட்டு போனானா, அந்த விதைங்களை மரமாக வளர்ந்துட்டான். அப்போ புயல் இன்னொரு நாள் அடித்தப்ப அப்போ அவங்க ஊர் அழியிலையும் மரங்களுக்கு அப்போ மழைங்களை பெய்வோம்.
1: பவ்யா தாராஷ்டி முளைப்பாரி பாடல் பாட வந்துள்ளார்.
5: தன்னானே நானே தன் நானே நானே, தன்னானே நானே தன் நானே நானே.
1: ஒன்னாந்தான் ஆலையில் வசந்த செவ்வாய் கிழமை, ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடு பிள்ளை தொண்டலிட்டு.
5: தன்னானே நானே தன் நானே நானே, தன்னானே நானே தன் நானே நானே.
1: வாங்கிய அந்த முத்துக்களை வாளியில் ஊற வச்சு கம்பந்தட்டை இரண்டெடுத்து.

0: அப்படியே கண்ணு கண்ணு வா முறிச்சு வச்சு சோளத்தட்டே இரண்டெடுத்து சுள சுளையாய் முறிச்சு வச்சு மாட்டா தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து
1: தன்னே நானே தன்னை நானே நின்னே நானே தன்னே நானே தன்னை நானே நின்னே நானே
0: ஆட்டா தோழு தீரந்து ஆட்டெருவே அள்ளி வந்து கடுகுளஞ்சும் சிறு பயிறு காராமணி பயிறு விலகுறிஞ்சும் சிறு பயிறு முத்தான மணி பயிர் முளை போட்ட ஒன்னானாலே ஓரளவா முளைப்பாரு ஓரளவுக்கு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு

0: வள்ளுவன் தன்னே உலகினிக்கே தந்து வான்புகழ் கொந்த தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆறாம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னே உலகினிக்கே தந்து வான்புகழ் கொந்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடேனு போடி நிலே என்பத்தே வந்து பாயுது காதி நிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குடு மூச்சினிலே.
1: குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்தது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது வானிலை அறிக்கை.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி, புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓர்

0: இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

காற்றலில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசும் பண்பலை 100.3 நாம் இணையும் என்ஐசி எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம், வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

மீண்டும் நீங்கள் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார் அப்படிங்கிற கொஸ்டினோட தான் இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சி பயணிக்க போகுது. மீண்டும் நீங்கள் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில்.

நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார் அப்படிங்கறதான் எல்எஸ்சியில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கும், அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். புதுத்துறை செல்வகுமார் அன்பான தோழனுக்கு அன்பான மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நண்பர் நானாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நந்தினி சுரேஷ் திருபோணம், நான் சிறுவயதாக இருக்கும்போதே என்னுடன் இருந்த நண்பர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொல்லலை. வணக்கம், என் கல்லூரியில் படித்த நண்பர்கள் சிலரை பார்க்க முடியவில்லை, அவர்கள் சந்திக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரத்தில் சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் சந்திக்க நினைத்த நண்பர், எனக்கு டெய்லர் வேலை சொல்லிக் கொடுத்த நண்பரை மீண்டும் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. புகழ்பெற்ற அறிவிப்பர் அவர்கள் கே எஸ் ராஜா அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நண்பர் யாருன்னு கேட்டிருந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி எனது நண்பர் சந்திப்பேன் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் முகமது ரஃபிக் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன எல்எஸ்சியில் கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர், நீங்கள் யாரை சந்திக்க நினைக்கிறீங்க உங்கள் நண்பரில் அப்படின்னு ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்டிருங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த நண்பரும் இன்றைய நிகழ்ச்சி கேட்குறாரு அப்படின்னா, அடடா நம்ம பையன் நம்மளை சந்திக்க நினைக்க நினச்சி சொல்கிறாரே, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவர் கூட உங்களை நினைக்கலாம். இல்லை அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணலாம். அதுக்காகத்தான் சொல்கிறோம், நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் அப்படின்னு சொல்லுங்கள். காட்டுமன்னார் கோயில் டி மடபுரம் தூப்பத்தர் வேல்முருகன், நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் என் கூட படித்த நண்பர் அருள் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள் ஜோதி சார், உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பார்க்கணுமா, ரொம்ப ஆசைப்படுறார். நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் தோழி பெயர் சித்ரா. 18 வருடங்களுக்கு முன்பு என் திருமணத்தில் பார்த்தது இதுவரை பார்த்ததில்லை நண்பா, பார்த்தீங்களா? அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். எஸ் ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. யார் அவங்க தோழி? சித்ரா. 18 வருஷம் ஆச்சா அவங்கள பார்த்து. சித்ராமா சீக்கிரம் வந்து அவங்கள போய் பாருங்கள். ராஜேந்திரன் மனக்குடி, என் கல்லூரி நண்பர் காமராஜ், அவரை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிய வணக்கம் மங்கவனம் ஜெயந்தி கோவிந்தராஜ், பள்ளி படிப்பின் போது பழகிய நண்பர்களைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் குறிப்பிட்டு சொல்லலை, பேர் குறிப்பிட்டு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்களும் உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மதிய வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லன்னு சொல்லியிருக்காங்க. என் உயிர் தோழி சந்தனலட்சுமியை மீண்டும் சந்திக்க நினைக்கிறேன். இவங்க சென்னையில் இருக்காங்க, மற்ற தோழிகள் எல்லாம் எப்போதும் சந்திக்க விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தலட்சுமி அம்மா சந்திக்குமா நீங்கள்? அடுத்து பாருங்கள், திருபுவனம் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. நான் மீண்டும் சந்திக்கணும்னு நினைக்கும் நண்பர் காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் உள்ள தோழிகள் தான் சுதா சுமதி அமுதா ஜோதிலட்சுமி, என்னுடன் பிறந்தவர் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி, 4 பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் படித்த கல்லூரி முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டுமா? அடடா, யார் நண்பன் கேட்டார்? முதல்வர் அவரை சந்திக்க நினைக்க ஆசைப்படுறாரா? ஜெயங்கோணம் கலைவாணன் மெர்சிராணி, இனிய பிற்பகல் வணக்கத்தோடு எரவாஞ்சேரி செந்தில் கண்ணன். நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர், நான் பள்ளியில் படிக்கும்போது என் உயிர் நண்பன் பாலமுருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 ஆண்டு என்னுடன் +2 படித்த தோழிகள் நண்பர்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். தற்போது நெருங்கிய தோழிகள் மட்டும் சந்தித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபேக்கா, நண்பர்கள்லாம் பார்த்து பார்த்து பேசி கொண்டிருக்கிறோம், ஆனால் சில உறவுகள் தான் மீண்டும் பார்த்து பேச ஆசை இருக்குது, ஆனால் முடியல சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கக்கூடிய நண்பர் அதை சொல்லுங்கள். உறவுகள் அடுத்த தடவை நம்ம ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சனில் கேட்போம். நான் முதல் முதலாக வேலைக்கு சேர்ந்தபோது என்னுடன் பணியாற்றிய நண்பர்களை இன்று பார்க்க முடியவில்லை. வாழ்க்கை பயணத்தில் நிறையா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பாதையில் சென்று விட்டும் இன்றும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லினம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், என் தோழி கோகிலாவை சந்திக்க வேண்டும், அவள் தற்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது, அவளை என்றாவது ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்பது ஆசை. இந்த நிகழ்ச்சியும் கூட அதுக்காகத்தான் இந்த க்வெஸ்சனோட நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நம்ம நண்பர்கள், நம்ம நெருங்கிய நண்பர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அவங்க வெளியூர் போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா நீங்கள் சந்திக்க முடியாமல் நீங்கள் வெளியூர் போயிருக்கலாம், அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதோ ரேடியோ கேட்குற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, கோகிலாவை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோகிலா கூட யாராச்சும் கேட்டுட்டு, எப்பா உன்னை ஃப்ரெண்டு ரொம்ப தேடிட்டு இருக்காங்கப்பா, ஒரு நாள் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதுக்காக தான் இனிய மாலை வணக்கம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை, ஏனென்றால் என் நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ரொம்ப வட்டாரம் பெருசாக அதில் அவர் காண போயிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறேன். பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. கும்பகோணம் குமரன் இவங்க என்ன சொல்லியிருக்கனா, இனிய மதிய வணக்கம், நான் மீண்டும் சந்திக்க விரும்பும் நண்பர் என்றால்

30 வருடங்களுக்கு முன் சுக துக்கங்களில் பங்கு கொண்ட என் ஆரியூர் நண்பர் பத்மநாபன் தான் சார். பார்த்தீங்களா, அவரை தான் சந்திக்க நினைக்கிற 30 வருஷம் ஆயிடுச்சான். கண்டிப்பாக அவரை சந்திச்சிடலாம். நீங்கள் அரியலூர் மாவட்டம் ஆடிவிடும் பாஸ்கர், நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் என் பள்ளி பருவத்தில் படித்த அசோக் என்ற நண்பர் தான். ஆனால் இப்போது அவர் எங்கு உள்ளார் என்பதை தெரியவில்லை. அசோக் சார், சீக்கிரம் பாருங்கள், ஆண்டிவிடும் பாஸ்கர் உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் மீண்டும் சந்திக்க விரும்பும் நண்பன் அஞ்சத்துறையில் என்னுடன் பணியாற்றி வி பாலசுப்ரமணியன். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், குறைந்த வயதில் அவன் இவ்வுலகில் விட்டு மறைந்து விட்டான். குத்தாலம் கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாங்க, அந்த நினைவுகள் அவங்களோட கூடவே ட்ராவல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கலைவாணன் வெங்கடேஷ் வாட்டர் மன்னார்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 12th படிக்கும்போது படித்த என் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: காட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நமது பின்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உறவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் தொழிலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 கார்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரையல்ஸ்
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் பிரம்மாதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1.3 LSE. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கக்கூடிய நண்பர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலி நேயர் அம்மா என்ற உறவில் மருகு ராஜலட்சுமி அவர்களும், அக்கா என்ற உறவில் கலாவதி ராஜமணி அவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் நளினி, என் தொழில் சித்ரா பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர், 6 படிக்கும் போது அவர் இங்கு பாட்டி வீட்டில் படித்து கொண்டிருந்தார். அவர் 7 சேர வேண்டும், அதனால் சேரவில்லை, டிசி வாங்கி சென்று விட்டார், இதுவரை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. நான் சந்திக்க நினைக்கும் நண்பர் சிதம்பரம் மெக்கானிக் பாஸ்கர் இவன் அப்படி சொல்லிட்டு வலங்கியம்மன் ஆட்டோ துறை சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெருக்கே சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் நான் சந்திக்க நினைக்கும் நண்பர், நான் துபாயில் இருந்தபோது எனக்கு உதவியாக இருந்த நண்பர் துரை, அவர் இன்னும் தொடர்பில் உள்ளார் ஆனால் சந்திக்கலை அப்படின் சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உரிய நேரத்தில் எனக்கு உதவி செய்வது எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்த என் ஆரிய நண்பர் ஆண்டோ லேம்பர்ட், அவர் தற்போது மஸ்கட்டில் உள்ளார், நான் சலலாவில் உள்ளேன், கண்டிப்பாக ஒரு நாள் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிய பிற்பகல் வணக்கத்தோடு, என் பள்ளிக்கூட நண்பர் அமுதவேல், இவர் நடிகர் சூர்யா நடித்த உயிரிலே கலந்து படத்தின் ஒளிப்பதிவாளர், அதன் பிறகு ரகசியமாய படத்தை இயக்கினார், கடைசியாக கடலூர் துறைமுகத்தில் எடுக்கப்பட்ட கதகளி படத்தில் நண்பராக நடித்தார், அதன் பிறகு தொடர்பே இல்லை, நானும் சென்னை போகும்போதெல்லாம் அவரை பார்க்க முயற்சிப்பேன், முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் அவர் யாருங்கிறது குறிப்பிட்டும் காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், திருச்சிராப்பள்ளி வானொலி மூலமாக அறிமுகமான ராமநாதபுரம் முதுகுலத்தூர் கதையத்துள்ளா அவர்கள் தற்போது துபாயில் இருக்கிறார். 33 முன்பு திருச்சி வானொலி

சந்தித்தது. அந்த நண்பரை மீண்டும் நேரில் சந்திக்க விரும்புகிறேன் சார். இன்று வரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு இருக்கிறார். இதுவே நாள் நாடினால் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நான் குவைத் நாட்டில் பணிபுரியும் போது என்னுடன் மூன்று நபர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்கள் மூன்றும் அந்த மூன்று நபர்களும் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். அவர் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நண்பர். அந்த நண்பரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து கொண்டேதான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் உங்களுக்கு மீண்டும் சந்திக்க நினைக்கக்கூடிய நண்பர் அப்படின்னு யாராச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியில்

0: நமது பண்பலையின் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம், அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ்ட் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமார்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

மூன்று மணி 32 நிமிடத்தில் பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் மீண்டும் நீங்கள் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 40 போல கமெண்ட்ஸ் இந்நேரம் வந்துட்டுருக்கு. இன்னும் கமெண்ட்ஸ் படிக்கலாம், யாரெல்லாம் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் நாம் சந்திக்க நினைக்கும் என் நண்பர், நான் பள்ளி பருவத்தில் பழகிய நண்பர்கள் சந்திக்கிது பேச வேண்டும் ஒரு ஆசை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு என்பி ஸ்ரீதர் மாசநகர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து யார் பார்த்துட்ருக்கோமா,

அடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தரி அம்மா உங்களை மறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பத்மாவதி ஸ்ரீதரில். அடுத்து யார் இங்கேருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன், முடிஞ்சளவு கமெண்ட்ஸ் அனுப்பிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை சந்திக்க நினைக்கக்கூடிய நண்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கீழ்குடிப்பு சிங்காரவியல், அவர் பார்த்தீங்கன்னா என்னுடன் ஹாஸ்டல் தங்கி நன்றாக படித்த நண்பர்கள் ஒருவரை மட்டும் தனியாக கூறினால் நட்பு முறிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு பெருசாக போகும் போல் அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க நான் தயாராகவே இருக்கேன்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கும்பகோணம் மட்டும் கொரநாட்டுக்கு ஒரு புஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க

அதை பார்த்தீங்கன்னா பண உதவி தேவையான கேட்டால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யாருன்னு நம்ம சொல்லலாம், அவரும் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனது நண்பர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டும் என்று நின்ற ஆசை நெம்மேலி யார் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. எனக்கு கஷ்டமான நேரங்களில் உதவிய நண்பர்களை மீண்டும் சந்திக்க தோன்றும். மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வீஸ் இதில் யாரை சந்திக்க நினைக்கணும், யார் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இனிய மாலை வணக்கம் தேத்தாவுடி தெற்கு கலையரசன் அவங்க வந்து பேர் மட்டும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கக்கூடிய நண்பர் யார். ஏன்னா ரொம்ப நாள் இருக்கலாம், அவர்கிட்ட பேசுகிறோன்னு நீங்கள் நினைக்கலாம், ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் நீங்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலால் நீங்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம், அவர் இந்த ஊரில் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருக்க நிலைமையில் அவர்கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசணும், அவர் சந்திக்கணும்னு நீங்கள் ஒரு நாள் ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை அவர் சந்திக்க அவர் உங்களை பார்த்துருப்பார், ஆனால் நீங்கள் அவர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கவனிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர் கடந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நண்பரை சந்திக்க நினச்சா சொல்லுங்கள், ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. இதன் மூலிமா கூட உங்கள் நண்பரை நீங்கள் மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க.

0: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: நாளை காலை 6:15 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உறவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சலாமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
5: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது முன்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ காலரில் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் டேடஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
11: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் இருபதாம் நிகழ்ச்சி. நாளை மாலை 5 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
0: தங்க
1: நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு LSC-ல கேட்டிருந்தோம். அதற்கான நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸும் நானும் அப்படி படிச்சுட்டே தான் வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம்

கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நாங்கள் சந்திக்க விரும்பும் தோழிகள் ஹரி, சித்தா, சுஜி, பாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், என்னுடன் ஒன்னா வேலை கற்றுக்கொண்ட எனது நண்பன் ஐயனார் இப்பொழுது மதுரையில் இருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று அவளுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அப்படி நானும் பார்த்துட்டே வரேன். உங்களுடைய நண்பர் யார், அவரை மீண்டும் சந்திக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க நண்பரையும் நீங்கள் எங்களோட பதிவிடலாம், நானும் கண்டிப்பாக அதை படிச்சிருவேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலாவதி ராஜ்மோகன் அவங்க இறவஞ்சிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்ணரசி முல்லை இந்த இரண்டு தோழிகளையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், கடம்போடு வாழ்வு, சி நல்ல பெருமாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் சந்திக்க நினைக்கும் எனது தோழி கோயம்புத்தூர் இருக்கும் சசிகலா, சசி அக்கா அப்படின்னு அழகாக கூப்பிடுவேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இடையில் ஃபோன் நம்பர் மாறியதால் அவங்கக்கிட்ட பேச முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, கேட்டதுக்கு நன்றி. அதுக்காக தான், ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு நினச்சி அவங்க கூட உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்காக தான் நம்ம இது கேட்டிருக்கோம். டிஆர்பட்டினம் ரமேஷ், நான் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நெருங்கிய நண்பர்கள் தற்போது ஊரில் இல்லை, நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருப்பதால் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தி கொள்வேன். அதை தான் சார் நாங்களும் கேட்டோம், யார் அப்படி நினைக்கிற ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்த பதில் வேதாரி பைத்தரன் மருத வடகுநாதன், நான் ஒரு ஏஜெண்ட்டாக எனக்கு பல வகையில் உதவி புரிந்த இனிய நண்பர், எனது கிளை மேலாளர் ரவிசங்கர் சார் அவர்கள் இப்போது சென்னையில் இருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் பெருஞ்சேரியிலிருந்து, காரைப்பண்படி நிலையத்தில் உள்ள அனைவரையும் ஒருமுறை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். அப்போ உங்கள் நண்பர்கள் சந்திக்கணும் இல்லை, இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சந்திச்சிடலாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க, குளஞ்சியப்பன், நான் மீண்டும் சந்திக்கும் நினைக்கும் நண்பர் எனது அருமை நண்பர்கள் சத்ருகன், இளம் வயதில் ஒன்றாக படித்தோம், அவன் ஊர் என்னவென்று தெரிந்தாலும் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை, என்றோ ஒரு நாள் அவரை சந்திப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது, ஆனால் நான் மிகவும் சந்திக்க வேண்டிய நண்பர் அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் படிக்கலாம், பாட்டு கேட்டுட்டு வருவோம் போ.

நீங்கள் மீண்டும் சந்திக்க நினைக்கும் நண்பர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சந்திக்க நினைப்பது பள்ளி தோழிகளை பார்க்க வேண்டும், பள்ளி முடிந்த பிறகு இதுவரை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பள்ளியில் படித்த நண்பர்கள் சிலரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சந்திக்க நினைக்கும் என் தோழி மதுமதி காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தோடு கோவி இளவரசன், நான் பொறையார் கல்லூரியில் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படித்த எனது பக்கத்தறையில் ஈவி பரமசிவம் MABL என்ற நண்பர் தற்போது ஜெயங்கொண்டம் நகரில் வக்கீல் வேலை செய்து வருகிறார். அவரை சந்திக்க ஆசையாக இருக்கிறது. அவரது கைபேசி ஒன்றும் இல்லை. நமது காரைக்கால் பன்மொழி நேர்கள் யாருக்காவது அவரை தெரிந்திருந்தால் அவரது கைபேசி நம்பர் வாங்கி தரவும் மிகவும் ஆவலாக உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இதை பார்த்துட்டு கமெண்ட் சார்ஜும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், வேமாத்தூர் அமுதா சேகர். மீண்டும் நான் சந்திக்க நினைக்கும் தோழி என் உயிர் தோழி கஸ்தூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் இறந்து பல வருடங்கள் ஆகிறது, இருந்தால் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கமெண்ட்ஸ் இல்லை. இதுவரைக்கும் கமெண்ட்ஸ் அனுப்பி அனைத்து நேர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருகிறது, கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எல்எஸ்சி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இனிமையான இந்த மாலை பொழுது பண்பலை 100.3 நேயர்களினை கேட்கலாம். மனம் விழையுது. இன்றைய மனம் விழையுது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் உதய மார்த்தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள். இன்றைய மனம் விழுதி நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் உதய மார்த்தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள். அவரை பற்றிய அறிமுகம் இவ்வாறாக. நிலைய இயக்குநருக்கு, அறிவிப்பாளர்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் உதய மார்த்தாண்டபுரம் கிழக்கில் வசித்து வருகிறேன். எனக்கு அண்ணன், அக்கா, தம்பிகள், தங்கைகள் உள்ளனர். நான் காரைக்கால் பண்பலை நீண்ட நாட்களாக கேட்டு வருகிறேன். காலை முதல் இரவு வரை கேட்பேன். எல்லா நிகழ்ச்சியும் விடாமல் கேட்பேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் பள்ளி சென்று படிக்கவில்லை. ஏதோ ஓரளவு எழுத படிக்க தெரியும். நான் மனைவிழுதிய நிகழ்ச்சியில் பிரதியாக்கம் அனுப்பியுள்ளேன். ஒளிபரப்பு செய்யுங்கள். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உங்களுடைய பிரதியாக்கம் தான் இன்று இடம்பெறுகிறது. உதய மார்த்தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்களுடையது. மனமிழுதி நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகளில் முதலாவது பாடல் விரும்பி கேட்டிருப்பது பராசக்தி திரைப்படத்தில் காக்கைகள் போல் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். இந்த காக்கைகள் ஓரிடத்தில் உணவு கிடைத்தால் போதும், தன் இனத்தையே கூவி அழைத்து ஒற்றுமையாக சாப்பிடும். படம் பராசக்தி பாடல் GS ஜெயராமன் பாடிய கா கா கா பாடல் எனக்காக ஒளிபரப்புகள் என்று கேட்டுள்ளார். அவரின் விருப்பமான பாடல் இதோ.

சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க.

0: பழக்க சமாத்தாதீங்க.
1: எங்க பாடுங்க.
2: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி மனைமிருதி. இன்றைய மனைமிருதி நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் உதயமார் தண்டபுரம் விஎம்ஆர் பிரேமாவதி அவர்கள். இவரின் இரண்டாவது பாடலின் தெரிவு, உலகத்தில் தாயும் தந்தையும் முதல் கடவுள், தந்தை சூரியன், தாய் சந்திரன். சூரியன் சந்திரன் இல்லை என்றால் இரவு பகல் கிடையாது. இந்த பாடல் தாய் தந்தையை பற்றி கூறுவதால் எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும் என்று எழுதியுள்ளார்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஐபாஷ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கம் மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கம் மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நான்கு மணி 15 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விழியதே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் உதய மார்த்தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவ்வாறாக எழுதியுள்ளார். மீனவர்கள் படும்பாடு இருக்கே வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டம். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகளை விட்டு அவர்கள் உயிரை பணயம் வைத்து கடலில் இறங்குகிறார்கள். இறங்குகிறவர்கள் எப்போ வருவார்கள் என்று நமக்கே தெரியாது, அந்த இறைவனுக்கு தான் தெரியும். இந்த பாடல் மீனவர்களுக்காக சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று எழுதியுள்ளார்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சே வந்தாச்சே செயின் மற்றும் வலைகள் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் உதய மார்த்தாண்டபுரம் வி எம் ஆர் பிரேமாவதி அவர்கள். இவர்களின் அடுத்த பாடலுக்கான விளக்கம், நம் நாட்டு முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயம் இல்லை என்றால் சோற்றில் கை வைக்க முடியாது. சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்கலாம். விவசாயம்தான் நம் உயிர். அந்த வகையில் விவசாய திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எனக்காக வழங்குங்கள் என்று எழுதியுள்ளார்.
1: என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களேன், பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர் அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறவன் யார் தெரியுமா? யாரு யாருன்னு

0: நவதுபன் வழியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மனம் இழையுது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் உதய மார்த்தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு இவர் கொடுத்துள்ள விளக்கம், நாம் யாரை பார்த்தாலும் முதலில் வணக்கம் வாங்க என்று சொல்வது நமது தமிழர் பண்பாடு. அந்த வகையில் இந்த பாடல் எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். TM சுசீலா பாடுவார்கள், வணக்கம் பலமுறை சொன்னேன் என்ற பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மனம் விஜயதே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த நேயர் உதயமார் தாண்டபுரம் VMR பிரேமாவதி அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4:30. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நண்பேடா நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கிருக்கலாம். இளைஞர்கள் 04368 இந்த காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 2331231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2994480 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2995880 அலைபேசி எண் 9566427231. இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், இங்கிருந்து வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், நான் காரைக்கால் இருந்து காவியா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க காவியா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: எப்படி காலேஜ் முதல் நாள் போறது எப்படி இருக்கு அந்த ஒரு ஆவல் சார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சார். நியூ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, புது காலேஜ், ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படின்னு தெரியல, பயமா இருக்கு சார்.
0: அந்த பயம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், 12 வருஷம் ஸ்கூல்லேயே படிச்சுட்டோம், அப்புறம் என்ன. சரி, எந்த காலேஜ், காரைக்கால்லையா இல்லை வெளியிலையா?
1: காரைக்காலில் தான் சார்.
0: சரி, பக்கத்தில் தான். அப்படின்னு பார்த்தா காரைக்காலில் ஒரு 2 காலேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் தானே போக போயிட்டு வர போகிறீங்க, அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, பிகாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது உங்களுக்கு?
1: கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலான்னு
0: இருக்கேன் சார். அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பயே?
1: ஆமாம் சார், பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: சரி, அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ல எந்த போஸ்ட் போகணும் உங்களுக்கு ஒரு ஆசை? ஒரு ஆசை இருக்கு,
1: ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை சார்.
0: ஐபிஎஸ் ஆகணும், சரி, கூடிய சீக்கிரத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், சரிங்களா?
1: நன்றி சார்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: காதல் தேசம் படத்துல இருந்து முஸ்தபா சாங் போடுங்க
0: சார். சரி, ஏன் இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு, ஏதாச்சும் காரணம் இருக்கா?
1: அதனால இந்த பாட்டு பிடிக்கும்.
0: சரி, பாட்டு இப்பெல்லாம் சேர்ந்து கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நண்பேண்டா நிகழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: ஜெகநாதன்
4: நினைவில் எனக்கு ரயில்வேஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க?
5: என்ன சார்,
4: இதான் முதல் முறையா நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க, முதல் முறையா எழுத போறீங்க இப்போ?
5: புரியல.
4: பேசஞ்சரா இல்லாம ஆபீசரா? சரி, இப்போ பூந்தோட்டம் பேரணத்து வழியாக ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னா அதில் பேசஞ்சராக இல்லாமல் நீங்கள் ஒரு லோகோ பைலட்டாவோ இல்லை ஒரு ஆஃபீஸராகவோ அதில் பயணிக்க வாழ்த்துக்கள். சரிங்களா?
5: ஓகே.
4: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அடடா, தொடரினா ட்ரெயின் சம்மந்தம் பாட்டு கேட்குறீங்களா இல்லை வேறு விஷயத்துக்கு அந்த பாட்டு கேட்குறீங்களா? படம், அந்த படத்தில் ட்ரெயின் தானே அதிகமாக யூஸ் ஆகி, படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம், அதனால் ட்ரெயினோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இப்போ நீங்கள்?
5: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:20 இன்சொல் அமது நிகழ்ச்சியில் வழங்குவார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாவழி நிகழ்ச்சியில் பற்கள், ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 8 மணிக்கு இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நண்பேண்டா நிகழ்ச்சியோடு.

0: நண்பேண்டா நிகழ்ச்சி நாம் சந்திக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால்லேருந்து அபி பேசுறேன்.
0: சொல்லுங்க அபி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ
1: 12th படிச்சிட்டு இருக்கேன் சார்.
0: என்ன டிபார்ட்மெண்ட்ங்க?
1: காமர்ஸ்
0: சார். காமர்ஸ் படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணும் உங்களுக்கு ஐடியா இருக்கு? பிகாம் அந்த மாதிரி போறதா இல்லை எப்படி?
1: பிகாம் தான் சார் படிக்கலான்னு
0: இருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு அடுத்து எப்படி, அடுத்து சிஏ ப்ரிப்பேர் பண்றதா இல்லை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா எப்படிங்க?
1: அதுக்கப்புறம் முடிச்சு வந்து பிஸ்னஸ் பார்க்கலான்னு இருக்கேன் சார், அப்பாவோட பிஸ்னஸ்.
0: ஸோ அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பிகாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க?
1: ஆமாம் சார்.
0: சார் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார் எனக்கு வந்து டூட் படத்துலேருந்து நல்லா இருப்போங்கிற சாங்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.

0: வாழ்க்கை பங்கின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்த, பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அனைத்து நெய்ய நெஞ்சுகளுக்கும் நன்றி. நேரம் 5 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: வங்க பாசம்,
4: சிறுகதையின் தொடர்ச்சி.
2: எண்ணமும் எழுத்தும்
3: நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பண்ணத்தெரு ப. நாகராஜன்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
5: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
6: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
5: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
6: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு திருக்கோளை வட்டம் பண்ணத்தெரு ப. நாராயணன் எழுதிய வந்த பாசம் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சு ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
2: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
8: சிதம்பரம் சாவித்திரி தம்பதியரின் ஒரே மகள் கீதா அவர்கள் எதிர் வீட்டில் வசித்து வருகின்றனர். முருகன் முத்தழகி தம்பதியினர். அவர்களுக்கு 2 மகன்கள், ஒருவன் அகிலன், மற்றொருவன் முகுந்தன். முருகன் ஓர் அலுவலகத்தில் கிளார்க்காக பணியாற்றி வருகிறார். அவரின் மூத்த மகன் அகிலன் படிப்பை முடிக்கிறார். உடனே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் முருகன். இதற்கிடையில் அவரின் இளைய மகன் முகுந்தன் எதிர் வீட்டு கீதாவோடு நெருங்கி பழகுகிறான். அது நாளடைவில் காதலாக மாற தன் தந்தையிடம் கீதாவை திருமணம் செய்து வைக்கும்படி கேட்கிறார். அதை ஏற்காத முருகன் அவனை வீட்டை விட்டு வெளியே போகும்படி கூறுகிறார். அதே நேரம் அவருடைய மூத்த மகன் அகிலனும் பணி நிமித்தம் காரணமாக அவன் மாமனார் வீட்டிற்கே சென்று விடுகிறான். இந்நிலையில் முருகன் ஓய்வு பெற போகும் நாளை குறிப்பிட்டு வழியில் ஒரு நண்பர் பேச அதை ஜீரணிக்க முடியாத முருகன் கோபத்தோடு வீடு நோக்கி வருகிறார்.
2: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
8: வீட்டிற்கு வந்து சேர்ந்த முருகன், முத்தழகி முத்தழகி கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வா என்று கூறியபடி தன் மனைவியை அழைத்தார். சில நிமிடங்களில் காப்பியை எடுத்துக்கொண்டு வந்த முத்தழகி, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்டால், எனக்கு வயசாயிடுச்சான், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வருமானம் வராது, சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு ஒருத்த வந்து என்ன கிட்டாலா கேக்குறான். எல்லாம் என் தலை எடுத்து, நான் பெத்த பிள்ளைங்களும் சரியில்லை, ஒருத்த மாமனார் வீட்டோட போயிட்டான், ஒருத்த எங்க போனான்னே தெரியல என்ற முருகன் கடகடவென்று காப்பியை குடித்து விட்டு மேலும் தொடர்ந்தார். முத்தழகி, நான் போனதுக்கு அப்புறம் ஒன்னும் கவலைப்படாதே, நமக்கு பிள்ளைங்க போனா என்ன, நம்ம வீட்டுக்கு பின்னாடி 10-15 தென்னம்பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன், இப்போ மரமா நிக்குது, அது உனக்கு சோறு போடும் என்று அடுக்கடுக்காய் வார்த்தைகளை கொட்டிய முருகன் கண்களை இறுக மூடினார். அவரின் மனக்கண் முன் 2 பிள்ளைகளும் வந்து நிற்பது போல் இருந்தது. உடனே கண் விழித்தவர் பித்து பிடித்தவர் போல் முத்தழகியின் முகத்தருகே சென்று, முத்தழகியே
9: பாத்தியா, உன் பிள்ளைகள் என்ன தரியும் மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க, பாத்தியா எல்லாரும் போயிட்டா ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா?
10: யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க.

0: யாரை நம்பி நான் பிறந்தேன். போங்கடா போங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: பதட்டத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த முருகனை சமாதானப்படுத்தினாள் முத்தழகி. என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார் என்ன சொன்னா என்ன? பணி ஓய்வுக்கு நம்ம வீட்டுல விருந்து உபசரிப்பு விழா நடத்தணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நமக்கு உதவி செய்யதான் நம்ம பிள்ளைங்க இல்லையே என்று ஆறுதல் கூறிய முத்தழகி கண் கலங்கினாள். ஓரளவு நிதானத்திற்கு வந்த முருகன், சரி சரி அவனுங்களை விடு, என்னோட அலுவலக நண்பர்கள் 4 பேர் வந்து கவனிச்சுக்குவாங்க, கவலைப்படாதே என்று கூறியபடி மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கினார். சில நாட்களில் அந்த பணி ஓய்வு நாளும் வந்தது. முருகனுக்கு அலுவலகத்தில் தடபுடலாக விழா ஏற்பாடு செய்து அவரை நன்கு உபசரித்த அலுவலக நண்பர்கள் ஒரு தங்க மோதிரத்தையும் அணிவித்து மேலதாளத்துடன் காரில் முருகனை அமரச் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர். முருகனும் தன் பங்கிற்கு வீட்டில் அலுவலக நண்பர்களுக்கு ஒரு எளிய தேநீர் விருந்து கொடுத்தார். தன் கணவருக்கு அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட மரியாதைகளை நினைத்து பெருமிதம் அடைந்தாள் முத்தழகி. மறுநாள் மாலை நேரம்,
6: முத்தழகி நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்
5: என்று சொல்லிவிட்டு கிளம்பிய முருகன் இரவு 9 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தார்.
6: என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களை காணலையேன்னு நான் துடிச்சு போயிட்டேன். ஏன் உங்களுக்கு மனசு சரியில்லையா
5: என்றாள் முத்தழகி.
6: ஆமா முத்தழகி மனசு சரியில்லதான்
5: என்றார் முருகன். மறுநாள் காலை நேரம் குளித்து முடித்து சாமி கும்பிட்டு விட்டு வந்த முருகன்,
6: முத்தழகி சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுல
5: என்றார்.
6: என்னங்க இது, நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்களே, மறந்துட்டு வழக்கம் போல ஆபீஸ் கிளம்புறீங்களா
5: என்றாள் முத்தழகி. அதை கேட்ட முருகன் சிரித்துக் கொண்டே,
6: நான் உண்மையிலேயே வேலைக்கு தான் கிளம்புறேன் முத்தழகி. டவுன்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கணக்கு பிள்ளை வேலை வாங்கி தரேன்னு என் நண்பர் சொல்லியிருக்கார். மாசம் 7000 ரூபாய் சம்பளமா. நான் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு வீட்டுல சும்மா இருக்கிறது சரியா தோணல, அதான் யோசிச்சு பார்த்தேன். கடைசி வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊத்தணும்ல, என்ன நம்பி வந்த உன்னை கடைசி வரைக்கும் கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அதுக்கு வர்ற பென்ஷன் பணம் மட்டும் பத்தாது, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். சரி சரி இன்னைக்கு என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, எனக்கு உடம்புல உழைக்க தெம்பு இருக்கு, எனக்கு வயசாயிட்டுன்னு நீயும் சொல்லிடாத முத்தழகி
5: என்றார் முருகன். இதை கேட்ட முத்தழகி சற்றே கண் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தாள்.
6: உன்னோட பிள்ளைக்கு வரமாட்டானுங்க, அவனுங்களை நீ நம்பாத, எனக்கு தைரியம் சொல்லி வழி அனுப்புவேன்னு பார்த்தா நீயே இப்படி கண்கலங்கி நிக்கிறியே
5: என்றார் முருகன்.
6: இல்லீங்க நான் அழல, இது ஆனந்த கண்ணீர், உங்க பெருந்தன்மையை பார்த்து மலைச்சு நின்னுட்டேன். சரி சரி சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வாங்க
5: என்று கணவரை வழி அனுப்பி வைத்தாள் முத்தழகி. வேலைக்கு செல்லும் ஆர்வத்தில் பக்கத்து நகரம் நோக்கி கிளம்பிய முருகன் தெருவை கடந்து செல்லும் போது

0: அவரின் ஓய்வு பற்றி கூறி கிண்டல் அடித்த கணேசன் வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்தது. என்ன என்று விசாரித்தார் முருகன். கணேசன் சற்று முன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டதாக கூறினார். இதை கேட்ட முருகன்,
1: மனிதனோட வாழ்க்கை தத்துவம் புரியாம பேசி என் மனசை புண்படுத்திட்டார் கணேசன், இப்போ பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டார்
0: என்று மனதுக்குள் எண்ணியபடியே நடந்து கொண்டிருந்தார். அவரின் மனம் நிலையில்லாத மனித வாழ்க்கையை எண்ணி புலம்பியது.

0: ஏதேதோ சிந்தனைகளோடு பேருந்தில் இருந்து இறங்கிய முருகன் அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறிய அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து சேர்ந்தார். வாசலில் அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறிய நண்பர் அவரை வரவேற்று உரிமையாளர் இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறைக்குள் சென்ற முருகன் ஒன்றும் புரியாமல் விழித்தபடி,
1: ஆமா, உரிமையாளரை பார்க்கணும்னு அழைச்சிட்டு வந்தீங்க, எங்க ஒருத்தரையும் காணுமே
0: என்று கேட்டார்.
1: என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இதுக்கு உரிமையாளரே நீங்க தான். போய் அந்த சீட்ல உட்காருங்க
0: என்று கூறியபடியே அவரை அழைத்துச் சென்று அந்த இருக்கையில் அமரச் சொன்னார். அந்த நண்பர் அதில் அமர மறுத்துக் கொண்டிருந்த முருகனின் காலில் அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்ட முகுந்தனும் கீதாவும் விழுந்து வணங்கினர். அவர்களை தூக்கிவிட்ட முருகன் மனதார வாழ்த்தினார். இந்த நிகழ்வை எதிர்பாராத முருகன் உழைப்பும் தன்னம்பிக்கையும் என்றும் வீண் போகாது என்று எண்ணியபடி வார்த்தைகள் வராமல் திணறி நின்றார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: வந்த பாசம்
3: சிறுகதையின் நிறைவு பகுதி.
2: எண்ணமும் எழுத்தும்
0: நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பன்னத்தெரு ப. நாகராஜன்.
2: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: வணக்கம் நேர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:15.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்கபாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை பண்பலையில் 5:30 வரை நாம் இணையலாம் நகைச்சுவையோடு கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில். நகைச்சுவையை சொல்லி கண்டிப்பா நேர்களை நீங்க தான் சிரிக்க வைக்க போறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்ள நீங்கள் இப்போது அழைக்கலாம். 03-4368 என்கிற முன்னிணைப்பெண்களோடு 2312-2312-2999-4800-2995-8 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9565-6642-7231. ஒலிபரப்புக்கு தகுந்த நகைச்சுவையோடு நீங்கள் இப்போது அழைக்கலாம். இது காரைக்கால் பண்பலையின் 1.3 கலக்கல் நீரம் நிகழ்ச்சியில் இணை வரும் முதல் நேயர் வருக. வணக்கம். நல்லா இருக்கிறேன். இங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
6: செந்தில் கண்ணன் பேசுறேன் சார்.
0: பேரலத்திலிருந்து செந்தில் கண்ணன் ஐயா, என்ன சொல்லி சிரிக்க வைக்க போறீங்க? இப்போ
6: ஒருத்தன் பொண்ணதை காணும் தேடிட்டு
0: மனைவியை காணும் தேடிட்டு இருக்காரா?
6: மனைவியை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போஸ்ட் ஆபீஸ் போனாராம்.
0: போஸ்ட் ஆபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாரா?
6: போஸ்ட் ஆபீஸ்ல போய் என் மனைவியை காணுனாராம். அவர் வந்து ஐயா இது போஸ்ட் ஆபீஸ்யா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு ஏறாராம்.
0: சந்தோஷத்துல வந்துட்டாரு. எங்க போறதுன்னு தெரியல, கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க மனைவி எல்லாம் நிச்சயமா கடுப்பாவாங்க. ஒரு நிமிஷம் பல்ல கடிப்பாங்க கண்டிப்பா. நகைச்சுவை நகைச்சுவை பகிர்ந்தமைக்கு ஆமா,
6: நகைச்சுவைக்காக.
0: ஆமா ஆமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நீயர் வருக. வணக்கம்
7: ஐயா. மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். மணக்குடியில இருந்து ராஜேந்திரன் ஐயா.
7: ஐப்பசியில
0: அதிகமா பசிக்குதா?
7: அதாவது அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸையும் பேரை சொல்லுவோம்.
0: சரி,
7: ஒரே ஒரு அனிமல்ஸ் மட்டும் சார்னு அழைப்போம்.
0: சார்னு அழைக்கிறமா?
7: ஆமா. எந்த அனிமல் சார் அது?
0: நீங்களே சொல்லிடுங்களா?
7: டைனோசர்.
0: டைனோசரா? டைனோசர் சார். நன்றி.
7: இன்னொன்னு சொல்றேன் சார்.
0: ஏங்க, மற்ற நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம்.
7: ஏபி ரெண்டையும் ஒரு பிரிட்ஜில் வைக்கிறோம். பிரிட்ஜில் வச்ச பிறகு அது என்ன சார் ஆகும்?
0: ஏபி ரெண்டு ரெண்டை வச்சா ஏசி ஆயிடுமோ? ஏசி ஆயிடுமோ? ஐஸ் ஆயிடுமா?
7: அப்படியே ஐஸ் ஆகி ஜிலேபி ஆயிடும்.
0: ஓஹோ, நன்றி ராஜேந்திரன் ஐயா உங்களுடைய நகைச்சுவைக்கு.
7: நன்றி.
0: அடுத்து வருக. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
8: கோவில்பட்டி உதயகுமார்.
0: கோவில்பட்டியில இருந்தா?
8: ஆமா சார்.
0: உதயகுமார் ஐயா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க
8: சார்? கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் என்ன சார் கேட்கிறோம்?
0: கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவர் வண்டியை ஓட்டுவார். ஆனால் ரெண்டு பேரும் பஸ்ஸை வழி நடத்துகிறவங்க தான்.
8: இல்லை சார். கண்டக்டர் ஒவ்வொரு ஆளுக்காக டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவர் உடனடியாக டிக்கெட் கொடுத்துருவாரு.
0: அப்படிலாம் சொல்லலாமா? இது வேணால் நகைச்சுவையாக எடுத்துக்கலாம். ஆனால் எத்தனை பாதுகாப்போடு நம்மளை கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க இல்லையா? மகத்தான பணியை செய்யக்கூடியவங்க.

0: சாலையிலன்னா நம்ம வந்து நம்பிக்கையோடு நடந்து போகிறோம் அப்படின்னா எல்லா ஓட்டுநர்களுடைய கடமையை வச்சு தான். சரியா சந்தீப், கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தை நகைச்சுவை மட்டும் எடுத்துக்கோ. நன்றி உதயகுமார். நன்றி நன்றி. அடுத்து வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஜார்ஜ்
0: பெருஞ்சேரியிலேருந்து. ஜார்ஜ் ஐயா சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க நகைச்சுவை?
1: ஐயா நகைச்சுவை வந்து ஐயா, ஒரு ஊரில் ஒரு வயதானவங்க இறந்துட்டாங்க ஐயா.
0: சரி, வருத்தமான செய்தி.
1: அவங்களுக்கு பெட்டி செய்யணும்ல, அவங்களுக்கு பெட்டி செய்யறதுக்கு சாயந்தரமா நான் 5 மணி 6 மணி ஆயிடுச்சு.
0: சரி,
1: இவர் வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றாரு பெட்டி வச்சு, விட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்துட்டு இருக்காரு ரோட்ல. அவர் ஒன்றியமா தூக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நைட்டு போலீஸ் ரவுண்டு போலீஸ் போனாங்களா, அவர் என்ன சொல்லிருக்கிறாரு போலீஸ் பார்த்து, என்னையா அந்த தொட்டி ஏத்திக்கிட்டு போற, என்ன அர்த்தம், எங்க ஏத்திக்கிட்டு போறேன்னு
0: கேட்டுக்காரு.
1: நான் ஏற்கனவே படுத்திருந்த இடம் ஒரே புழுக்க மருந்தது, அதனால கொத்திக்கிட்டு போறேங்க. என்ன சொன்னா போலீஸ் அவர் பயந்துகிட்டு, அவர் என்னடா அது பேர் என்ன, அவரு பயந்துட்டு போலீஸ் அவர்
0: ஓடிட்டாரு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: சீர்காழியிலிருந்து சம்பை சிவசண்முகம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: காதலன் காதலி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. காதலன் பேசுறாங்க காதலிய பத்து. ஏங்க என் மேல
0: நன்றி. நன்றி நன்றி ஐயா.
2: ஒரே ஒரு ஒரே ஒரு ஜோக் சார்
0: சொல்லுங்க
2: சார். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: உருவத்துல அளவுல சிறியது பெரியதுன்னு சொல்லலாம்.
2: ஒண்ணு இல்லை சார், ரெண்டுமே வந்து பால் கொடுக்கும் சார்.
0: ரெண்டுமே பால் கொடுக்கும். நன்றி நன்றி உங்களுடைய நகைச்சுவைக்கு. வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். கலக்கல் நேர் நிகழ்ச்சியில்
3: நகைச்சுவை மன்னன் சார் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: அப்படி இல்லாம் இல்லைங்க, நான் இல்லைங்க, நீங்கள் சொல்லக்கூடிய நேர்கள் தான் நகைச்சுவை மன்னர்கள். சொல்லுங்கள் உங்களுடைய நகைச்சுவையை சொல்லுங்கள்.
3: திருவாவூர்லேருந்து டைலர் சிட்டிமேன் என்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்கள் ஐயா.
3: ஒரு அறிவுபூர்வமான நகைச்சுவை சார். ஒன்றும் சார், நாங்களும் எங்கள் ஒய்ஃபும் ஒரு மேரேஜுக்கு போனோம் சார்.
0: சரி.
3: மேரேஜுக்கு போகும்போது அங்கே பொண்ணு மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா மனவரையில் அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தாங்க. அந்த மனவரையில் அவ்வளோ அழகா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன்.
0: சரி.
3: ஒன்று எங்கள் வீட்டில் சொன்னாங்க, பாருங்க பொண்ணு மாப்பிள்ள எப்படி மனவரையில் அழகா இருக்காங்க, எவ்வளோ மனையில பொண்ணு மாப்பிள்ள அழகா இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம அந்த மனையில உட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்னாங்க.
0: அப்படின்னு சொன்னாங்களா? அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்க மனைவி?
3: எங்க வீட்டுல சொன்னாங்க, உங்க நம்ம மனையில உட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க.
0: சரி.
3: அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஏமா இல்ல, நான் தானே டெய்லி இந்த வெங்காயம் அரிய 60 ரூபா மனையில உட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா அப்படின்னா சார்.
0: ஒரு
3: செவக்கோழியும் ஒரு பட்டக்கோழியும் பக்கத்துல நிக்குது. பட்டக்கோழிக்கு பக்கத்துல இந்த பக்கம் சோளம், இந்த பக்கம் நெல் வைக்கிறாங்க.
0: சரி.
3: அந்த பட்டக்கோழிக்கு பஸ் ஏசா திங்கும்?
0: நெல்லதான் திங்கும்னு நினைக்கிறேன்.
3: எப்படி சார்?
0: வழக்கமா நெல் தான் அதிகமா அது திங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
3: இல்லை சார், அதுதான் பொட்டை கோழியாச்சு சார். எப்படி சார் நீங்கள்
0: அப்படி அப்படி எடுத்துக்கக்கூடாது அது. சரியா. நன்றி நன்றி நன்றி. வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: ஏற்பட்ட நான் தசாமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
4: சார் தூக்கத்தில் அதனால எங்கள் வீட்டை கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு
0: சரி
4: வந்த பிறகு பக்கத்து வீட்டு அம்மா கேட்டு இப்போ எப்படி இருக்குங்க.
0: சரி.
4: முதல்ல 4-5 வீடு கதவையும் தட்டினாரு. இப்ப பக்கத்து தெருவுலையும் போய் 4-5 வீட்டு கதவையும் தட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாரு.
0: அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அதாவது தூக்கத்துல சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற நகைச்சுவை வந்து காலங்காலமா இருக்கு. கண்டிப்பா ஐயா அவர்கள் சொன்னாங்க அது மாதிரி. ஆனா மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை தான் தருவாங்க அப்படின்னு நம்மளா நகைச்சுவைக்காக அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். வாங்க.
5: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன் சார்.
0: பனங்குடியிலேருந்து லதாம்மா, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
5: ஒரு பெரியவங்க வந்து ஒருத்தவங்க வீட்டு வாசல் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாங்களாம். போறாங்க வராங்களாம், மணி எத்தனை மணி எத்தனைன்னு கேட்டு போனாங்களாம்.
0: சரி.
5: அது ஏங்க சார்
0: மணி எத்தனை அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க?
5: போறாங்க வராங்களா கேட்டு போனாங்களாம்.
0: சரி. அந்த அவங்க வீட்டு வாசல் என்ன இருக்கு, நேர கடிகாரம் இருந்தது?
5: ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காங்களாம்.
0: ஓஹோ, ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு மணி அவங்களுக்கு

0: கேட்டால் தெரியும் அப்படின்னு கேட்டாங்களோ.
1: ஏன்னா அவங்க வாட்ச்மேனா?
0: ஓஹோ, வாட்ச்மேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்கிறீங்க. பாப்போம் அடுத்து வரக்கூடிய நேயர். வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: சாக்கையிலிருந்து சிவபாலன் பேசுகிறேன்.
0: சாக்கையிலிருந்து சிவபாலன். நலமாக இருக்கேன். எப்படி இருக்கீங்க சிவபாலன்?
2: நலமாக இருக்கீங்க.
0: சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க?
2: எனக்கு கேட்டதுல பிடித்தது செங்கச்சியார் ஐயா சொன்ன அந்த ஜோக்ஸ் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது.
0: கடைசியாக ஒரு நாட்டு வைப்பார்ல ஐயா.
2: ஆமாம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு வந்து வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் குதிரை சவாரி பண்ணுங்க, வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு டாக்டரே வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்களா. டாக்டர்கிட்ட வந்து பேசன்ட் வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் கேக்குறாரு, உங்களுக்கா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இல்ல குதிரைக்கு அப்படின்னு சொன்னாரா.
0: ஓஹோ, பாருங்க குதிரை ஓடி இருக்கு, அதோட வெயிட் அப்படிங்கறது குறைஞ்சிருக்கு. நன்றி சிவபாலன் ஐயா. நன்றி
2: நன்றி நன்றி.
0: வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துமா?
3: ஜோதி. என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க ஜோதி அம்மா? எங்க இருந்துங்க? இடி இடிச்சிருக்கு, மழை பெஞ்சிருக்கு, அதை இப்படி ஒரு நகைச்சுவையை சொல்லிட்டீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா.
3: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்து வருக, வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: திருமூல சார், ரெண்டு பேரை சொல்லிருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
4: கணக்கு பாடம் ஏன் சார் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கு?
0: கணக்கு பாடம் அழுதுகிட்டே இருக்கா?
4: ஆமாங்க சார்.
0: வாய்ப்பு இல்லையே, கணக்கு படிக்கிற மாணவர்கள் தான் எழுதிட்டே இருப்பாங்க.
4: ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க சார்.
0: அப்படியா?
4: ஆமாங்க சார். ஆனால்
0: சரியான தீர்வை சொல்லும் தெரியுமா கணக்கு? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நிறைய நேரம்
4: ஓடும்போது சார், ஓடும்போது ஏன் சார் பிரேக் பிடிக்கிறோம்?
0: நின்னா ஏமா அதை பிடிக்க போகிறோம், ஓடுறதுனால தானே பிரேக் பிடிக்கிறோம்.
4: ஏன்னா நம்மளால தூக்கி நிற்பாட்ட முடியாதுங்க சார்.
0: ஓஹோ, நன்றிம்மா. நன்றிம்மா உங்களுடைய நகைச்சுவைக்கு.
4: நன்றி.
0: நன்றி. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரும். 5 ரூபாயில் 2 ரூபா போயிட்டா எவ்வளவு அப்படின்னு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட கேட்டார். அந்த மாணவர் குறும்பான மாணவர் போல, 5 ரூபாயில் 2 ரூபா போயிட்டாவா சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொன்னாரா, 5 ரூபாயில் பெரிய ஓட்டை இருக்கு போகிறதுக்கு சார் அப்படின்னாரா. ஒரு டாக்டர் கதை எழுதினார் அப்படின்னா அத்தியாயத்தை எப்படி பிரிப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களே. ஒரு நேயற்ற நகைச்சுவை கேட்டுட்டு நான் அதுக்கான உடையோடு வரேன். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன சொல்ல போறீங்க? வசூல் பண்றதுக்கு கொடுத்த லோனை. நன்றி. நன்றி. வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
6: டிஆர் பட்டினம் திருமதி சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கிறாங்க சார் ரோட்ல. அதுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கொஞ்சம் தூரமா போறாங்க. ஒரு பையன் பின்னாடி வந்துட்டு இருக்கான்.
0: சரி.
6: வர போல இந்த பையனை வந்து பேர சொல்லி ஏசின்னு இசைக்குன்னு கூப்பிட்டார. அந்த பொண்ணு நினைச்சிட்டு இந்த பையன் எங்களைதான் கூப்பிடறான்னு ஓடி போய் நான் சென்று இந்த பையனை போட்டு அடி அடினு போட்டு அடிச்சுட்டு.
0: சரி.
6: அடிக்கவும் இந்த பையன் கேக்குறான், ஏமா என்ன அடிக்கிற, எங்க போல எதுக்கு என்ன வந்து சீரியல் கூப்பிடணுங்கிறன்னு இன்னும் 2 அடி போட்டு அடிக்கிறது சார்.
0: சரி.
6: அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், இந்த என் ஃப்ரெண்டு பேரு
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இதுவரை கேட்டது இல்லையே, ஒரு பாதி விஷயத்த சொன்ன, அதுக்கப்புறம் ஒரு நகைச்சுவை சொல்லல. ஒரு டாக்டர் கதை எழுதுனா எப்படி அத்தியாயத்தை பிரிப்பார் அப்படின்னு கேட்டிருந்தேன். சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பாட்டுக்கு பின்பு அப்படின்னு தான் பிரிப்பாராம் நகைச்சுவை. அது நிறைய

0: நேர்கள் நகைச்சுவையை கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பாக நேர்களுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கலக்கல் நேரம். இனி மாலை பொழுதில் உற்சாகமாக நம்ம இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் மாலை 5:30. பண்பலையில் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை உலாவரும் நேரம். பக்தி பாடல்களை தரும் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா, சலுகை July 16 to 20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா, 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் KJ யேசுதாஸ் பாடியது.

0: ஆடித்தள்ளுபடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியுடன். நேரம் மாலை 5:38:30. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு உணகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் உழவரை கேட்கலாம்.
8: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு உணகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எல்லா ஈஸ்வரி பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: நாளை மாலை 6:20 நமது பண்பலையில் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது கேட்கலாம்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: வரும் இந்த பாடல் SP சைலஜா, BS சசிரேகா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது விளக்கேற்றும் வேளை. நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் உலாவரும்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் குத்துஸ் பாடியது.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. சலுகை July 16 to 20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

6 மணி. நேர்களே, தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் இனி உலா வருவது பன்னிசை.

0: இதுவரை பன்னிசையில் தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடலை கேட்டோம். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்றிரவு 7:30 நமது பண்பலையில்
1: புதுசா
2: வந்து ஜடாம் அப்படின்னு ஒரு இடுபொருள், அதை பத்தி ஒன்னு
1: சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க.
0: இன்றிரவு 7:30 உலாவரும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் விவசாய தொழில் முனைவர் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் ஹரித்வார மங்கலம் எல் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்தும், அதனையடுத்து 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்தும் அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்கு வங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மதியம் 12:05 இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சாதனைக்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் குழுவினருடன் தொலைபேசியில் உரையாடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி சாதனையை பாராட்டினார். மேலும் விக்ரம் 1 குழுவினரை தன்னை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள செய்தியில்,
1: இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம்1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோரின் மனப்பான்மையை இத்திட்டம் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் எவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணையான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த மைல்கல் சாதனை இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது என கூறியுள்ளார். மேலும் இது உலக விண்வெளி சக்தியாக இந்தியாவின் எழுச்சியை வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க சாதனையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் விண்வெளித்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் பெருநகரங்களை தாண்டி 2ம் மற்றும் 3ம் கட்ட நகரங்களுக்கும் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டு தொழில் அதிபர்களும் இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினருடன் இணைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இளைய தலைமுறை இளைஞர்கள் தங்கள் தயக்கங்களை உடைத்து முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிரான்சில் நடைபெறும் அணுக்கரு ஆராய்ச்சி திட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 20 மாநிலங்களில் புனரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். உலகின் மிகப்பெரிய ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டங்களில் ஒன்றான அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் சுமார் 1,570 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஆகியவற்றின் ரயில் சேவையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் இந்தியாவின் மிகவும் போற்றப்படும் 2 ஆன்மீக கலாச்சார மையங்களான அமிர்தசரஸ், வாரணாசி இணைப்பு ரயிலையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று காலை ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 14,700 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இது குறித்த மேலும் சில தகவல்கள்.
1: அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலம்

0: தமிழகத்தில் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். இந்த 9 ரயில் நிலையங்களையும் மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். சென்னை பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் பங்கேற்றார். சுமார் 14 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுள்ள இந்த நவீன மறுசீரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்திற்கு அருகிலுள்ள ஜுமாய்காச்சில் என்ற பகுதியில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18வது பட்டாலியன் எல்லைச் சாவடியை இன்று பார்வையிடுகிறார். தொடர்ந்து அவர் எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவர் மரம் நடும் இயக்கத்திலும் பங்கேற்றார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து சிலிகுரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். மேலும் நாளை மேற்குவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து நடைபெறும் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகிற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இக்கூட்டத்தொடரில் சில அவசர திட்டங்களுக்கு மாற்றாக மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழிப்பது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆகாஷ் தீர், ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மற்றும் பிரம்மோஸ் உள்ளிட்ட மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளுடன் பல அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு பாதுகாப்புத்துறைக்கு புத்துயிர் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் இணைந்து இன்று புதுடில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் ராம்நகர் டேராடூன் விரைவு ரயிலை காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தனர். இந்த ரயில் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு இடையேயான ஒரு மேம்பட்ட ரயில் இணைப்பில் புதிய சகாப்தமாக கருதப்படுகிறது. இந்த ரயில் ஜிம்கார்பேட் தேசிய பூங்காவிற்கு செல்லும் பல சுற்றுலா பயணிகளையும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஓய்வூதியதாரர்களின் கவலைகள் மற்றும் விருப்பங்களை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். ஓய்வூதியம் தொடர்பான வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் நீதிமன்றங்களை அணுக மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையே அதிவேக ரயில்களை இயக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், அதிவேக ரயில் திட்டத்திற்காக ஜப்பான் இந்தியாவிற்கு ரயில்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 6:20 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்லி இப்போது கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இன்சொல்லமன் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
8: வணக்கம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறது வள்ளுவம். உங்கள் நாவன்மையை இன்னொருவர் வென்றுவிடாதபடி, இன்னும் சொல்ல போனால் உங்களது இன்னும் ஒரு சொல்லால் கூட வெல்ல முடியாதபடியான சொற்களை தேர்ந்து சொல்ல வேண்டும். இன்சொலால் ஆகும் கிளைமை இயல்பில்லா, வன்சொலின் ஆகும் பகைமை என்கிறது நாளடியார். இன்சொல் பேசுபவர்களையே சுற்றம் நாடி செல்லும். வன்சொல் கொண்டோருக்கு பகையே மேலும் மேலும் வந்து சேரும். மென்மையான சொற்களால் பிறரின் அன்பையும் அருளையும் பெற்று நன்மையும் உயர்வும் பெறலாம். இன்சொல்லை விளைநிலமாக உருவகித்து ஈதலை வித்தாக்கி, வன்சொல்லை களைகளாக்கி, அவற்றை நீக்கி, வாய்மையை எருவாக்கி, அன்பை நீராக்கி, அறக்கதிர்களை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று அறநெறிச்சாரம் அறிவுறுத்துகிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். நாம் பயன்படுத்தும் சொற்களே நம் தகுதியை தீர்மானிக்கின்றன. ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் நல்ல மனிதராக எப்படி வாழலாம் என்று கேட்டானாம். ஆசிரியர் கூறுகிறார், உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் 3 கதவுகளை தாண்ட வேண்டும். மாணவன் ஆச்சரியத்துடன் அவை என்னென்ன கதவுகள் என்று கேட்கிறான். ஆசிரியர் சொல்கிறார், நீ சொல்லும் சொல் உண்மையானதா, தேவையானதா, பயன் தரக்கூடியதா, இந்த 3 கதவுகளையும் கடந்து வரும் சொற்கள்தான் மனிதர்களின் இதயத்தில் இடம்பெறும். நல்ல மனிதனாக சொற்களின் மீது கவனம் வை என்றாராம். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். நம்மை சூழ்ந்திருக்கும் தீமைகளை எல்லாம் நீக்க வேண்டுமானால் நல்ல சொற்களை, இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதே சிறந்த வழி. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பேசாத சொற்கள் நமக்கு அடிமை, நாம் அதை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். ஆனால் பேசிவிட்ட சொற்களுக்கோ நாம் அடிமையாகி போகிறோம். வில்லிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பை போல நம் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களும் வீரியமிக்கவையாக உள்ளன. வாழ்வில் வெற்றியாளராக மிளிர நாணயமும் நயமும் வேண்டும். உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் உணவுகளின் மீது கவனம்

0: வைப்பீர்கள். வெற்றியின் மீது அக்கறை இருந்தால் வாய்ப்புகளின் மீது கவனம் வைப்பீர்கள். உறவுகளின் மீது அக்கறை இருந்தால் வார்த்தைகளின் மீது கவனம் வைப்பீர்கள். இனிய சொற்களால் ஏற்படும் ஏற்றம் பற்றி இனியவை கூறல் அதிகாரத்திலும், தம் வாழ்வை தீர்மானிக்கும் மிக பெரும் ஆயுதம் சொல் என்பதை சொல்வன்மை அதிகாரத்திலும் வள்ளுவர் விளக்குகிறார். வள்ளுவம் வழியை நாமும் பின்பற்றுவோமாக. உண்மையையே பேசுங்கள், அதனையும் இனிமையாக பேசுங்கள். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா?
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பண்பலையில் இனி வருவது லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. மாலை 6:40 பண்பலையில் உள்ள வரும் காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசைத்தூரிகை கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நலமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாய தொழில் முனைவர் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் ஹரித்வார மங்கலம் எல் சந்தோஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஏடிய மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், ஒருபட பாடலாய் உலாவரும் நிகழ்ச்சியில் அன்னை வயல் படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இரவும் மலரும் கேட்கலாம். 10:00 தொடங்கி 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நெல்லியஞ்சல், 11:10 துயிலும் முன்னோடு நமது பண்பலை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுபெறும். நேர்களே, இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை மற்றும் நாகை மூராசன் சண்டடி வேட்ஸ். காலை 6:00 குரலோசி, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இனி தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 6:15 பக்தி மாலை, காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, அதனை அடுத்து 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபரமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி ஆர். காவியா ஸ்ரீ. இதுவரை அறிவிக்கப்பட்டவை லைட் ஹவுஸ். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
14: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனைதான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகுரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
0: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப் பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பு

0: அமைப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20 தேதி முதல் 25 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க

0: ஏற்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்களே, இப்போது கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
12: டாக்டர் கிட்ட ஒரு பல் சொத்தைக்காக நம்ம போறோம் அப்படின்னாலே அவங்க பல்லை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்து வீட்லயே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு பல்லு எடுக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டா உங்களுடைய பல்லை வந்து பாதுகாத்துக்கலாம் அதை சொல்லுங்க.
13: பல்லு பிரச்சனைன்னு ஒன்று தெரியும், அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அந்த ஸ்டேஜ்லயே வந்துடுறது தான் பெட்டர். அதை டிலே பண்றது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. உடனே பல்லு எடுத்துட மாட்டோம், அதுவும் உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் பல்ல எடுக்கவே முடியாது. வலிக்கிற பல்லாக இருந்தாலும் பல்ல எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீ உங்களுக்கு பிரச்சனைனா நேராக அருகில் உள்ள டென்டிஸ்ட்டை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, 100% ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை என்ன எதுனுங்கிறது. அவங்க சொல்கிற இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும்.
12: டாக்டர், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பல்ல ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாதனால தான் அந்த வாய் துர்நாற்றம் வருதா, இல்லை உடம்புல அதாவது வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது வந்து வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
13: ஒரு பிரச்சனைனா மல்டிபிள் காஸ் இருக்குமே, மேஜரா வந்து லோக்கல் காஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது வந்து பல் சுத்தி உள்ள பிரச்சனைகள், அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பல் கிளீனா இல்லாதது, எகிரில் பிரச்சனைகள் வருது, எங்கேயாவது சின்ன சீழ் வருது, இல்லை அழுக்கு ரொம்ப படிஞ்சிருக்கிறது, இல்லை சொத்தை வந்து சாப்பாடு மாட்டியிருக்கிறது, இல்லை வந்து ஹெவியான ஸ்மெல்லி ஃபுட்ஸ் ஹெவியாக சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி உள்ளது, இதனால் வாய் துர்நாற்றம் வரலாம். இல்லை ஹேபிட்ஸ், டொபாக்கோ ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா வாய் துர்நாற்றம் வரலாம். இது ஒரு லோக்கல் காஸ் அந்த இடத்துல உள்ள பிரச்சனை. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வாய் ட்ரை ஆகுது, ஏஜ் ஆக வாயில் எச்சு சுரக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். அது வந்து டெம்பரவரி ஹாலிடோசிஸ்னே சொல்லுவோம், காலை ஏந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வாய் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அது வந்து சளி பிடிச்சிருவங்களுக்கு போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம், பின்னாடியால் வந்து சளி வந்து வாயில் வர மாதிரி இருக்கும், அது வந்து நாத்தமாக இருக்கும். வாய் நேச்சுரலாகவே ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும்னு வச்சுங்களேன், இது ஒன்று. தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குன்னா அது ஒரு ஸ்மெல் தரலாம். லங்கில் இஷ்யூ இருந்துச்சுன்னா, லங் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம் அது, இல்லை ஹெவியான சளி பிடிக்கிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வாய் துர்நாற்றம் வரலாம். இதுக்கு தகுந்த நிபுணரை பார்த்துக்கணும். லங்ஸ் அண்டு வயிறு பிரச்சனைனா அதுக்கு வந்து ஜென்ரல் டாக்டர்ஸை பார்த்துக்கணும். எங்கள் டென்டிஸ்டால் பண்ண முடிஞ்சதுன்னா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்ஸை ஸ்லைட்டாக மாற்றுறது. இப்போ வாயில் எச்சு சுரக்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் சலைவேஷன் இருக்குது, அது கொடுக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறது, இந்த விஷயங்கள் பண்ணாலே மேக்ஸிமம் ஹால்டோசிஸ் குறைஞ்சிரும். அதெல்லாம்

0: டூ டைம்ஸ் ப்ரஷிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட். மவுத் வாஷ் தேவை என்றால் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை.
1: சரிங்க டாக்டர், இப்போ வாய் புற்றுநோய் இது எதனால வருது டாக்டர்?
0: வாய் புற்றுநோய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரெல்லாம் டபாக்கோஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய் புற்றுநோய் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. புகையிலை இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை விட்டே ஆகணும். அதெல்லாமல் டாக்டர் கன்சல்டேஷன் போகணும். ஏதாவது வாயில் புண்ணு, வாயில் உள்ள சதையில் மாற்றங்கள் ஏதாவது இருக்குது, கொஞ்சம் ரஃப் ஆகுது, லேசாக சின்ன குரோத் ஆட்டம் இருக்குன்னா உடனடியாக டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டென்டிஸ்டே உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் சொல்லிடுவாங்க என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தாலே தெரியும் வர வரப்பாக ஒரு உங்களோட கன்னத்தில் இருக்குன்னுங்கிற பட்சத்தில் உடனே போயிடுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோசல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேரம் மாலை 6:47 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலையில் இனி உலா வருவது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. இதமான பாடல்களோடு உலாவரும் இசை தூரிகை நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இசை தூரிகையை தரும் முதல் பாடல் வசீகரா படத்திற்காக உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகரிசல்ஸ் நியூ சேகரிஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் என்னை விளங்கும் இன் சொல்லமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை விளங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் விளங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை

0: ஐம்பத்தைந்துக்கு காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர்ல வழங்கும் பசும் தளிர் உலா வரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இசைத்துறையை தரும் அடுத்த பாடல் ஜெமினி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இசைத்துறையை தரும் அடுத்த பாடல் ஜெமினி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இசை தொடுகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்கள் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வரும் இந்த பாடல் 2 படத்திற்காக இமான் மாயா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: இதமான பாடல்களோடு இசை துறையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:06:50. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்
3: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: வரும் இந்த பாடல் செல்லமே படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உதித் நாராயணன் சுஜாதா பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தூரிகை. இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசைத்தூரிகை நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இனி தொடர்றது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை

0: நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: விருதுநகர் மிளகாயில பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா

0: அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் 1 உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேரில்

0: இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
6: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
7: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை நேர்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் வந்து இப்போ இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். லேசான தூறல் மட்டும் ஏதாவது ஒரு சில இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் நேர வெப்பநிலை 37 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதெல்லாம் கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்கும். காற்று நீரப்பதம் அந்த சமயத்தில் 40-50% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26 இல்லை 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால் இரவு நேரத்துலேயும் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 80% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 14-15 கிலோமீட்டர்ன்ற அளவில் இருக்கும். படிப்படியாக காற்றின் வேகம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை வந்து தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். லேசான தூறல் மட்டும் இருக்கும். இப்போ வறண்ட வானிலை தொடர்ந்து இருக்கனால விவசாயிகள் இப்போது உள்ள பயிர்கள்லாம் வந்து நீர் பாய்ச்சி அந்த வெப்பத்தை வந்து தணிச்சுக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இல்லைனா வந்து இந்த வெப்பம் தாக்குதல் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமானால் பூ கொட்டுதல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆகையால் இந்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு NA நேப்தலிங் அஸ்டிக் ஆசிட் வந்து ஒரு டேங்கில் 10 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து 10 லிட்டர் தண்ணியை மட்டும் அந்த டேங்கில் எடுத்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டரில் 1 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கிட்டு கை தெளிப்பானில் காலை இல்லைனா மாலை வேளையில் தெளிக்கலாம். விஷய தெளிப்பான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி ட்ரோனும் அவ்வளோ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பலன் கொடுக்காது. ஏன்னா வந்து அதோட ட்ராப்லெட்ஸ் ரொம்ப சின்னமாக இருக்கனால எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். மத்தியான டைமில் அடிக்கக்கூடாது. இப்படி பண்ணால் நமக்கு வந்து இந்த பூ கொட்டுதல் சப்பை கொட்டுதலை வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக வந்து பருத்தி பொறுத்த வரைக்கும் இப்போ களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலுரம் கொடுக்கலாம். நுனி கிள்ளுதல் பண்ணுறது நல்லது. அதாவது 15வது கணு ஓட்டுறகத்துக்கும் சாதகத்துக்கு 10வது கணுலேயும் நுனி கிள்ளுதல் பண்ணால் கொஞ்சம் பூக்கும் தன்மை அதிகரிக்கும். கேழ்வரகு நிறையா சாகுபடி செஞ்சுருக்க விவசாயிகள் வந்து இப்போ களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலுடம் கொடுக்கலாம். நானோ யூரியா தெளிக்கலாம். இது நல்லா எஃபெக்ட் கொடுக்குது. நானோ DAP கூட அவ்வளோ எஃபெக்ட் தேவையில்லை. நானோ யூரியா வந்து 1 லிட்டரில் 4 மில்லி என்ற அளவில் நானோ யூரியா ப்ளஸ்ன்னு கிடைக்குது. இதை பயன்படுத்தினா கொஞ்சம் இளவெளி ஊட்டம் கொடுத்தோன்னா இந்த வெப்ப காலத்தில் கேழ்வரகு வந்து நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்நடைகளை பகல் நேரம் அதிக வெப்பம் இருக்கப்போ மேய்ச்சலை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வெப்பம் வந்து கால்நடைகளை தாக்கும். காலையில் மாலை வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். பொதுமக்களும் இந்த வெப்பம் தொடர்ந்து இருக்கனால அதோட தன்மைக்கேற்ப அந்த பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
4: கேட்டது உழவர்களுக்கு.
5: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
6: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின்

0: நண்பன் மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
1: நேரம் 7:31, இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: சுபா, சுபா
2: வாங்க. செல்வேக்கா,
1: என்ன சுபா இந்த நேரத்துல போய் கொல்லையில என்னமோ மண்ணை கொத்தி என்னமோ போட்டுக்கிட்டு இருக்க, என்ன செய்யற?
2: சந்தையில ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்தேன்க்கா, வாங்கிட்டு வந்து மறந்தே போயிட்டேன், அதுதான் கொத்தி வச்சுட்டு இருக்கேன்க்கா.
1: சரி, விவசாய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, இப்ப பார்த்தாலும் காய்கறி செடி வைக்கிறேன் பூச்செடி வைக்கிறேன்னு சொல்றிய சுபா, இதையே ஒரு விவசாய தொழிலா ஒரு தொழில் முனைவோரா ஏன் செயல்பட மாட்டேங்கிற நீ?
2: அக்கா, இந்த பூச்செடியை வச்சு தண்ணி ஊத்துனா இந்த பூ பூக்க எவ்வளவு நாள் ஆகும்?
1: என்ன, ஒரு 10 நாள் 20 நாள் ஆகாது.
2: பாத்தீங்களா, ஒரு பூ பூக்கவே 10 நாள் ஆகுது. இப்ப ஒரு நல்ல விவசாய தொழிலை தேர்ந்தெடுத்து அதுல சாதிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்?
1: சுபா, நீ அங்க சுத்தி எங்க சுத்தி எங்க வரன்னு எனக்கு தெரியுது. நல்ல வேலை அந்த பூங்கொடி வேற இல்ல, அது இருந்துச்சா அது பங்குக்கு ஏதாவது பேசியிருக்கோம்.
2: பரவாயில்லக்கா, பூங்கொடி வரும்போது நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன்.
1: நீ ஒன்னு எடுத்து சொல்ல வேணா, வா இன்னைக்கு ஒளிபரப்பாகுற விவசாய நிகழ்ச்சி கேப்போம்.
2: அப்படி வாங்க. யாரு எதை பத்தி பேச போறாங்க?
1: ஓ, அதுவா சுபா, விவசாய தொழில் முனைவோர் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் தாலுக்கா அரித்துவார் மங்கலம் எல் சந்தோஷ்ங்கிறவங்க தான் இன்னைக்கு பேச போறாங்களாம்.
2: ஓ, நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்டுட்டு தான் என்னையும் பூங்கொடியும் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? சரி வாங்கக்கா, நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம கிசான் வாணி நிகழ்ச்சியில பல்வேறு பட்ட பலதரப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை வந்து மற்ற விவசாயிகளை அறிந்து கொள்வதற்காக ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து விவசாயம், விவசாயம் சார்ந்த உபத்தொழில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை சந்திக்க இருக்கோம். அவங்க வந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி. அவங்க தன்னோட பெயரை சொல்லி தங்களை அவங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க. வணக்கம் சார், உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என்னோட பேர் சந்தோஷ், நான் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் வட்டாரம் அரித்வார் மங்கலம் கிராமத்துல கடந்த 7 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். 2019 இருந்து ஆரம்பிச்சு செஞ்சிட்டு வரோம். நான் வந்து ஒரு முதுகலை ஆங்கில பட்டதாரி. 2017 படிச்சு முடிக்கிறேன். இயற்கை விவசாயம்னு வந்தது 2019 இருந்து பண்ணி ஆரம்பிச்சிட்டு செஞ்சிட்டு வரோம்.
3: எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்தது விவசாயத்துறையில?
4: எங்களுக்கு வந்து அப்பையிலேருந்தே இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு கிட்டத்தட்ட 2019 தான் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆர்வம் இருந்தது.
3: அதாவது நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்.
4: ஆமா,
3: வந்து விவசாயம் பண்ணிட்டு எத்தனை ஏக்கர் வச்சுட்டு?
4: 5 ஏக்கர்ல பண்றோம்.
3: என்ன விவசாயம் பண்ணாங்க அப்பெல்லாம்?
4: அப்பெல்லாம் சாதாரணமா நம்பர் வெரைட்டிஸ் ஆர்கானிக் இல்லாம நார்மலா பண்ணிட்டு இருந்தாங்க.
3: செயற்கை விவசாயம் முந்தைய என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. நெல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும்.
4: ஆமா.
3: சரி சரி, எத்தனை ஏக்கர்ல?
4: 5. ஓகே. நாங்க ஆரம்பிக்கிறதே 5 ஏக்கர்ல ஆரம்பிச்சு பாரம்பரிய நெல் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
3: உங்களுக்கு எப்படி வந்து இப்ப அப்பா வந்து செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, உங்களுக்கு எப்படி இயற்கை விவசாயத்தை மேல? அதோ நீங்க ஒரு முதுகலை பட்டதாரி, வந்து ஒரு ஆசிரியராகவோ இல்ல பேராசிரியராகவோ இல்ல வேற எது துறையில போனதான் ஆசைப்பட்டிருக்கலாம். நீங்க எப்படி வந்து இதுல ஆர்வம் வந்தது? அதுவும் இயற்கை விவசாயத்துல எப்படி ஆர்வம் வந்தது?
4: எனக்கு வந்து ஒரு அந்த ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு டாபிக் ஒன்று வந்தது காலேஜ் யூஜி படிக்கும் போது. அதுல நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடா உள்ள டாபிக் எடுத்து சூஸ் பண்ணி
3: எழுதினேன்.
4: அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக சொல்லல, ஜஸ்ட் ஒரு
3: அந்த டைம்ல அதை எடுத்து பண்ணீங்க.
4: ஆமா,
3: சரி சரி.
4: அதுவும் இல்லாம நாங்க ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கறதுனால எங்க ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. எங்களுக்கு யோசிக்கல, பயப்படல, எல்லாம் கம்மியா
3: இருக்கும்
4: தெரிஞ்சு பரவாயில்ல தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க.
3: அது எத்தனை ஏக்கர்ல பண்ணீங்க?
4: ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஆரம்பிக்கலாம்.

0: ஃபுல்லாவே
1: அஞ்சு ஏக்கர்லயே
0: போட்டீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 குழியில முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்ததே 5 ஏக்கர் போட்டீங்க.
1: ஆமா.
0: என்ன வகையான நெல் எல்லாம் போட்டீங்க?
1: பாரம்பரிய நெல் தான், கருப்பு கவுனி, தூயமல்லி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, அந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணோம். இத்தனை வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 20-25 ரகங்களுக்கு மேல, அதாவது அந்த எங்களுடைய மண்ணுக்கேற்ற ரகங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பரிசோதனையாவும் கொஞ்சம் கொஞ்சமாவும் செஞ்சிருக்கோம், நிறையாவும் பண்ணிருக்கோம். இதுல எங்க பக்கத்துக்கு வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூயமல்லி இதெல்லாம் வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியாவும் நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரியே பண்ணிட்டும் இருக்க முடியாதுல்ல, எது மக்கள் அதிகமா கேக்குறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப எல்லாம்
0: அப்ப முதல்ல என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு நெல் ரகத்தையும் வந்து பரிசோதனை முறையில வந்து விளைவிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் எதை விரும்புறாங்களோ, மக்கள் எதை விரும்புறாங்க, அதிகமா விரும்பக்கூடிய ரகம்
1: இப்ப வந்து சன்ன ரகமா உள்ளதுதான் மக்கள் விரும்புறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவன் சம்பா எல்லாம் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க, அப்புறம் தங்க சம்பா எல்லாம் கேக்குறாங்க, இந்த மாதிரி தூயமல்லி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா இந்த மாதிரி எல்லாமே கேக்குறாங்க. நாங்க வந்து இப்ப வரக்கூடிய சம்பா சீசனுக்கு வந்து நாங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணாம ஒரு 2 இல்ல 3 வெரைட்டிஸ் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். தங்க சம்பா, சேலம் சந்தா, அப்புறமா வாசனை ஜீரக சம்பா, கருப்பு கவுனி கொஞ்சம், இந்த மாதிரி 3 இல்லன்னா 4 வெரைட்டிஸ் குள்ளார பண்ணி.
0: ஓகே, நெல்லாவே குடுக்குறீங்களா இல்ல அரிசியா மாத்தி குடுக்குறீங்க?
1: நான் நேரடியா மதிப்பு குட்டி அரிசியாவும் அவுளாவும் இடியாப்ப மாவு, புட்டு மாவு இந்த மாதிரி குடுக்கறேன். இது மட்டும் இல்லாம வந்து இயற்கை விவசாயிகளுக்கும் தேவைப்படுறவங்களுக்கு இயற்கை இடுபொருளும் கொடுக்குறேன். அப்புறமா சாதாரணமா பண்றவங்களுமே இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த ஸ்டுடியோக்கு வரும்போது கூட ஒருத்தவங்களுக்கு பருத்தி விவசாயி ஒருத்தவங்க, அவங்களுக்கு மாவு பூச்சி அதிகமா இருக்கு, மீனமிலம் கொடுங்க. மீனமிலமும் அந்த சாதம் அடிச்ச அரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து புளிக்க வச்சு அதோட நான் ஸ்ப்ரே பண்ணணும் கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்ப வரும்போதே கொடுத்துட்டு தான் வரேன்.
0: அதாவது நீங்க அந்த விவசாய இடுபொருட்கள் அது சார்ந்த எல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. வெறும் நெல்லை விளைவிச்சு அரிசியா மட்டும் கொடுக்கக்கூடிய விவசாயி கிடையாது, அதுல அதை சார்ந்த பல தொழில்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எப்படி நீங்களே வந்து இடியாப்பம் அந்த அரிசி அந்த மாவெல்லாம் தர சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி வீட்லயே வச்சிருக்கீங்களா, யாராரு ஆள் வச்சு பண்றீங்களா, எப்படி?
1: நாங்களே தான்
0: குடும்பமா செய்றீங்க?
1: எங்க அம்மா எல்லாருமே சாதாரணமா அரிசியை கழுவி காய வச்சுட்டு அத வெளியில போயிட்டு தான் மாவு மில்ல போயிட்டு தனியா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். அது மாதிரி பண்ணி
0: இப்ப வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நீங்க பெரிய இடங்களா சந்தைப்படுத்துக்கலாம் எடுத்துட்டு போவீங்களா? இப்ப சில இடத்துல வந்து கவர்மெண்ட்லயே வந்து கண்காட்சி எல்லாம் வைப்பாங்க, இந்த இடத்துல எடுத்து கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க?
1: இதுல என்னன்னா இது வரைக்கும் நான் வந்து எங்கேயும் ஸ்டால் போட்டது
0: கிடையாது.
1: இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல நான் வந்து விளம்பரப்படுத்துறதும் கிடையாது. குழுக்கள் எல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட பண்றது கிடையாது. இப்ப தன்னாலேயே வந்து அவங்களாவே கேட்டு
0: தெரிஞ்சுக்கிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி விக்கிறாரு நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே வராங்க.
1: இப்ப ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி எனக்கு விற்பனை வாய்ப்பு ரொம்ப எளிமையா இருக்கு. இப்ப என்னோட வேலை வந்து உற்பத்தி பண்ண மட்டும் பண்ணா போதும், அது தொடர்ச்சியா நல்லபடியா செஞ்சு அந்த தரத்தோட குடுக்கறது.
0: இப்ப இந்த அவல் எல்லாம் செய்யறீங்கல்ல, அவல் அதெல்லாம் நீங்களே இடிச்சு எல்லாம் பதப்படுத்துறது எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா?
1: இல்ல, நாங்க வந்து அவல் மில்லுக்கு போயிட்டு தான் ரெடி பண்றோம். நெல்லை வந்து ஊற வச்சு எடுத்துட்டு போயிருவோம், நெல்லல காய வச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா அங்க இடிச்சு கொடுத்துருவாங்க.
0: பேர் வந்து தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், அதனால தேடி வராங்க. இப்ப எப்படி நீங்க பாக்கெட்ல வந்து கிலோ கணக்குல அந்த மாதிரி பாக்கெட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவீங்களா?
1: கொடுக்குறேன். எங்களோட பண்ணையோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் பல்லுயிர் பண்ணை. நாங்க வந்து மாடு வளர்க்குறோம், நாட்டு மாடு தான், ஒம்பளச்சேரி மாடு வளர்க்குறோம், நாயெல்லாம் வளர்க்குறோம், மீன் வளர்க்குறோம்.
0: நாய்னா வாங்கி குட்டி போட வச்சு அது விக்கிறாங்க?
1: இல்ல, அந்த மாதிரி விற்பனைக்காக இல்ல, சாதாரணமா ஒரு பாதுகாப்புக்காக. அந்த மாதிரி
0: எத்தனை நாய் வளர்க்குறீங்க?
1: வயல்ல 2 இருக்கு, வீட்டுல 1 வளர்க்கு.
0: எல்லாமே நாட்டு நாய் தான், அது பாதுகாப்புக்காக வளர்க்குறீங்க. அப்புறம் கோழி வளர்க்குறீங்களா?
1: கோழி எல்லாம் வளர்க்குறோம்.
0: கோழி எப்படி வீட்லயே பண்ணை மாதிரி?
1: இப்போதைக்கு இல்ல, ஆனா வளர்த்தேன் நான் வீட்லயே தான், குறைச்சல் கம்மியான ஒரு 20 எண்ணிக்கையில வளர்த்தேன், அதெல்லாம் இப்போதைக்கு இல்ல நிப்பாட்டிட்டேன். இப்ப இதோட வந்து நான் இந்த வருஷம் வந்து 2 நெல் ரகங்கள் இல்ல 3 செஞ்சா போதும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து ஒரு விவசாயி வந்து நீண்ட கால ஒரு வருமானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தேக்கு இந்த மாதிரி மரப்பயிர்களும் பண்ணணும்.
0: சிறப்பு சிறப்பு, ஏன்னா வந்து விவசாயம் வந்து சில நேரம் மழை பெய்யுறது பெய்யாது பொறுத்து நம்ம இந்த மாதிரி உபத்தொழில்கள் வச்சுக்கிட்டு இருந்தா எந்த நேரமும் நமக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு கோழியோ மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறீங்களா?
1: இல்ல, ஆடு
0: மாடு வளர்க்குறீங்க. மாடு எத்தனை வச்சிருக்கீங்க?
1: மாடு ஒரு 5 மாடு இருக்கு.
0: சரி, ஓகே. இப்ப மாடு வந்து பால் கறந்து அதுவும் பால் பொருட்கள் எல்லாம் விற்பீங்களா? இந்த பால் எல்லாம் விக்கிறது இல்ல?
1: இல்ல, இப்போதைக்கு மாடு வந்து கறவையில் இல்ல, இல்ல நம்மதான் ஒரு 10 நாள்ல கண் போடுற மாதிரி இருக்கு. அதனால பாலும் கொடுப்போம், இப்போதைக்கு கறவையில இல்ல. பஞ்சகாவியம்,
0: மீன் அமிலம்,
1: ஆமா
0: அதெல்லாம் செய்யறீங்க, அந்த கரைசல் எல்லாம் செய்யறீங்க.
1: இதுல

0: ஜடாம் அப்படின்னு ஒண்ணு ஒரு இடுபொருள் உள்ள அதை பத்தி ஒண்ணு தெரியும்.
1: அதை சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க கேக்கலாம்.
0: ஜடாம் அப்படின்னா அது வந்து தென்கொரியால உள்ள ஒரு அங்க உள்ள ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதுதான் இது. இது எப்படின்னா ரொம்ப எளிமையா பண்றது. இப்ப நுண்ணுயிர் உரங்கள்லாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அசோஸ்பைரிலோன்னு சொல்லுவாங்க, பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, சூடமோனஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எங்க இருந்து இருப்பாங்கன்னா மண்ணுல உள்ளதுதான். அது எல்லாமே மண்ணுல உள்ளதை தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதான் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஜடாம் அப்படிங்கறது என்னன்னா ஒரு 200 லிட்டர் பேரல ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிறது. அதுல 1/2 கிலோ உப்பு, 1 கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கையும் நல்ல உயிர் உள்ள மண் ஒரு 2 பிடி கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த மச உருளைக்கிழங்கையும் மண்ணையும் சேர்த்து அந்த 200 லிட்டர் தண்ணியில கட்டி தொங்க விட்டுருது.
1: அதுல முழுகணுமா?
0: ஆமா, முழுகிறது மாதிரி. அது மாதிரி வச்சிட்டோம்னா அதுல நுண்ணுயிர்கள்லாம் பெருகி நிறைய வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்ல பார்த்தோம்னா ஒரு லேயர் அளவுக்கு நுர மாதிரி அவ்வளவு, அதுதான் நமக்கு தெரியறது நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குன்னு. இதுல பர்டிகுலரா எந்த ஒரு நுண்ணுயிரும் இதுதான் பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஓவராலா எல்லாமே நம்மளுடைய மண்ணுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பெருகி வரும். இது ரொம்ப இப்ப நமக்கு செலவே இல்லைங்கிறது மாதிரிதான்
1: உங்களுக்கு அதனால பயன் தருது.
0: ஆமா,
1: நீங்க சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா வேற யாருக்காச்சும் இதை?
0: நான் சொல்லியிருக்கேன், எனக்கே இப்ப ஒரு வருஷமா தான் தெரியும் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டேன்.
1: எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? யூடியூப் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
0: இல்ல, நான் வந்து வேளாண்மை
1: பயிற்சிக்கு
0: பல்கலைக்கழகத்துல அங்க கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு தடவை. ராவே ப்ரோக்ராம்னு போன வருஷம் நடந்தது. அதுல நான் அங்க எங்க வீட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் பண்றதெல்லாம் சொன்னதுனால ஒரு கௌரவிக்கிறது மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போயிருந்தப்ப அங்க இன்னொரு ஃபார்மர் வந்து இது மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு தெரியப்படுத்திருந்தாங்க. அதுல தெரிஞ்சு
1: இப்ப இந்த PKVY பாரம்பரிய கிருஷி விகாஸ் யோஜனா சொல்லி ஒரு ஸ்கீம், அதுல வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கே வந்து மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கறாங்க இல்லீங்களா? 62% வந்து 30,000 ரூபாய் அந்த மாதிரி போடுறாங்க. அதை வச்சு நீங்க மத்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது நீங்க நிறைய பரிசோதனை கூட சொன்னீங்கலாம் பண்ணும்போது உங்க கை செலவு பண்ணாம அந்த மத்திய அரசோட திட்டத்தின் மூலமா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நீங்க இருக்கீங்களா? அந்த ஸ்கீம் மூலமா நீங்க பயன்பெறீங்களா?
0: நான் இந்த வருஷம் வந்து அந்த ஸ்கீம்ல நான் பயன்பெற்றேன்.
1: அவங்களே வந்து உங்களை அதுல சேர்த்துக்கிட்டாங்க.
0: அதுல எனக்கு கரெக்டா அந்த ஸ்கீம் தானான்னு எனக்கு உறுதியா தெரியல.
1: சர்டிபிகேட் கொடுப்பாங்கல அந்த ஸ்கீம்ல, அந்த சர்டிபிகேட்
0: எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் எனக்கு கிரெடிட் ஆனது. என்ன ஸ்கீம் என்னன்னு
1: இந்த ஸ்கீம் வந்து நீங்களாவே போயிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த வேளாண் நிலையத்துல போயிட்டு இந்த ஸ்கீம்ல நான் சேர்ற 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், நான் இயற்கை விவசாயம் பண்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆதார் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்க சிட்டா இடங்கள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நீங்க இது இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாம, ஏன்னா நீங்க வந்து ஒரு இளைஞரா
0: நீங்க சொல்ற விவரம் எனக்கு தெரியல. நான் வேற எந்த ஸ்கீம்?
1: நீங்க வந்து வேற ஸ்கீம் ஏதோ ஸ்கீம் இல்ல, அது உங்களை பாராட்டி கூட உங்களுக்கு அந்த பேமெண்ட் போட்டுக்கலாம். அந்த ஸ்கீம் வந்து என்னன்னா இயற்கை விவசாயத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஊக்குவிக்கிறது வந்து பரம்பரக கிருஷி விகாஸ் யோஜனா PKVY அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம். இதுக்கு வந்து நீங்கள் அழகாக இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிதி உதவி மானியம் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு 20 பேர் அதில் குழுவாக இணைஞ்சு செயல்படுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழில் முனைவர் விவசாயத்தில் வரணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் சேரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு மத்திய அரசோட திட்டத்தை வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த கிசான் மானி ப்ரோக்ராமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட பேசும்போது தெரியுது உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பண உதவியும் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு குழுவுல நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக இதை நாங்க சொல்றோம்.
0: உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சா இன்னும் நல்ல.
1: கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து விவசாயம் மட்டும் பண்ணாம அந்த இடுபொருட்கள் இப்ப கூட வரும்போது ஒருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொன்னீங்க, அது பண்றீங்க. அப்புறம் அரிசி பொருட்கள் அவல் பண்றீங்க, இந்த மாதிரி எதுவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் பண்றீங்கன்னும் போது இன்னும் நீங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இதை சொல்றோம். இன்னொன்னு விஷயம் வந்து என்ன கேட்கணும்னா, இப்ப நீங்க வந்து இந்த சந்தைப்படுத்துதலுக்கு வந்து எதுவுமே வந்து இந்த சமூக வலைதளம் மூலமா எதுவும் பண்ணல. சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து யூடியூப் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல
0: ஆரம்பத்துல பண்ண எல்லாமே பண்ண
1: என்னென்ன பண்ணீங்க?
0: பேஸ்புக்ல அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல 100 குழி கருப்பு கவுனி செஞ்சிருந்தேன். முதல் முதல்ல அரைச்சப்ப எப்படி ரெடி பண்ணணும்னே தெரியாம சாதாரணமா அரைச்சிட்டேன். அது வந்து செமி பாலிஸ்டா போயிருச்சு. அப்பதான் தெரிஞ்சுட்டேன் இந்த இதை வந்து தோல் உரிக்கிற மில்லுல தான் கொடுத்து அரைக்கணும், அப்பதான் வாங்கிப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அது மாதிரி தோல் உரிக்கிற மில்லுல அந்த உமி மட்டும் நிக்கிறது அதுல கொடுத்து ரெடி பண்ணும்போது 90 கிலோ அரிசி இருந்தது. அந்த 90 கிலோவை வந்து 1 வருஷம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விற்பனை பண்ணேன். அதுலயும் பாத்தீங்கன்னா சாம்பிள் அது மாதிரியே ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி கொடுக்கறது. அதுல ஒரு 10 பேருக்கு

0: கொடுத்துருக்கேன்னா ஒருத்தவங்க தான் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு வருஷம் முழுக்க 90 கிலோவை கஷ்டப்பட்டு விற்பனை பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து அதோட பலன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கிடைச்சது. அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த ஸ்டுடியோவுக்கு இங்கே வந்திருக்கேன், இதை வந்து நான் வந்து என்னுடைய பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இது மாதிரி ஃபீல்டில் எங்களோட ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அதை நான் தெரிய ஏதாவது ஒரு இது, உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்கடை எங்களோட வயலுக்கு இன்னைக்கு ஆட்டுக்கடை வச்சிருக்கோம், இல்லைன்னா நெல் திருவிழாவுக்கு இன்னைக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்னோட இதை வந்து நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வருவேன். இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட செய்கிற ஒர்க்கை வந்து அன்றாட பணிகளை இந்த மாதிரி தெரியப்படுத்திட்டே வந்தாங்கன்னா அன்னைக்கு அது ரீச் ஆகலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறமோ ரீச் ஆகும். அப்படி பண்ணிட்டு வரும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து அதை அந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்ததை பார்த்துட்டு தான் காரைக்கால் வானொலியிலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கான்டாக்ட் பண்ணாங்க முதல் முறையாக. அந்த ஜீரக சம்பா அப்படின்னு நெல் பயிரோட
1: போட்டிருந்தேன்.
0: ஆல் இந்தியா ரேடியோவில் இது வரைக்கும் காரைக்கால் அப்புறம் திருச்சி மொத்தமா ஒரு 5 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்.
1: சரி சரி,
0: இது 6வது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோன் நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: செல்வியக்கா, விவசாய தொழில் முனைவரா இருக்கிற திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா ஹரித்வாரமங்கலம் எல் சந்தோஷ் அவங்க பாருங்கக்கா, 7 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களாம். அதுல 5 ஏக்கர்ல பாரம்பரிய நெல் ரகமா.
3: நான் கேக்குறது இருக்கட்டும் சுபா, நீயும் பூங்கொடியும் சேர்ந்து நல்லா நிறைய தகவலை தெரிஞ்சுக்குங்க. முதுகலை ஆங்கில பட்டதாரியான இவரு பாரம்பரிய நெல் ரகங்கள்ல கருப்பு கவுனி, தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பானி இப்படி இயற்கை முறை
2: இவங்க புதுசா ஒரு வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்துறாங்க, கவனிச்சிங்களா?
3: நல்லா கவனிச்சு சுபா. தென்கொரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அவிச்ச உருளைக்கிழங்கை வச்சு தயாரிக்கிற ஜடாம்ங்கிற வளர்ச்சி ஊக்கிய தான் இவரு வந்து தன்னுடைய இயற்கை விவசாய உற்பத்திக்கு பயன்படுத்துறாராம்.
2: வாங்கக்கா, அடுத்த பகுதியை கேட்போம், என்ன தகவல் சொல்றாங்கன்னு பாப்போம்.
4: இப்ப உங்களோட எதிர்கால திட்டம்லாம் இதுக்கு மேல என்ன செய்யணும் இந்த விவசாயத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: என்னோட எதிர்கால திட்டம் வந்து எனக்கு போட்டியாளர்களா சாதாரண உரம் போட்டு செய்யற விவசாயிகளை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்ணணும்ங்கிறது மாதிரிதான். நீங்களாம் என்ன ஈல்டு எடுக்கிறீங்க, எங்களை பார்த்து நீங்க கத்துங்க அப்படின்னு சொல்லி.
4: இது இயற்கை விவசாயம் பண்றவங்களை பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க.
5: உதாரணத்துக்கு இப்ப PM மோடியே வந்து இப்ப இந்த வருஷத்துல வந்து உரப்பற்றாக்குறை வரும், இயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க போது நம்ம தானே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நம்ம தானே
4: அரசு
5: வேலைக்கு போனதுனால அதை நிப்பாட்டியது.
4: நீங்க அதை அப்ளை பண்ணலாமே.
5: இப்ப மறுபடியும் நானு பண்ணணும்.
4: ஏன்னா அரசாங்கம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வகையில நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கல. ஒரு முன்னேறணும்னு ஆர்வமா இருக்கும் போது உங்க சொந்த காசையே போட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு லாபம் தந்தாலும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாபமா இருக்கிறதா இருக்கும். அதனால வந்து அதை நீங்க தொடர்ந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க உபத்தொழில ஏதாச்சும் பண்றீங்களா? இப்ப மாடு வளர்க்கிற நீங்க ஒரு 5 மாடு

0: வளர்க்குறாங்க. அந்த மாதிரி அது இல்லாம இந்த விவசாயம் சார்ந்த உபத்தொழில் அதாச்சும் இந்த மாதிரி தேனி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு ஆடு வளர்ப்பு சொல்லிட்டீங்க இல்லன்னு, தேனி வளர்ப்பு, அந்த மாதிரி
1: தேனி வளர்ப்பு பண்றேன். போன வருஷம் முடிவுல தான் கத்துக்கிட்டேன்.
0: எங்க கத்துக்கிட்டீங்க?
1: கேவிக்கில. அங்க போயிட்டு ஒரு 25 நாள் பயிற்சி நடந்தது. அதுல முழுசா கத்துக்கிட்டேன். அதுல ஆரம்பத்துல ஒரு 2 பெட்டியில மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது இப்ப தொடர்ச்சியா வளர்த்திட்டு வரேன்.
0: சரி சரி. இப்ப தேனி வளர்ப்பு அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்ப நிறைய தேனி வளர்க்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தேனி சும்மா ஒத்த தேனி வந்தாலே எல்லாம் கடிச்சிரும் அந்த மாதிரி பயந்துட்டு போறவங்களா இருக்கும். இப்ப தேனி வளர்க்கும் போது என்னென்ன முறையெல்லாம் இப்படி 2 பொட்டி வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும் அது கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. அது எப்படி அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து இப்ப எப்படி அழகா வளர்த்துட்டு இருக்கீங்க, அத அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
1: தேனி வந்து அது உள்ளதுலயே ரொம்ப அது கடிச்சிரும்னா அது வந்து பண்ணும் போதுதான் அது கடிக்கும். அதுவும் இல்லாம அதுக்கு ஒரு சில ஸ்மெல் எல்லாம் அதுக்கு பிடிக்காது. சென்ட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது வித்தியாசமான ஸ்மெல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதோ ஆபத்து வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுல தற்காத்துக்கிறது மாதிரி அது கடி. தேனீக்கள்ல வந்து மதுரையில இருந்து ஒருத்தவங்க ஜோஸ்மின் மேரின்ட்டு ஒரு தேனி கடிக்கு அதே மருத்துவமாவும் பண்ணிட்டு, ஒரு தேன் கடிக்கு 200 ரூபா அப்படிங்கிற இதுல வாங்கிட்டு பண்ணிட்டும் இருக்காங்க. அது மெடிசினலாவும் யூஸ் பண்றாங்க.
0: அது தேன் கடிச்சதுனால என்ன நோய் குணமாகும்
1: அது பர்டிகுலரா தெரியல எனக்கு. அது ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல.
0: சரி, நீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க. தேனி எப்படி போனீங்க, எப்படி வாங்குனீங்க, எப்படி பராமரி?
1: எனக்கு வந்து நம்ம வந்து தேனீக்கள தேன் பெட்டியில வந்து அடியில வந்து ப்ரூட் சேம்பர் இருக்கும், அதுலதான் தேனீக்களுக்கான அறை, மேலதான் தேன் கட்டும். தேனீக்களுக்கான அறையில வந்து வேலைக்கார தேனி, ராணி தேனி, ஆண் தேனி எல்லாமே இருக்கும். அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா இந்த இதெல்லாம் வரும், இந்த அந்துப்பூச்சி எல்லாம் வரும், மெழுகு அந்துப்பூச்சி எல்லாம் வரும். அது வந்து நம்ம அடிக்கடி பராமரிப்பு பண்ணணும். தொடர்ச்சியா டெய்லியும் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல, வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா போதும். அது மெழுகு எல்லாத்தையும் கொட்டி கிடக்கும் அடியில உள்ள அடிப்பலகையில, அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணோன்னா தொடர்ச்சியா இருக்கும். அப்புறம் வந்து கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா தேனீக்கள் வந்து பிரிச்சுட்டு போயிரும். அதோட ஒரு பகுதி வந்து தனியா கூட்டத்தை பிரிச்சுட்டு வெளியில போயிரும். அதை நம்ம அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா மானிட்டர் பண்ணிட்டே வரும். ஒரு கூட்டுல ஒரு ராணி தேனி தான் இருக்கும், அதோட கமாண்ட் தான் எல்லா இதுவும் ஃபாலோ பண்ணும். அந்த கூட்டுல இரண்டாவதா வேற ஒண்ணு உருவாயிருச்சுன்னா அப்பதான் தனியா பிரிச்சுட்டு போயிரும். அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா
0: பிரிச்சுட்டு போயிட்டு தானா வெளியேறிடுமா?
1: ஆமா, தனியா வெளியில போயிரும். ஆமா, பொட்டி விட்டு வெளியில போயிரும். அதெல்லாம் நம்ம தான் கவனமா
0: ரெண்டையும் ஒரே பொட்டியில வைக்க முடியுமா? இப்ப ஒரு ராணி தேனி, இன்னொரு ராணி தேனி இருக்கா?
1: இல்ல, வைக்க முடியாது.
0: ஒரு என்ன பண்ணுவீங்க,
1: வராம பாத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டுல ஒண்ணு சண்டை போட்டுட்டு ஒரு ராணி தேனி தான், ஒன்னு கொன்னுரும் இன்னொன்னு, அதுதான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாவதா ஒண்ணு உருவாயிருச்சுன்னா அது வெளியில போய் கூட்டத்தை பிரிச்சுட்டு அது நம்ம அந்த இதை வந்து கவனிச்சுட்டே வரணும். புதுசா வேற ராணி தேனி கூடு கட்டுதா, ராணி எல்லாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம
0: அது எப்படி நீங்க
1: வித்தியாசம் நமக்கு தெரியும். ராணி தேனி வந்து கடிக்காது, அதோட உருவம் வந்து கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருக்கும், ரெக்கை வந்து சின்னதா இருக்கும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே ஆண் தேனின்னா கருப்பா இருக்கும், ஆண் தேனியும் கடிக்காது. ஆண் தேனி என்ன பண்ணுன்னா அது வந்து இந்த அது எந்த ஒரு வேலைக்கார தேனிகள் மாதிரி எல்லாம் வெளியில போயிட்டு மகரந்தம் தேன் இதெல்லாம் சேகரிச்சுட்டு வராது. அது வந்து தேனை தான், அது வந்து சேகரிச்சுட்டு வர தேனை தான் அது உணவா
0: எடுத்துக்கும்.
1: அப்புறம் இனப்பெருக்கத்துக்காக வேற நம்ம வந்து இப்ப இந்த வெயில் காலம் அதிகமா இருக்கா, இந்த நேரத்துல நம்ம தேன்பட்டி வைக்கிற இடம் வந்து நல்ல காற்றோட்டமா, அதிக வெயில் இல்லாம டைரக்டா அதுல நம்ம வச்சிடணும்னா நம்ம அதுல சக்சஸ் பண்ணலாம். எந்த ஒரு இது மாதிரியும் இல்லாம, எந்த ஒரு அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாம உள்ள ஒரு
0: தொழில் இது. தேனி தேனி எப்படி எடுப்பீங்க அதுல இருந்து? இப்ப அந்த தேனடை வந்து அதுல வந்து படிஞ்சிருக்குமா?
1: அதுல கீழே ப்ரூட் சேம்பர் சொன்னா மேல வந்து தேன் அறை இருக்கும், அதுல தேன் கட்டிடும். அதை நம்ம ஸ்மோக்கர் வச்சு யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட வேண்டியது. நான் ஆரம்பத்துல ஸ்மோக்கர் எல்லாம் வாங்காம நானாவே சும்மாவே எடுத்தேன். அப்ப எல்லாம் நிறைய கழி வாங்கின அனுபவங்கள் எல்லாமும் இருக்கு. கண்ணு கிட்டத்தட்ட சைனீஸ் மாதிரி இருந்தது என்னோட கண்ணு,
0: அந்த அளவுக்கு கண்ணு சுருங்கி போச்சு, வீங்கிருச்சுங்க.
1: நம்ம வந்து அந்த தேன்பெட்டி ஓபன் பண்றோம்னா வேகமா எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப பொறுமையா இது பண்ணணும். ஏதாவது கையை இப்படி வேகமா ஆட்டணும்னாலும், அதுக்கு ரொம்ப டார்க் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னாலும் நம்ம கடிக்க வரும். அது ஆரம்பத்துல எனக்கு தெரியாததுனால அந்த மாதிரி என்னையும் கடிச்சிருக்கு. இப்ப எல்லாம் பழகினதுனால எனக்கு ஸ்மோக்கர் எல்லாம் இல்லாமே கூட நான்
0: கடிச்சா அது வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா இல்ல அப்படி சாதாரணமா சரியாயிடும்?
1: சாதாரணமா இப்ப கையிலேயே இப்படி தேன்பூச்சிகள் எடுக்கிற அளவுக்கு இப்ப பரவாயில்ல.

0: வச்சிருக்கேனாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் தான் ஆகுது. அப்ப
1: உங்களுக்கு கடிக்காத கையால எடுக்க
0: இப்ப கடிக்காது.
1: ஏன்னா உங்களை பழகிடுச்சு அதனாலயா? மனிதர்களை
0: அதனால இல்ல, நம்ம அதுக்கு இப்ப சொன்னல இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இதனால புதுசா போனோம்னாலும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். கடிக்காது.
1: எவ்வளவு தேன் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்?
0: இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தேன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ இருந்திருக்கும்.
1: சரி சரி. நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? விற்பனை
0: வீட்டுக்கு வச்சுட்டேன். இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னமே இந்த ரெண்டு பெட்டியில வந்து எப்படின்னு ஓவராலா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
1: இப்ப பொதுவா வெளி மார்க்கெட்ல கிடைக்கிற தேனும் இந்த தேனும் ஒண்ணுதானா இல்ல அது கலப்படம் கலந்தது தானா?
0: அது நம்ம வந்து சொல்ல முடியாது.
1: சொல்ல முடியாது.
0: கலப்படங்களும் இருக்கு.
1: எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்வாங்க? அந்த தேனை வந்து
0: தண்ணியில விட்டா கரையாதுன்னு சொல்வாங்க. அதெல்லாமும் கலப்படத்திலயும் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்கன்னு இப்ப பாக்க முடியுது. அத ஏதோ காய்ச்சி வினிகர் எல்லாம் சேர்த்து பண்ணா கரைய மாட்டேங்குது, கட்டியாவே போகுதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு உறுதியா தெரியல.
1: சரி சரி.
0: நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த அக்மார்க் எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு வாங்கிட்டோம்.

0: நிறைய அதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமும் கலப்படத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்கன்னு இப்ப பாக்க முடியுது. அத ஏதோ காய்ச்சி வினிகர் எல்லாம் சேர்த்து பண்ணா கரைய மாட்டேங்குது, கட்டியாவே போகுதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு உறுதியா தெரியல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த அக்மார்க் எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு வாங்கிட்டோம். ட்ரேட் மார்க் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அது வரும், அதனால அது மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இப்ப தேன்பெட்டி வளர்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கி. இப்ப இதுவே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நான் பாரம்பரிய நெல் தான் பண்ணிட்டு இருக்கேன்னாலும் எல்லா ஊர்லயும் யாராவது ஒருத்தவங்க அங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பதானே அங்க உள்ள ஒரு இயற்கை விவசாயமும் அதிகமாகும்.
1: கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சு அதுலயும் பயன்பெறதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: விளைச்சல் அதிகரிக்கணும். படிச்சிருக்கேன் ஒரு சில பழைய புத்தகங்கள், அந்த காலத்துல எல்லாம் யானை கட்டி போரடிச்சோங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு விளைச்சல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 90 மூட்டை எல்லாம் அறுத்ததா புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு திரும்ப கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு
1: விவசாயம் செய்யக்கூடிய விரும்பக்கூடிய ஒருவர் வந்து உங்களை தொடர்பு கொண்டும் கூட அலசல் இருக்கணும் விரும்புறாருன்னா உங்களோட தொலைபேசிகள் அவசியமா தேவைப்படும் இல்லைங்களா?
0: உங்க பேர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு இயற்கை விவசாயாவது நான் என்னோட இதுல உருவாக்கிட்டு வரேன்.
1: சூப்பர், நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: என்னோட பேர் சந்தோஷ். என்னோட தொலைபேசி எண் 98 94 390 449. நான் அரிதுவாரமங்கலங்கிற கிராமத்துலதான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். இங்க பக்கத்துல திருவாரூர் தஞ்சாவூர் பகுதியில இருக்க விவசாயிகளா இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் தொலைபேசியில அழைச்சாலே நான் எனக்கு தெரிஞ்ச முழுமையான விவரங்களை, இயற்கை விவசாயம் எப்படி பண்றது, நம்ம விற்பனை எப்ப எப்படி எல்லாம் பண்ணலாம்,
1: சந்தைப்படுத்துதல்
0: எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச விவரங்கள்.
1: மதிப்பு கூட்டலும் செஞ்சுட்டு இருக்கீங்க, இடியாப்பம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறீங்க. அதே மாதிரி அந்த மீன் நிலம் அதெல்லாமே தயாரிச்சு கொடுக்குறீங்க, இடுப்பொருட்கள் விவசாய இடுப்பொருட்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ ஓவரால் வந்து விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் எதிர்காலத்துல இன்னும் சிறப்பாக வரணும்ட்டு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துறோம். நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி.
2: சுபா, விவசாய தொழில் முனைவோரான திருவாரூர் மாவட்டம் வழங்காய்மான் தாலுக்கா அரித்துவார் மங்களம் எல் சந்தோஷங்கிறவங்க, இவர் இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணல சுபா, கேவிகேயில தேனி வளர்ப்பு குடித்து பயிற்சி எடுத்துக்கிட்டு தேனியும் வளர்க்கிறாராம்.
3: அது மட்டும் இல்லக்கா, மீன் அமிலம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை இவங்களே உற்பத்தி செஞ்சு அதை விற்பனையும் பண்றாங்களாம். செல்வியக்கா, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்டதுல இருந்து நம்மளும் ஒரு விவசாய தொழில் முனைவர ஆனா என்ன அப்படின்னு தோணுதுக்கா.
2: இப்ப தோணுதா? தோணுதா? அதான், விவசாய படிப்பு படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் சொன்னேன்.
3: சரிக்கா, நான் இதை போய் பூங்கொடிக்கிட்ட சொல்றேன்.
2: இப்ப நீ பண்ண மாட்டே? இத
3: இல்லக்கா, சேர்ந்து பண்றோம்.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:01.
2: இளைய பாரதம்

0: இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். ஏடிய மகளிர் கல்லூரி மாணவிகளாகிய நாங்கள் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் நாடகம் என பல்சுவை நிகழ்ச்சியாக தர வந்துள்ளோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சாதனா தமிழ்மணி, இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு. இந்நிகழ்ச்சியின் முதலாவதாக மனித வாழ்க்கையின் அழகான உறவுகளில் ஒன்றான நட்பை பற்றிய சிறப்பான உரையை உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். மனிதனின் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் துணை நிற்கும் அரிய உறவுதான் நட்பு. உண்மையான நண்பர்கள் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்குவதோடு நம்மை சரியான பாதையில் வழிநடத்தவும் உதவுகிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க நட்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி ஜி வினிதா அவரை அன்புடன் வரவேற்று நட்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் அவருடைய உரையை கேட்போம்.
1: காரைக்கால் எஃப்எம்மில் கேட்டு கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நட்பு என்பது இரத்த உறவு அல்ல, இதய உறவு. சிரிக்கும் நேரத்தில் கைத்தட்ட பலர் இருப்பார்கள், ஆனால் அழும் நேரத்தில் கை கொடுத்து நிற்பவன்தான் உண்மையான நண்பன். வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் உண்மையான நட்பு மட்டும் மாறாது. நண்பன் அருகில் இருந்தால் தைரியம் பிறக்கும், நண்பன் நினைவில் இருந்தால் நம்பிக்கை பிறக்கும். அதனால் நட்பை நேசிப்போம், நண்பர்களை மதிப்போம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, அகநக நட்பது நட்பு. உங்களுக்கு சுவையூட்டும் வகையில் ஆண்களின் நட்பு சிறப்பா, பெண்களின் நட்பு சிறப்பா, இப்போது பார்ப்போமா? முதலில் ஆண்களின் நட்பு பற்றிய செய்தியை பார்ப்போமா? ஆண்களின் நட்பு வார்த்தைகளில் அதிகம் வெளிப்படாது, செயல்களில் அதிகம் தெரியும். தோளில் கை போட்டபடி நடப்பார்கள், மனதில் சுமை இருந்தாலும் சிரித்தபடி மறைப்பார்கள். சண்டை போட்டாலும் மறுநாள் அதையே மறந்து ஒன்றாக நிற்பார்கள். வெற்றியில் கைத்தட்டுவார்கள், தோல்வியில் தோள் கொடுப்பார்கள். இரத்தம் ஒன்று இல்லை என்றாலும் இதயம் ஒன்று போல துடிப்பது ஆண்களின் நட்பு. காலம் மாறினாலும் உண்மையான நண்பன் மட்டும் மாறுவதில்லை. தோள் கொடுக்க 1000 பேர் கிடைக்கலாம், தோல்வியிலும் தோல் விலகாதவன்தான் நண்பன். பாதை மாறினாலும் பாசம் மாறாதே ஆண்களின் நட்பு. வாழ்க்கை எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் பள்ளி நாட்களில் தோளில் கை போட்டு நடந்த அந்த நண்பனை யாராலும் மறக்க முடியாது. அதுதான் ஆண்களின் நட்பின் அழகு. பெண்களின் நட்பு என்பது அன்பின் இன்னொரு பெயர். சின்ன சின்ன விஷயங்களை கூட மனதில் வைத்து கவனிப்பார்கள். ஒரு சிரிப்பிலேயே கவலையை புரிந்து கொள்வார்கள். ஒரு பார்வையிலேயே ஆறுதல் சொல்லிவிடுவார்கள். சண்டைகள் வரும், கோபங்கள் வரும், ஆனால் உண்மையான நட்பு மட்டும் உடைந்து போகாது. கண்ணீரை துடைக்கும் கரமாகவும், கனவுகளை தாங்கும் தோளாகவும், வெற்றியில் கைத்தட்டும் மனமாகவும், தோல்வியில் தைரியம் சொல்லும் குரலாகவும் இருப்பது பெண்களின் நட்பு. வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் உண்மையான தோழியின் அன்பு மட்டும் மாறாது. அந்த அன்பு நினைவாக மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும். அதுதான் பெண்களின் நட்பின் சிறப்பு. நட்புக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. உண்மையான நட்பு எப்போதும் உயர்ந்ததே. ஆனால் பலரின் பார்வையில் ஆண்களின் நட்பு கொஞ்சம் வித்தியாசமானது. வார்த்தைகள் குறைவாக இருக்கும், ஆனால் பாசம் அதிகமாக இருக்கும். சண்டைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் பிரிவுகள் குறைவாக இருக்கும். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், ஆண்களின் நட்பு பேசி காட்டுவதில்லை, வாழ்ந்து காட்டுகிறது. அந்த நிலைத்தன்மையை நோக்கினால் பலரின் மனதில் ஆண்களின் நட்பை சிறப்பாக உணர வைக்கிறது. நன்றி.

வணக்கம் நேயர்களே, இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

அழகான நட்பின் மகத்துவத்தையும் கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் பங்காற்றுவது தொழில்நுட்பமா அல்லது மனித உறவுகளா? இன்றைய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு அதிகம் பங்காற்றுவது தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் மு ரம்யா, இளங்கலை 3ஆம் ஆண்டு புவியியல் துறை மாணவி, நே ஜனனி, இளங்கலை 2ஆம் ஆண்டு விலங்கியல் துறை மாணவி,

0: இளைஞர் முன்னேற்றத்திற்கு மனித உறவுகளே என்ற தலைப்பில் பேச வருகின்ற ரா வீர நாகேஸ்வரி, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு துறை மாணவி. க ஆதித்யா, இளங்கலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவி. மனித உறவுகளே இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று அடித்து வாதத்தை பறைசாற்ற வருகிறார்கள். இவர்களின் போர்களுக்கு மத்தியில் ஒரு அரசி மாட்டிக்கொண்டு திண்டாட்டமா கொண்டாட்டமா என்று தெரியாமல் மாட்டிக்கொண்ட நடுவர் ச. புவனஸ்ரீ, இளங்கலை கணிதம் 3ஆம் ஆண்டு மாணவி, வாதங்களுக்கு முடிவுகளை பறைசாற்ற வருகிறார். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது.
1: தித்திக்கும் தென்தமிழ் திக்கிட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். காரைக்கால் எஃப்எம் நேயர்களே, அனைவருக்கும் என் அன்பினிய வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொருத்தரையும் தங்களோட வாழ்க்கையிலேயே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது தொழில்நுட்பமா மனித உறவுகளா? இந்த தலைப்பை கேட்ட உடனே பல பேருக்கு மனசுக்குள்ளார ரெண்டு பதில்கள் வந்திருக்கும். தொழில்நுட்பம் தானேன்னு இன்னும் சில பேர் உறுதியாக சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தொழில்நுட்பம் நம்ம கூடவே இருக்குது. அலாரம் அடிக்கிற ஃபோனு, வேலை பார்க்குற கம்ப்யூட்டரு, பேசுகிற வீடியோ கால்ஸு, உலகமே ஒரு சின்ன திரைக்குள்ளே தான் வந்துடுச்சுன்னு சொல்லணும். ஆனால் வாழ்க்கை முழுக்க ஒரு திரையில் மட்டும் ஓடிடுமாங்க? ஒரு வெற்றி கிடைச்சா சூப்பர்னு பாராட்டி கைத்தட்டுறது யாரு? தோல்வி வந்தால் கவலைப்படாத, இன்னொரு வாய்ப்பு வரும்னு ஆறுதல் சொல்கிறது யாரு? நம்ம குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள் நம்மை நம்புகிற மனிதர்கள் தானே. அதனால்தான் இந்த தலைப்புக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாதுங்க. இரண்டு அணிகளும் தங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் நகைச்சுவையோடு கலந்து நம்ம முன் வைக்க போகிறாங்க. அன்பு நேயர்களே, நீங்களும் எந்த அணியை ஆதரிக்கிறீங்கன்னு மனசுக்குள்ளாரையே யோசிச்சுக்கிட்டே இந்த பட்டிமன்றத்தை ரசித்து ருசித்து கேளுங்க. வாங்க பட்டிமன்றத்தை இனிதையே ஆரம்பிக்கலாம். முதலாவதாக, இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது தொழில்நுட்பமே என்ற தலைப்பில் எம் ரம்யா பேச்சாளர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்களோட பேச்சுக்கு பிறகு எதிரணி ரெடியாக இருப்பாங்களான்னு தான் தெரியல. வாங்க வாங்க ரம்யா.
2: கற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே, அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே, கடலே கனியமுதே கண்ணே கட்டிப்பசும் பொன்னே, கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே, திரண்டமுனி பொக்கிசமே, கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே, உயிரே நருந்தேனே, அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே, நாளைய வரலாறே இன்றைய மாணவரே, உங்கள் அத்துணை வேரையும் வணங்கி பேசப்போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நடுவர் அவர்களே, நான் முதல்ல நல்ல தம்பி படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டோட தொடங்குறேன்.
1: பாடுங்க பாடுங்க.
2: விஞ்ஞான

0: போறண்டி.
1: ஆஹா,
0: தஞ்சாவூர் எட்ட பிரிச்சு தலகீழா படம் படிச்சு.
1: ஆஹா ஆஹா,
0: தஞ்சாவூர் எட்ட பிரிச்சு தலகீழா படம் படிச்சு. பொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி. மேநாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறண்டி.
1: அரசக்க
0: அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி. அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி.
1: போட்டு தாக்கு
0: அப்படின்னு பாடும் போது அவங்க வீட்டுக்கார அம்மா கேட்டாங்களாம், வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க?
1: ஆமாங்க,
0: வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? அதை கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கா?
1: ஆமா.
0: என்ன வேணும் கேட்டுக்கோ. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி எடுக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லபுரத்துல கொலா வைக்கணும் குளிர் மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
1: முடிஞ்சதா?
0: ஒன்ன மறந்துட்டேன்.
1: ஐயோ, லிஸ்ட் பெருசா போகுதே.
0: நடுவர் அவர்களே, இப்ப இது எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றி இருக்கோமா இல்லையா? ஏமா, ஒரு நாள் கரண்ட், போனு, கேஸ் சிலிண்டர் இல்லாம இந்த காலத்துல உங்களால ஒரு நாள் கடக்க முடியுமா சொல்லுங்க.
1: நிச்சயமா முடியாது.
0: ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதே நெசம். இந்தாமா வந்தது காலேஜ் பஸ். ஏமா சாப்பிட்டியான்னு இப்போ

0: பசங்களை கேட்டால் நான் காலையிலேயே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டேன்னுங்கிறாங்க. அப்போ அவங்களே தொழில்நுட்பத்தோட உதவியால் தானே இருக்காங்க. அப்பெல்லாம் பட்டிமன்றம் நடந்ததுன்னா அது அங்கே இருக்க மக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மட்டும்தான் போய் சேரும். ஆனால் இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய பட்டிமன்றம் எஃப்எம் கேட்குற அத்தனை பேருக்கும் காரைக்கால் எஃப்எம் வாயிலாக கேட்குறாங்கன்னா அது தொழில்நுட்பத்தோட வசதி கிடையாதா?
1: கண்டிப்பாக.
0: நவீனம்னாவே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருங்க. இதனால் லஞ்சம் வாங்குறது கூட குறைஞ்சிருக்கா இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: லஞ்சம் வாங்கினா டபக்குன்னு எடுத்து டபக்குன்னு போட்டு விட்டுருவோமா இல்லையா?
1: ரைமிங் வேர்ட்ஸை பாடுறா.
0: எலே வாங்கு, நீ வாங்கி தான் பாரு.
1: அப்பெல்லாம்
0: வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு கூட இந்த ஐஎஸ்டி கால் போடுவாங்க. ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள காலு கட் ஆகிடும். ஆனால் பில்லு ரேட்டை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கை

0: அப்பா ஏது சொல்வதுன்னு புரியல, ஏழைக்கு காலம் சரியில்லை, கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே, உன்னை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் போதும், உடனே பார்க்க முடியும். இந்த வசதி எல்லாம் நவீனத்தில் தாங்க கிடைக்கும்.
1: ஆமாப்பா ஆமாம்.
0: நீங்கள் சொல்கிற மாதிரி நவீன தொழில்நுட்பம் வேண்டான்னா நீங்கள் கற்காலத்தில் தான் இருந்திருக்கணுமே தவிர இக்காலத்துக்கு வர முடியாது. ஆதி காலத்தில் தான் இருந்திருக்கணுமே தவிர இந்த ஆண்ட்ராய்டு காலத்துக்கு வந்திருக்க முடியாதுங்க. சரி அதை விடுங்க. கொலை கொள்ளை திருட்டு பெண்களை பிடிச்சி வன்கொடுமை பண்ணுறது இது எல்லாத்தையும் தொழில்நுட்பமாக போய் பண்ணுது. இந்த பாலா போன மனித உறவுகள் தானே பண்ணுது.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க?
1: எதிரணி வருவாங்க வருவாங்க.
0: நடுவர் அவர்களே, பூச்சி பாத்திருக்கீங்களா? பூச்சி
1: என்ன கரப்பம் பூச்சா?
0: ஏதோ ஒரு பூச்சி விடுங்க. அந்த பூச்சியை பிடிச்சி கண்ணாடி குடுவையில் அடைச்சி வச்சுட்டு ஜாடியோட மூடிய கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வெளியவே போகாதான், ஏன்னா அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பழகி போயிருக்குமா. அப்படி பழகி போன ரெண்டு பேர் தான் அடுத்து பேச இருக்காங்க. நடுவர் அவர்களே, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு எப்பவுமே ஒரு சரித்திரமாக தான் இருக்க வேண்டும் என்று கூறி என் தலைப்பில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையாக பேசுனீங்க ரம்யா. பேசுறது எல்லாருக்கும் வரும், ஆனால் கேட்குறவங்கள ரசிக்க வைக்கிற மாதிரி பேசுறது எல்லாராலும் முடியாது. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப அழகாக எதிரணியை வச்சு செஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எதிரணியிலிருந்து இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது மனித உறவுகளே என்று உறுதியாக கூற வருகிறார் கே ஆதித்யா.
2: உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒலியுமுள் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என போற்றுவதுதான் பெருமை என தமிழை முதலில் வணங்குகிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள்.
1: வணக்கம்ப்பா.
2: மனித முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது மனித உறவுகளா தொழில்நுட்பமாங்கிற தலைப்பில் நான் மனித உறவுதான்னு பேச வந்திருக்கேன். ஒரு மனுஷன் முன்னேறத்துக்கு அறிவு, திறமை, பணம், தொழில்நுட்பம்னு பலது இருந்தாலும் அதை சரியான பாதையில் நமக்கு பயன்படுத்த கற்றுக் கொடுக்கறது மனித உறவுகள் தானே.
1: கண்டிப்பா.
2: ஒரு குழந்தை பிறந்தோடனேயே முதல்ல சந்திக்கிறது அம்மாவோட பாசத்தை, அந்த குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கறது அப்பா, பேச கற்றுக் கொடுக்கறது குடும்பம், நல்லதை உணர்த்துறது ஆசிரியர்கள், தோல்வியில் தோல் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸு. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் நம்மளை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்றது மனித உறவுகள் தானே.
1: ஆமா ஆமா.
2: தொழில்நுட்பமா இதெல்லாம் வந்து செய்து நமக்கு
1: நிச்சயமாக இல்லை.
2: கூகுள் 1000 பதில் சொல்லு, ஆனா சாப்பிட்டியா தூங்குனியான்னு தினமும் கேக்குறது அம்மா மட்டும் தானே. தொழில்நுட்பம் வந்து இதெல்லாம் நமக்கு கேக்குமா?
1: முடியாதுப்பா. கேக்க எப்படி கேக்கும்?
2: அம்மா இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தனாலதான் நம்ம தொழில்நுட்பத்தையே கண்டுபிடிச்சோம்.
3: அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
2: இந்த ரெண்டு வரி போதுமே மனித உறவோட பெருமையை சொல்றதுக்கு.
1: என்ன வரிகள்ப்பா?
2: நான் கீழே விழுந்தபோது எழுந்திரு மகளேன்னு எனக்கு கை கொடுத்தது என் அப்பா தான். அண்ணன் திட்டுறது வெறுப்பால இல்லை, வாழ்க்கையில யாருட்டையும் தலைக்கொடிய கூடாதுன்னு.

தான். வீட்டில் ஒய்ஃபை இல்லாமல் சமாளிக்கலாம், ஆனால் ஒய்ஃப் இல்லாமல் ஒரு நாள் கூட சமாளிக்க முடியுமா? அதனால தான் மனித உறவோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. கவிஞர் சொல்கிறாரு, ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து வீடு.

0: அப்படின்னு பாடுறாரு. ஏன் பணம் வாழும் வீடுன்னு சொல்லலை, தொழில்நுட்பம் வாழும் வீடுன்னு சொல்லலை, அன்பான உறவுகள் இருந்தாதான் வீடு வீடாக இருக்கும்னு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாரே. வாழ்க்கையில் எத்தனை உயரத்துக்கு போனாலும் நம்மளை உற்சாகப்படுத்த ஒரு அன்பான வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை இயந்திரம்டேந்து வரும், ஆனால் கவலைப்படாத பார்த்துக்கலான்னு உணர்வோட மனித உறவுகள்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அதனால தான் மனித முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருக்குது. என் வெற்றிக்கு உலக மாலை போடலாம், ஆனால் அந்த வெற்றிக்காக முதலில் வேறாக நின்றது என் அம்மாவும் அப்பாவும் அக்காவும் அண்ணனும் தான். வேறே மறந்த மரம் நிற்காது, உறவை மறந்த மனிதன் உயரமாட்டான். அதனால தான் மனித முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது மனித உறவுகளே, மனித உறவுகளே, மனித உறவுகளே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா எதிரணியினரை அடிச்சு தூக்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என் ஜனனி அவர்கள் தொழில்நுட்பமே என்று வருகிறார். வாங்க ஜனனி, வாங்க.
2: மதிப்பிற்குரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, தோல்வி பயத்தில் அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, காரைக்கால் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஒரு பட்டிமன்றத்தின் வெற்றி என்பது பேசுபவர்களின் திறமையில் மட்டுமல்ல, அதை சரியான பாதையில் வழிநடத்தும் நடுவரின் நடுநிலைமை, நகைச்சுவை உணர்வு, சிந்தனை திறன் ஆகியவற்றிலும் இருக்கிறது. அத்தகைய சிறந்த நடுவரின் தலைமையில் இன்று பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு, இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது தொழில்நுட்பமா உறவுகளா என்ற தலைப்பில் தொழில்நுட்ப அணியிலிருந்து வந்துள்ளேன். இந்த உலகம் வந்து இப்போ தொழில்நுட்ப உலகமாக மாறிட்டு, இந்த மாற்றத்தில் அதிகம் பயனடைந்தவர்கள் யார்னு பார்த்தா அது நம்ம இளைஞர்கள் தான். எதிரணியினர் வந்து தொழில்நுட்பம்தான் இளைஞர்களை சோம்பேறியா மாத்திட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் தவறு வந்து தொழில்நுட்பத்தில் இல்லையே, அதை தவறான முறையில் பயன்படுத்துறதும் மனித உறவு தானே. கத்தி மருத்துவரோட கையில் இருக்கும்போது அது ஒரு உயிரை காப்பாற்றுற கருவி. அதே கத்தி தவறான ஒரு மனிதன் கையில் இருக்கும்போது அது ஆபத்தை ஏற்படுத்துது. அது போல தான் தொழில்நுட்பமும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துவோட நிலையை பொறுத்தது. எதிரணியினர் சொன்னாங்க, நம்ம தோல்வியில் இருக்கும்போது நம்மளை ஊக்கப்படுத்துறது மனித உறவு தான்னு. மனித உறவெல்லாம் நம்மளை ஊக்கப்படுத்தலாம், ஆனால் நம்ம திறமையை வளர்ப்பது என்னவோ தொழில்நுட்பம் தானே நடுவுறவர்களே.
1: ஆமாம் ஆமாம்,
2: நம்ம அப்பா அம்மா நம்மளை மருத்துவராக ஆக சொல்லலாம், ஆனால் நம்ம மருத்துவர் ஆகுவதற்கே தொழில்நுட்பம் தானே பெரிதும் உதவுகிறது. நீங்களே சொல்லுங்க நடுவுறவர்களே, எந்த உறவுகளை போலவும் தொழில்நுட்பத்துக்கு பாகுபாடு காட்ட தெரியுமா? இந்த காலத்தில் நல்ல மனித உறவுகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிதான்னு நீங்களே சொல்லுங்க நடுவுறவர்களே. ஒரு திறமையான இளைஞனை உறவுகளால் வெளிப்படுத்த முடியுமா? அதுக்கு தொழில்நுட்பமும் இணையதளமும் தான் முக்கிய பங்காக இப்போ வகிக்குது. இப்போலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு சண்டை வந்தாலும் டைவர்ஸ்னு ஒரு முடிவில் தான் வந்து நிற்கிது. அந்த காலத்தில் தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு மனைவி கூறுவதும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கணவன் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் மட்டும்தான் நடுவுறவர்களே. இன்றைய உலகத்தில் தொழில்நுட்ப அறிவு இல்லாத இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதான்னு நீங்களே சொல்லுங்கள் நடுவுறவர்களே. உறவினர்களெல்லாம் நம்மளை நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த தேர்வுக்கு நம்மளை படிக்க வைக்கிறது என்னவோ யூடியூபும் ஆன்லைன் வகுப்பும் தானே.
1: ஆமாப்பா ஆமாம்,
2: அந்த காலத்துலலாம் ஒரு புத்தகம் வேணும்னாலே நம்ம பல நூலகத்துக்கு போய் பல புத்தகத்தை தேடி எடுக்கிறோம், அதில் நமக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம். ஆனால் இப்போது உக்காந்த இடத்துலையே ஆயிரக்கணக்கான புத்தகத்தை படிக்கிறோம். இந்த வசதி தொழில்நுட்பத்தால் தானே நமக்கு வந்தது. கொரோனான்னு ஒரு நோய் தொற்று வந்தது, அப்போது நம்ம தொழில்நுட்பன்ற ஒன்று தான் நம்ம படிப்பை கைவிடாமல் இருக்கவும், கல்வின்ற ஒன்றை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்பு, வீடியோ பாடங்கள் அப்படின்ற நிறைய தொழில்நுட்ப வசதியால் மாணவ செல்வங்களுக்கு கற்றலை எளிதாக்கியது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நிறைய இளைஞர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்புன்ற தொழில்நுட்பம் மூலமாக வேலை அறிமுகமானுச்சு. இன்னும் ஏராளமான வேலை வாய்ப்பு தகவலை நம்ம சொல்லலாம். அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇ, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் போன்றவற்றை இருக்கிற இடத்துலருந்தே நம்மளால் அப்ளை பண்ண முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் இணையதளத்தில் மூலம் அந்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளவும் முடிஞ்சுது. ஏன் இப்போலாம் நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டை கூட தொழில்நுட்ப வசதியால் தானே பார்க்குறோம்.
1: ஆமாப்பா ஆமாம்,
2: ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கு விளம்பரம் தான் இந்த காலத்தில் அவசியமான ஒன்றாக இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
2: அந்த காலத்திலலாம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா அவங்கள நேராக பார்த்து பேசணும், இல்லைனா ஏதாவது விசேஷங்களுக்கு போய் பார்த்தா பேசலாம். ஆனால் இப்போது நினச்ச நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட

0: வேணாலும் எப்ப வேணாலும் பேசுறோம். ஏன் நடுவுறவர்களே, எதிரணியினர் உறவினர் உறவினர் தானே பேசுறாங்க. அந்த உறவினர் வெளிநாட்டுல இருந்தா அது அவங்க அப்பா அம்மா கணவன் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்டையும் தொழில்நுட்ப வசதியால தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிரணியினர்ல உள்ளவங்க சொன்னாங்க, ஒய்ஃபை இல்லைனா இருந்துடலாம், ஒய்ஃப் இல்லைனா இருக்க முடியாது. ஆனா இப்ப ஒய்ஃபையே தொழில்நுட்பத்துல தானே தேடுறாங்க நடுவுறவர்களே. அப்துல் கலாம் ஐயாவே தொழில்நுட்பந்தான் எதிர்காலத்தோட திறவுகோல்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க அந்த மைக்கில் பேசுறது கூட ஒரு தொழில்நுட்ப வசதி தானே நடுவுறவர்களே.
1: ஆமாப்பா, ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: தொழில்நுட்பம் கையில் இருந்தால் தகவல் கிடைக்கும், அறிவோடு பயன்படுத்தினால் வெற்றியும் கிடைக்கும். ஆகவே இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது தொழில்நுட்பம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப ரொம்ப அருமையாக நிறைய கருத்துக்களை வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்க. அடுத்ததாக ஆர் வீரநாகேஸ்வரி அவர்கள் உறவுகளே என்று நிமிர்ந்து வருகிறார். வாங்கள்.
1: இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் பிரிந்து என் மூச்சு காற்றில் தவழ்கின்ற அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். வானுக்கு நிலவு அழகு என்றால் பட்டிமன்ற மேடைக்கு நடுவர் அழகு.
0: ஆஹா, அப்புறம்
1: தங்கத்தை உரசி பார்த்து தரம் காண்பது போல எங்கள் சொற்களை சீர்தூக்கி பார்த்து திறமையை துல்லியமாக மதிப்பிடும் அறிவின் காவலராக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே.
0: என்னப்பா ஐஸ்கட்டியே ஃபர்ஸ்ட்லயே உச்சியில வச்ச மாதிரில இருக்கு.
1: உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள்.
0: வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க.
1: இன்னைக்கு இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது தொழில்நுட்பமா மனித உறவுகளான்னு பேசுறோம். எதிரணியில இருந்தவங்க ரொம்ப ரொம்ப அருமையா பேசினாங்க. அந்தம்மா பாட்டாலேயே பட்டிமன்றத்தை முடிச்சிட்டாங்க. தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு உதவுது, ஆனா ஒரு சின்ன கேள்வி.
0: என்ன கேள்வின்னு சொல்லுங்க.
1: அந்த தொழில்நுட்பத்தை சரியான வழியில பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறது யார் நடுவர் அவர்களே?
0: நம்ம மனித உறவுகள் தான்ப்பா.
1: இன்னைக்கு ஒரு இளைஞன் பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறார் என்றால் நடுவர் அவர்களே, அது ஒருத்தரால மட்டும் கிடையாது.
0: ஆமா ஆமா.
1: அவனுக்கு பின்னாடி பெற்றோரோட தியாகம் இருக்கும், ஆசிரியரோட வழிகாட்டுதல் இருக்கும். உன்னால முடியும், முன்னாடி போன சொல்லி நம்பிக்கை கொடுத்த ஒருத்தர் கண்டிப்பா இருப்பா தானே?
0: ஆமா ஆமா.
1: இப்போ நம்ம மனசு உடைஞ்சிருக்கும் போது மொபைலா நம்ம கண்ணீரை துடைக்குது?
0: நிச்சயமா இல்ல.
1: இணையம் நம் தோல் கை போட்டு ஆதரவு சொல்லாது. நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்றது ஒரு மனித உறவுதான். தொழில்நுட்பம் நமக்கு பட்டம் வாங்கி கொடுக்கலாம், ஆனா நல்ல பண்புகளை வாங்கி கொடுக்க முடியுமா?
0: முடியாதுப்பா, முடியாது.
1: மரியாதை, பொறுமை, அன்பு, விட்டு கொடுத்தல், மனித நேயம், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது குடும்பமும் சமூக உறவுகளும் தான். வெற்றி கிடைச்சா நடுவர் அவர்களே எல்லாரும் கை தட்டுவாங்க. ஆனா தோல்வி வந்தா பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி பண்ணுன்னு நம்ம கூட நிக்கிறது மனித உறவுகள் தான்.
0: அது சரி, அது சரி.
1: அந்த ஒரு வார்த்தை தான் பல இளைஞர்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கிறது. அது மட்டுமல்ல, தொழில்நுட்பம் நமக்கு தகவலை கத்து கொடுக்கும், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், ஆனா வாழ்க்கையே கற்றுக் கொடுக்க முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா யூடியூப்ல 100 வீடியோ பார்த்தாலும் நிச்சயமா ஓட்ட முடியாது. அவங்க அம்மா இல்ல அப்பா பின்னாடி தோல்ல கை வச்சு பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த தைரியத்தை எந்த தொழில்நுட்பத்தாலும் கொடுக்க முடியாது. என்னதான் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னு சொன்னாலும் பசிச்சா உடனே அம்மானு தானே கூப்பிடுறோம்.
0: ஆமாப்பா ஆமா.
1: எதிரணியில உள்ளவங்க என்ன டெக்னாலஜியாலயா சாப்பிடுறாங்க?
0: இல்லப்பா இல்ல. எப்படி டெக்னாலஜியா வந்து ஊட்டிவிடும்?
1: தொழில்நுட்பம் மனிதனை உருவாக்கவில்லை, மனிதன் தான் தொழில்நுட்பத்தை உருவாக்கினான். அப்படி இருக்கும் பொழுது படைத்தவனை விட படைப்பு பெரியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைய தலைமுறைக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனா மனசு உடைஞ்சு சாய்ந்து அழ ஒரு தோல் கிடைக்குதா?
0: இல்லப்பா.
1: அதுதான் இன்றைய கேள்வி. பணம் வாழ்க்கைய வசதியாக்கும், தொழில்நுட்பம் திறமைய வளர்க்கும், ஆனா மனித உறவுகள் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது ஃபோனில் 1000 கெட் வெல் சூன் மெசேஜ் வந்தாலும் ஒரு கப்பு கஞ்சி வச்சு சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு மனசுக்கு அது ஈடாகாது. அதுதான் நடுவர் அவர்களே மனித உறவோட மதிப்பு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தின் தேவை அளவோடு இருக்க வேண்டும். அதற்கு ஐயன் வள்ளுவன் அழகாக கூறியிருக்கிறார். பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டு சால மிகுத்து பெயின், லேசான மயில் தோகையாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாய் வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சாணி உடைந்து போகிறது. அதே போலத்தான் தொழில்நுட்பத்தை ஒவ்வொன்றாக பார்த்தால் அது ஆக்கம்தான். அதை அனைத்தையும் ஒன்று சேர்த்து மனித சமுதாயத்தில் புகுத்தும் போது அது மனித சமுதாயத்தையே சீர்குலைய செய்கிறது.
0: கண்டிப்பாக.
1: காலம் மாறட்டும், தொழில்நுட்பம் வளரட்டும், உலகமே தலைகீழாக மாறட்டும், ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைப்பது மனித உறவுகள் தான். எனவே இளைஞர்களின் வளர்ச்சிக்கு மனித உறவுகளே மிக முக்கியம் என்பதை உறுதியாக பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
0: நன்றி வீரநாகேஸ்வரி. ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்களை வச்சு இந்த பட்டிமன்றத்தை அழகா முடிச்சிங்க. இரண்டு அணையும் செம்மையா பேசிட்டீங்க. ஒருத்தர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் அழகா எதிர்த்து இந்த பட்டிமன்றத்தை

சுவாரஸ்யமாக்கிட்டீங்க. நான் தான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில திண்டாடுறேன். முதல்ல இரண்டு அணிக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். தொழில்நுட்பம் இல்லாம இன்றைய வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல. படிப்பு, வேலை, தகவல், உலக அறிவு எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய துணையா நிக்குது. அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லதாங்க. ஆனா ஒரு விஷயத்த நாம மறந்துடக்கூடாது. தொழில்நுட்பம் வழிய காட்டலாம், அந்த வழியில நடக்க தைரியம் கொடுக்கறது யாரு? உறவுதானே. பாசங்கள், நேசங்கள் ஏதுமே.

வேண்டும். இத்தகைய பாச நேசங்களை யார் கொடுக்கிறார்? தொழில்நுட்பமா அல்லது உறவுகளா? உறவுகள் தானே. தொழில்நுட்பம் முக்கியம்தான். ஆனால் அதை சரியான பாதையில் பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது நம்மை போன்ற மனித உறவுகளே, வீரநாகேஸ்வரி சொன்ன மாதிரி. எனவே இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அதிகம் துணை புரிவது மனித உறவுகளே, மனித உறவுகளே, மனித உறவுகளே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: அடடா அடடா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, நமது தமிழகத்தில் உள்ள கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் கலைகள், கட்டிடக்கலை, வரலாறு மற்றும் பண்பாட்டின் பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. ஒவ்வொரு கோவில் தலத்திற்கும் தனித்துவமான வரலாறும் புராண பின்னணியும் மக்களின் நம்பிக்கைகளும் இணைந்துள்ளன. அவற்றை பற்றி அறிந்து கொள்வது நமது பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க கோவில் தலங்களின் வரலாறு என்ற தலைப்பில் பேசுவதற்காக இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி என் கஜலட்சுமி அவரை அன்புடன் வரவேற்று அவருடைய பயனுள்ள உரையை கேட்டு மகிழ்வோம்.
1: காரைக்கால் எஃப்எம்ஐ கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 1000 ஆண்டுகளை கடந்தும் அழியாமல் நிற்கும் நம் தமிழர் நாகரிகத்தின் அடையாளங்கள் கோவில்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒரு வரலாற்றையும் ஒரு புராணத்தையும் தன்னுள் சுமந்து நிற்கிறது. இத்தகைய புகழ்பெற்ற நாகை கோவில் தலங்களின் வரலாறு பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். சிக்கல் சிங்காரவேலர் நாகை நகரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புராண கதையின்படி அசுரன் சூரபத்மன் மீது போர் செய்வதற்கு முன் முருகப்பெருமான் தன் தாயான பார்வதி தேவியிடமிருந்து வேல் பெற்ற தலம் இதுவாகும். அதனால் இத்தலம் வேல் வாங்கும் தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இங்கு முக்கியமான சிறப்பு நிகழ்வே ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழாவின் போது நடக்கும் வேல் வாங்கும் நிகழ்வு ஆகும். வேல் வாங்கிய பின்பு சிங்கார வேலவர் சிலையிலிருந்து வியர்வை துளிகள் முத்து முத்தாக வெளியேறுகிறது. இது அறிவியல் பூர்வமாக விளக்க முடியாத ஒரு மாபெரும் அதிசயம் ஆகும். திருச்செந்தூரை விட பழமையான தலம் ஆகும். 2வது கோவில் திருத்தலம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் நாகை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 19வது தலமாகும். 3 திருக்கோலங்கள். இத்தலத்தில் பெருமாள் நின்ற அமர்ந்த சயன கோலங்களில் காட்சி தருகிறார். இது மிகவும் அரிதான சிறப்பம்சம் ஆகும். இங்குள்ள சௌந்தர்யவல்லி தாயாருக்கு கருடி வாகனம், பெண் கருட வாகனம் உள்ளது. திருவிழாக்களின் போது தாயார் கருடி வாகனத்திலும் பெருமாள் கருட வாகனத்திலும் எழுந்தருளுவார். இது வேறு எந்த திவ்ய தேசங்களிலும் இல்லாத தனிச்சிறப்பு ஆகும். இவருடைய முக அமைப்பும் திருமேனியும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருப்பதால் இவரை சௌந்தரராஜன் அழகிய அரசன் என்று அழைக்கிறார்கள். இக்கோவிலில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இது மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குகிறது. 3வது கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் நாகையிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தமிழகத்தின் மிக முக்கியமான தலங்களில் ஒன்று. இக்கோவிலின் அம்பாள் அபிராமி. அபிராமி பட்டர் அம்பாளின் மீது பாடிய அபிராமி அந்தாதி மிகவும் புகழ்பெற்றது. தல புராணம் படி மார்க்கண்டேயர் என்ற சிறுவன் 16 வயதில் இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. அவர் சிவபெருமானை மனமுருகி வழிபட்ட போது யமன் அவரின் உயிரை பறிக்க வந்தார். சிவபெருமான் யமனை அடக்கி மார்க்கண்டேயருக்கு நீண்ட ஆயுள் வழங்கினார். எனவே இது ஆயுள் விருத்தி தலமாக போற்றப்படுகிறது. நீண்ட ஆயுள் மற்றும் வளமான குடும்ப வாழ்க்கை வேண்டி திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் நடத்தும் மரபு நிலவுகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்களுடைய கோவில் தலங்களின் வரலாற்றை பற்றி மக்களுக்கு

0: இதற்கு எடுத்துரைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக, காலம் மாறினாலும் பெண்களின் திறமையும் சாதனைகளும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. கல்வி, அறிவியல், விளையாட்டு, அரசியல், தொழில்நுட்பம், தொழில் முனைவு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்களது திறமைகளை நிரூபித்து வருகின்றன. அத்தகைய பெண்களின் வெற்றி பயணத்தையும் சாதனைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் இன்றைய பெண்களின் சாதனை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி தி. திவ்யராணி அவரை அன்புடன் வரவேற்று அவருடைய சிந்தனை மிக்க உரையை கேட்போம்.
1: காரைக்கால் எஃப்எம் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஃப்எம்ல பேச போகிறது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் நம்ம எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு தலைப்பு, பெண்களின் சாதனை. அடு புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட காலம்லாம் எப்போதும் மலையேறி போச்சுங்க. இன்றைக்கி விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுலேருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை. இதை பற்றி நம்ம வள்ளுவர் அப்பொழுதே அழகாக ஒரு குரல் சொல்லியிருக்கார். பெண்ணின் பெருந்தக்க யாவில் கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெரு. அதாவது, ஒரு பெண்ணோட மன உறுதி தான் இந்த உலகத்தோட ஆக சிறந்த சக்தி. அதனால தான் பெண் என்பவள் மென்மையானவள் தான், ஆனால் சவால்னு வந்துட்டா அவள் இரும்பை விட வலிமையானவள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணல் காந்தியடிகளோட ஒரு அருமையான பொன்மொழி எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவர் சொன்னார், ஒரு ஆண் படித்தா அவன் மட்டும்தான் முன்னேறுவான், ஆனால் ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே, ஏன் அந்த சமுதாயமே முன்னேறும். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் சமையலரில் மட்டும் ஆளலைங்க, உலகத்தையும் ஆள்றாங்க. குடும்ப பொறுப்புகள் பார்த்துக்கிட்டு தங்களோட கனவுகளையும் துரத்தி சாதித்து காட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. தடைகள் 1000 வந்தாலும் அதையெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. இதோ நம்ம கண் முன்னாடியே எத்தனையோ சாதனை பெண்கள் இருக்காங்களே. விண்வெளி வரை பறந்த கல்பனா சாவ்லா, ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நம்ம ஊர் தங்கமகள் PV சிந்து, கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்த மிதாலி ராஜ், இவங்களெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னே பெருமை சேர்த்த அவ்வை பாட்டி, சுதந்திர போராட்ட வீரர் வேலுநாச்சியார், இசையுலகின் அரசி MS சுப்புலட்சுமி வரைக்கும் பெண்கள் படைத்த சாதனைகள் ஏராளம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ விளையாட்டு துறையில் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா, செஸ் உலகையே மிரள வைத்த நம்ம தமிழ்நாட்டு தங்கை வைஷாலி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ராக்கெட் திட்டங்களை முன்னின்று நடத்தும் முத்தையா வனிதா, ரிது கருதாஸ் போன்ற ராக்கெட் பெண்கள் வரைக்கும் எல்லோரும் பெண்கள் தான். கொஞ்சம் உலக அளவில் திரும்பி பார்த்தா, மிக இளம் வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய மலாலா யூசப், உலகமே வியந்து பார்க்கும் இரும்பு பெண்மணி மார்கரெட் தாசர், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி மேரி குயூரி, ஏன் இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரியான கிரண் பேடி வரைக்கும் இவங்க எல்லோரும் உலக வரலாற்று பக்கங்களில் தங்களோட பெயரை தங்க எழுத்துக்களாக பொறிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம காரைக்கால் மண்ணுக்குன்னே ஒரு தனி பெருமை இருக்குங்க. சிவபெருமானாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பக்தி இலக்கியத்தின் முன்னோடியான காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. ஆன்மீகம், இலக்கியம் முதல் இன்னைக்கு இருக்கிற அறிவியல், கல்வி, அரசியல், காவல்துறை வரைக்கும் நம்ம பெண்கள் தங்களோட முத்திரையை பதிச்சுட்டு தான் இருக்காங்க. அம்பேத்கர் ஐயா ஒரு சூப்பர் விஷயம் சொல்லியிருக்கார். ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு அங்கே இருக்கிற பெண்களோட முன்னேற்றத்தை வச்சு தான் நான் அளவிடுவேன். இன்னைக்கு நம்ம பெண்கள் முன்னேறி வர வேகத்தை பார்த்தா நம்ம நாடே சீக்கிரம் வல்லரசாயிடும் போல. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு பறவை ஒரே ஒரு ரெக்கையை வச்சுட்டு பறக்க முடியாது. அதே போல பெண்களோட முன்னேற்றம் இல்லாமல் இந்த உலகம் சிறக்க முடியாது. எவ்வளவு உண்மையான வரிகள் பாருங்களேன். அவங்களுக்கு யாரும் சலுகை தர தேவையில்லைங்க. அவங்க திறமைக்கு ஏற்ற சமமான வாய்ப்பும் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் ஊக்கமும் தந்தாலே போதும், வானத்தையே வளைச்சு காட்டுவாங்க. விதையாய் விழுந்தவள் இன்று விருட்சமாய் நிற்கிறாள். அப்படி மகாகவி பாரதியார் கனவு கண்ட அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை கொண்ட புதுமை பெண்கள் தான் இன்னைக்கு சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டின் விளக்காகவும் நாட்டின் ஒளியாகவும் திகழும் அனைத்து சாதனை பெண்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

0: contribution to Indian sport and wished the entire contingent success at the Games. Mirabai has been India's leading weightlifter for close to a decade. She won the silver medal in the women's 49-kilogram category at the Tokyo Olympics in 2021 and followed it with gold at the 2022 Commonwealth Games in Birmingham. Lavlina Borgohain secured a bronze medal at the Tokyo Olympics and went on to win gold at the 2023 World Boxing Championships. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third-place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. Argentina and Spain will face each other in the finals of FIFA World Cup at the New York, New Jersey Stadium tomorrow night. In badminton, Indian shuttler and two-time Olympic medalist PV Sindhu has reached the women's singles final at the Japan Open in Tokyo today. She entered the final after her opponent and world number 4 Chen Yufei of China retired during the second game of the match. The Indian Meteorological Department, IMD, has issued a red colour warning for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim and Uttarakhand tomorrow. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Uttar Pradesh, Karnataka, Madhya Pradesh, Jammu Kashmir, Jharkhand, Kerala, Mahe, Odisha and parts of northeast India during the next 2 days. And now before we end the bulletin, the headlines once again. 72nd National Film Awards announced. Yami Gautam wins Best Actress Award for Article 370. Mammootty for Brahmayugam and Kartik Aaryan for Chandu Champion share Best Actor Award. 20 rebel TMC MPs who joined National Citizens Party of India get Lok Sabha Speaker's approval for separate seating in the House. Massive fire at a firecracker factory in Ahmedabad claims 5 lives. Prime Minister Narendra Modi expresses grief. US-Iran fighting over Strait of Hormuz escalates with attacks on key infrastructure and military targets. Olympic medalists Mirabai Chanu and Lavlina Borgohain to be India's flag and baton bearers at opening ceremony of Commonwealth Games in Glasgow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் இரவு 9:15 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: நாவலன் தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்காக வாதப்போர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் முன்னாலே குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரங்களும் பொற்காசுகளும் ருத்ராட்ச மாலைகளும் மகர கண்டிகைகளும் கமண்டலங்களும் குண்டலங்களும் அவன் பலரை வாதப்போரில் வீழ்த்தியதற்கு சான்றாக அமைந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் கையிலே சுழற்றிய கத்தியுடன் இடுப்பில் துணியுடன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். யாராவது ஏறுக்கு மாறாக வாதப்போரிலே நடந்து கொண்டிருந்தால் தகராறு செய்தால் அவர்களை நன்றாக கவனிப்பதற்காக அவன் சித்தமாக இருந்தான். கவனித்தும் கொண்டு வந்தான். எச்சரிக்கை: நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பியிருக்கிறார் என்றார்.
4: உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்தபட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன்
3: என்று கூறினான் ஆழ்வார்க்கடியான். பலமுறை அவன் நாவலோ நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதிட வரவும் இல்லை. எனவே நாவல் கலையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றிக்கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டான். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்.

0: அங்கனமே ஆகுக
1: என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் புளியோரை, திருக்கண்ணமுது, ததியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி உருகை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமு வந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகளை கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடந்த ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறியிருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அந்தச் சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றிக் கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்ச சுருளும், அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலச்சினைகளும், இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதி வெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்காகவே முன்னர் சொன்ன யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். உத்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்தர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்று தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம். இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் வாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலரின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லதல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் ஹோ, அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே, உனக்குத்தான் இரவில் சுவர் ஏறி குதிக்க தெரியுமே. சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து இரண்டு குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன்.
0: நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே
1: என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் இரண்டு குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் வானர்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்று இரவு நடந்த அபூர்வமான சம்பவங்களை பற்றியும் வழிநடுகப் பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போல அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரை சுற்றியும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். இரண்டு பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டுக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்ததை இரு நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து இரு சாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கிடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடிக்கவில்லை என்று ஜாடை மாடையாக அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்காவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கே உள்ள பெரிய பெருமாள் கோயிலின் நூற்றுக்கால் மண்டபத்தில் நிம்மதியாக படுத்துறங்கலாம். முதன் நாள் இரவு நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஓரிரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோயில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மை போல இன்னும் யாராவது வந்து சேரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன்.
1: இந்த மூங்கில் காட்டுக்குள் எந்த குதிரையும் நுழைய முடியாது. மனிதர்கள் நுழைந்து செல்வதே கடினமான காரியமாயிற்றே.
0: எங்கேயாவது ஒற்றையடி பாதை ஒன்று இல்லாமற் போகாது. கோயில் பூசாரி வரக்கூடிய வழியேனும் இருந்துதானே ஆக வேண்டும். இருவரும் அடர்த்தியான மண்டி கிடந்த மூங்கில் புதர்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக குறுகலான ஒற்றையடி பாதை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியிலே உடம்பில் முட்கள் கீறாமல் நடந்து போவது மிகவும் பிரயாசையாக இருந்தது. இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அதில் சிறிய ஐயனார் கோயில் இருந்தது. கோயிலுக்கு எதிரே பலிபீடமும் அதையொட்டி மண்ணினால் செய்து காளவாயில் சுடப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஐயனாருக்கு வேண்டுதல் செய்து கொள்ளும் பக்தர்கள் இவ்விதம் மண்ணினால் செய்த குதிரைகளும் யானைகளும் கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அவற்றை பார்த்ததும் வந்தியத்தேவன், குதிரைகளை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோமே, ஐயனாரை கேட்டு ரெண்டு குதிரைகள் வாங்கிக் கொள்ளலாமே என்றான்.
1: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்ற பழமொழி தெரியாத
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, எங்கள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர். உங்கள் விஷ்ணுவைப் போல பக்தர்களை தவிக்க விட்டு பட்டப்பகலில் தூங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படியானால் இந்த மண்குதிரைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லு. ரொம்ப நல்லதாய் போயிட்டு, பணம் மிச்சம்.
0: உண்மையான பக்தி இருந்தால் மண்குதிரைகளும் உயிர் பெறும். பார்க்க போனால் நம்முடைய உடம்புகள் மட்டும் என்ன, பிரம்மதேவன் மண்ணினால் செய்து உயிர் கொடுத்ததுதானே.
1: நன்கு சொன்னாய் தம்பி. இந்த உடம்பே மண்ணினால் செய்த உடம்பு என்பதை மறந்து விடுகிறோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக திருமண்ணை குழைத்து நெற்றியிலும் உடம்பிலும் இட்டுக் கொள்ளும்படி வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
0: வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தமது முயற்சி பலனளிக்காமற் போகவே மனம் நொந்து திரும்பி போயிடுறார் பாட்டன் மலையமான். இதுவரை நிலவியிருந்த இறுக்கத்தை விடுவிக்க காட்சி மாற்றம் செய்கிறார் ஆசிரியர். கொள்ளிடத்தின் வடகரை திருக்கானாட்டு உள்ளூர். அறையில உடுத்திய துணி, கையில கத்தி, இப்படி காட்சி தரான் வல்லவரையன். திருமலையப்பனோட வாதம் பண்ணி தோற்று போய் நிபந்தனைப்படி இப்படி நிற்கிறானோன்னு தோழிடுச்சு. ஆனால் படகு கவிழ்ந்து ஆற்று வெள்ளத்தில் அரைக்கச்ச சுருள், அதிலிருந்த இலச்சனைகள், முக்கியமான ஓலை எல்லாம் போயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் இந்த புதிருக்கு விடை கிடைச்சாலும் நிலைமையின் நெருக்கடி புரியுது. பணம் கிடைச்சாச்சு, குதிரை வாங்கணுமே. தென்மேற்கே 40 கிலோமீட்டரில் உள்ள திருப்பனந்தாளுக்குத்தான் போகணும்னா இயலாத காரியம். கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு. வடக்க 60 கிலோமீட்டரில் திருப்பாதிரி புலியூர், வெள்ள அறுக்குறுக்கிடும். அதில் வெள்ளப்பெருக்கு எப்படியோ. குதிரையை விட இப்போ ஓய்வு தான் தேவைப்படுது. கடம்பூருக்கு வர வேண்டிய இரு சாராரும் இன்னும் வந்து சேரல. பேசாம 6 கிலோமீட்டர் வடக்க இருக்கிற திருநாராயணபுரம் போய் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க ரெண்டு பேரும். நல்ல முடிவு தான். ஆசிரியர் நமக்கு தந்த குறிப்புப்படி ஆதித்த கரிகாலன் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். நல்லது. நாவுக்கும் கருத்துக்கும் விருந்தா வந்திருக்கிற தொடர்கள் புளியோரை. புளி ஓரை, புளியும் சமைத்த சோறும் கலந்த உணவு. ஓரை சமைத்த சோறு, புளியோரை புளியோதரை ஆயிட்டது. புளி, மிளகாய், வாசனை பொருள்கள், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் என்கிற விழுதோட வடித்த சாதத்தை கலந்து செய்வாங்க. திருக்கண்ணமுது, திருத்தமான பேரு திருக்கண்ணல் அமுது. கண்ணல் அமுதுன்னா பாயசம். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்யப்படுது. ததி ஒன்றும், அதாவது ததி ஓதனம். ததி தயிர், ஓதனம் சோறு, தயிர் சோறு. சமைத்த சாதம் காய்ச்சின பால்,

0: தயிர், உப்பு இவற்றோட நல்லெண்ணெயின் கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தாளிச்ச கலவையை சேர்த்து கிளறினா கிடைக்கிறது தசியோணம். இவற்றை தவிர கூடுதலாக முனியோதரன் பொங்கல் என்கிற முனையதரையன் பொங்கல் பற்றியும் பார்ப்போம். திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் படைக்கப்படுற நைவேத்தியம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் உருக்கின நெய், முறையே 5 பங்கு, 3 பங்கு, 2 பங்குங்கிற விதத்தில் வெல்லம் சேர்த்து செய்யப்படுற பொங்கல். ஹரித்வாரம் பற்றிய குறிப்பு. இமயம் சிவாலிக் மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் கங்கை நதிக்கரை தலம். புதுடெல்லியிலிருந்து வடகிழக்கே ஏறத்தாழ 220 கிலோமீட்டர் தொலைவு. சரி, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பன்மலையில் இனி உலா வருவது இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாய் அன்னை வயல் பட பாடல்களோடு உலா வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் இரவு 9:30. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக,
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: அன்னை வயல் படப்பாடல்களோடு நாம் இணையலாம் இசை ஊஞ்சலில்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்ஆர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது கேட்கலாம்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் உலா வரும் மளிகைப் பொருட்களை

0: மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் உள்ளவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நீரம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் உலாவரும் நீரம் நிகழ்ச்சியில் நாம் அன்னை வயல் பட பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

0: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது மாளிகை காரைக்கால்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர் கேட்கலாம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.

0: நேர்களை, நமது பரம்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் போது கேட்கலாம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 நமது பண்பலையில் காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நேர்களை, இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் அன்னை வயல் பட பாடல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் அன்னை வயல் படப்பாடல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் படப்பாடல் ஸ்வர்ணலதா குரலில் இந்த பாடல்.

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில். நாம் கேட்டு ரசித்தது அன்னை வயல் படத்திலிருந்து பாடல்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11:56. நேரில் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: என் சொல்லவும் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
5: வணக்கம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறது வள்ளுவம். உங்கள் நாவன்மையை இன்னொருவர் வென்றுவிடாதபடி, இன்னும் சொல்ல போனால் உங்களது இன்னும் ஒரு சொல்லால் கூட வெல்ல முடியாதபடியான சொற்களை தேர்ந்து சொல்ல வேண்டும்.

இன்சொலால் ஆகும் கிளைமை இயல்பில்லா வன்சொலின் ஆகும் பகைமை என்கிறது நாளடியார். இன்சொல் பேசுபவர்களையே சுற்றம் நாடி செல்லும். வன்சொல் கொண்டோருக்கு பகையே மேலும் மேலும் வந்து சேரும். மென்மையான சொற்களால் பிறரின் அன்பையும் அருளையும் பெற்று நன்மையும் உயர்வும் பெறலாம். இன்சொல்லை விளைநிலமாக உருவகித்து ஈதலை வித்தாக்கி வன்சொல்லை களைகளாக்கி அவற்றை நீக்கி வாய்மையை எருவாக்கி அன்பை நீராக்கி அறக்கதிர்களை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று அறநெறிச்சாரம்

0: ஆக்கி அவற்றை நீக்கி வாய்மையை எருவாக்கி அன்பை நீராக்கி அறக்கதிர்களை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று அறநெறிச்சாரம் அறிவுறுத்துகிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். நாம் பயன்படுத்தும் சொற்களே நம் தகுதியை தீர்மானிக்கின்றன. ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம், நல்ல மனிதராக எப்படி வாழலாம் என்று கேட்டானாம். ஆசிரியர் கூறுகிறார், உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் மூன்று கதவுகளை தாண்ட வேண்டும். மாணவன் ஆச்சரியத்துடன், அவை என்னென்ன கதவுகள் என்று கேட்கிறான். ஆசிரியர் சொல்கிறார், நீ சொல்லும் சொல் உண்மையானதா, தேவையானதா, பயன் தரக்கூடியதா? இந்த மூன்று கதவுகளையும் கடந்து வரும் சொற்கள்தான் மனிதர்களின் இதயத்தில் இடம்பெறும். நல்ல மனிதனாக சொற்களின் மீது கவனம் வை என்றாராம். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். நம்மை சூழ்ந்திருக்கும் தீமைகளை எல்லாம் நீக்க வேண்டுமானால் நல்ல சொற்களை, இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதே சிறந்த வழி. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பேசாத சொற்கள் நமக்கு அடிமை. நாம் அதை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். ஆனால் பேசிவிட்ட சொற்களுக்கோ நாம் அடிமையாகி போகிறோம். வில்லிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பை போல நம் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களும் வீரியமிக்கவையாக உள்ளன. வாழ்வில் வெற்றியாளராக மிளிர நாணயமும் நயமும் வேண்டும். உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் உணவுகளின் மீது கவனம் வைப்பீர்கள். வெற்றியின் மீது அக்கறை இருந்தால் வாய்ப்புகளின் மீது கவனம் வைப்பீர்கள். உறவுகளின் மீது அக்கறை இருந்தால் வார்த்தைகளின் மீது கவனம் வைப்பீர்கள். இனிய சொற்களால் ஏற்படும் ஏற்றம் பற்றி இனியவை கூறல் அதிகாரத்திலும், தம் வாழ்வை தீர்மானிக்கும் மிக பெரும் ஆயுதம் சொல் என்பதை சொல்வன்மை அதிகாரத்திலும் வள்ளுவர் விளக்குகிறார். வள்ளுவம் வழியை நாமும் பின்பற்றுவோமாக. உண்மையே பேசுங்கள், அதனையும் இனிமையாக பேசுங்கள். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நீங்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இன்சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:01.

நீர்லே, தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் இனி நாம் இணையலாம். இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு, காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு கடித வழி நேர் விருப்பமாய் உலா வருகிறது இன்றைய இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, கள்ளத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிஷா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி மற்றும் துகிலன் இவர்களின் விருப்பமாய் பாடல். இது ஜானி படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு.

0: இயற்கை உரம் அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்களை நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், மாபெரும் தங்கநகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.

0: மொழி இடை சொல்லவா
1: வரும். இந்த பாடல் குரு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல் ஒரு எழுக்கிசை இளையராஜா.

0: நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடலை கேட்டு காத்திருந்த நேர்களின் பெயர்களை சொல்லாமல் போனால் அது நியாயமாகுமா? ஆம் நேர்களே, சங்கரன் வந்தல், ராஜு, ரஞ்சித் ராஜு, ஷாகுல் ஹமீத், குட்டியாண்டியூர் மணிசேகர், பெண்குடி ரவிராஜன், இழுப்பூர் செந்தில் ரஞ்சித், இரவாஞ்சலி கணேசன், கஸ்தூரி கரிகாலன், கலாவதி ராஜ்மோகன், தென்னலரசி மெய் விரும்பி கௌசல்யா, ரதிமதனா, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் இவர்களின் விருப்பமாய்தான் அந்த பாடல் உலா வந்தது. நாளை காலை 9 மணிக்கு நமது பண்பலையில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ கேட்கலாம் அம்சங்கள் சூலை மற்றும் முதல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் உலாவரும்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாளை மாலை 6:20 ராஜர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது கேட்கலாம்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் திருமணிராயன்பட்டினம் சாரத தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி அன்பரசு கீதா கண்ணா பொங்கொடி தேவா மீனா செல்வம் வேம்பரசி சாமிநாதன் கார்த்திக் ஆனந்தராஜ் ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆஷிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹாஃபி ஷியாத் மெஹனா ஹம்சா மற்றும் ரணியா இந்த நிகழ்ச்சியின் விருப்பமாய் பாடல் இது. மீண்டும் கோகிலா கோகிலா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: ஆச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு. இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேரம் 10:21:30. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வேலாக்குடி ரமணா சகாதேவன், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டெனிஸ் ராஜ், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, தேவனூர் ஜோதிலட்சுமி, செம்பியன் மாதேவி, லலிதா, மகேஸ்வரி, ரீதீஷ், இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல். இது நெற்றிக்கண் படத்திலிருந்து. பாடும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல். உரையடக்கை செய் இளையராஜா.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், ஒடிக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வறுமையின் நிறம் சிவப்பு.

0: அம்மாடியோ.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்
1: கவிதை.

0: கேட்ட அந்த பாடலை கேட்டு கடிதம் எழுதி காத்திருந்த நேர்கள் சம்பனார் கோவில் குணசேகர் திலகபதி, திருவான்மியூர் செல்வேந்திரன், சசிகலா, திருச்செம்பன்பள்ளி பிச்சுமணி, விசாலாட்சி ஆகியோர். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் எருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு நாகலட்சுமி, பரசலூர் வேல்முருகன், மல்லிகா, ஜெயசுதா, சங்கர், எடக்குடி தீபா, வினோத்குமார்.

கிழையூர் உத்தராபதி தேன்மொழி கடிச்சம்பாடி மகேந்திரன் ஆனந்த் கீழே முக்கோட்டு சம்பனார் கோவில் அன்பழகன் வீர கடவுத்கன் ஸ்ரீராமுலு பாஸ்கர் மூர்த்தி இவர்களின் விருப்பம் ஐப்பாடல். இது நான் போட்ட சவால் படத்திலிருந்து. பாடும் குரல்கள் வாணி ஜெயராம், மலேசியா வாசுதேவன், பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தலை ஞாயிறு ராஜா முகமது, சஜா சனா, சமீரா பேகம், மும்தாஜ் பேகம், பிரிஞ்சு மூளை ரவிச்சந்திரன், ஓரடியம்பலம் சாத்விகா, ருத்விகா, மின்னல் கொடி, சாய் மித்ரா, ஆதியா, பிரதாப் ராமபுரம் நேர்கள், கவியரசன், யோகிநாயகி, அனல்யா, கரூர் தாண்டோண்டிமலை செல்வராஜ், திருவாரூர் ஷாகுல் ஹமீத் ராஜா, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல் இளையராஜாவின் இசையில் ஒரே முத்தம் படத்திலிருந்து பாடல், பாடும் குரல் பி ஜெயச்சந்திரன்.

0: நேரம் இரவு 10:43. இணைந்திருக்கிறோம் நாம் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல முது கேட்கலாம். தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல் செருங்காட்டூர் ராணி ராஜசேகர், உடையார் தோட்டம் ஜமுனாயகாந்தம், வெண்கரம்பூர் நேரு, லால்குடி ராஜேந்திரன், செங்கம் புனிதா சுகுணா, வேட்டவளம் குமார், விஜயா, குளத்தூர் வண்ணை கஸ்தூரி கணேசன், முத்தரசனலூர் நவீன் சுந்தர், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், திருமொழிசை கஸ்தூரி அருணாசேகர் இவர்களின் விருப்பமாய் பாடல். இது வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் செமினார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, கவின் சுபா, சேதுராமன், வாசுதேவன், மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம், அமுதா, மணல்மேடு நேயர்கள் கலிமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், ராஜா, நெய்தவாசல் பார்த்த சாரதி, சந்திரசேகரன். இவர்களின் விருப்பமாய் வரும் இந்த பாடல் வயசு பொண்ணு படத்திற்காக கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் ஆண்டி மடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், செல்வச்சேரி சிவாஜி, சென்னை குண்டத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவர்களின் விருப்பமாய். இது நெருப்பிலை பூத்த மலர் படத்திலிருந்து.

நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவும் மலரும். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:00. பண்பலையில் இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், துபாய் சாரல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர். காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரியேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல வந்து கேட்கலாம் வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சிறுமி ஆர் காவியாஸ்ரீ. காலை 7:00 திரை இசை. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. நிகழ்ச்சியிலேயே சேவை செய்திகள் இடம்பெறும். காலை 8:00 தொழிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 முதல் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருவாரூர் துபாய் சரல் ஃபால்ஸ் பொருட்காட்சி வழங்கும் தொழிவரும் பாட்டு. 8:30 தொடங்கி நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தொழிவரும் பாட்டு உழவரை கேட்கலாம். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். காலை 9:05 தொடங்கி திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். அதனையடுத்து 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 10:00 முதல் ஜி பூம்பா நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து ஜி பூம்பா தொடரும் காலை 10:05 முதல். பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சிறுமி செல்வி ஆர் காவியாஸ்ரீ. 12:55 பன்னிசை. பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மொழி பரவசப்படுத்தும் பாடல்களோடு. மெல்லிசை உலாவரும் பகல் 1:55. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 2:05 முதல் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு உலாவரை கேட்கலாம். 2:30 முதல் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு உலாவரும். நாளை பிற்பகல் 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, துபாய் சாரல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். நாளை மாலை 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். இன்று அசாம்

0: பிராக்யா சக்தி பீடம் இடம்பெறுகிறது. நாளை மாலை 6 மணிக்கு பன்னிசை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லும்போது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனிவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் விழுங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். எளிய முறையில் ஆடு வளர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடி எம் செல்வம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 திருவாரூர் சீமாட்டிசில் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம் வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில் நாளை. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நிபுணிகா ஷாஹித். Hindi film Article 370 has won the Best Film Award in the 72nd National Film Awards. Announcing the awards in New Delhi this evening, Chairman of Jury Feature Film Jairat said, Mammootty and Karthik Aaryan have won the National Film Awards in Best Category, Best Actor category for their movies Brahma Yugam and Chandu Champion. He said Yami Gautam will be given the Best Actress Award for her performance in the film Article 370. Chairman of Jury, Non-Feature Film, Asim Kumar Sinha said Bangar, directed by Sumira Roy, has bagged the Best Non-Featuring Film Award. Best Short Film is Hama Safar in Marathi. He said Best Direction Award will be given to Anand L. Rai for Statue of Unity, Ekta Ka Prateek. Best Film Critic Award will be given to Sanjeev Srivastava. Award for Best Writing on Cinema will be given to K. Pradeep Kumar Shetty for his Kannada book. Lok Sabha Speaker Om Birla has given approval for a separate seating in the House for the 20 rebel TMC MPs who have joined Nationalist Citizens Party of India, NCPI. Mr. Birla also gave his approval to the merger of 6 Shiv Sena UBT MPs with the Shiv Sena led by Maharashtra Deputy Chief Minister Eknath Shinde. With the merger of the 6 MPs, the strength of the Shiv Sena has gone up to 13 from 7 in the lower house of parliament. The government has convened an all-party meeting tomorrow ahead of the monsoon session of the parliament beginning on Monday. During the meeting, the government will seek cooperation from all political parties to ensure the smooth functioning of both houses of parliament. The monsoon session will commence on Monday and continue till the 13th of next month. During the session, several important legislation are scheduled to be taken up for discussion and passage. In Gujarat, 5 people were killed and several others injured today after a massive fire broke out at a firecracker manufacturing and processing unit on the Ramol Gathraj Road in Ahmedabad. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have expressed deep grief over the loss of lives in the fire and prayed for the speedy recovery of the injured. The Prime Minister announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund for the next of kin of each deceased and 50,000 rupees for the injured. Our correspondent reports that the fire has been brought under control. Union Home Minister Amit Shah has extended condolences over the tragic accident at a firecracker factory in Ahmedabad. In a social media post, Mr. Shah said that every possible medical facility is being provided to the injured. The government has decided that there will be no change in the policy in respect of implementation of approved list of models and manufacturers, ALMM list 2 for solar photovoltaic PV cells, no blanket extension in applicability of ALMM list 2 for solar power projects will be provided. The Ministry of New and Renewable Energy said that, however, a limited window is being provided for net metering projects and open access RE power projects. It added that such projects can now be commissioned with the exemption of ALMM List 2 for solar PV cells till 31st December this year. The ministry further said that the government is committed to making India self-reliant in solar PV manufacturing and establishing India as

0: a major role in the global value chain. India's first privately developed orbital rocket, Vikram 1, under Mission Agamon, has successfully reached orbit after completing its final burn and injecting payloads into a 450 kilometers orbit. The liftoff took place at 12.05 p.m. from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. The Indian Olympic Association today announced that Olympic medalists Meerabai Chanu and Lovlina Borgohain will serve as India's flag and baton bearers at the opening ceremony of the Commonwealth Games in Glasgow. In badminton, Indian shuttler and two-time Olympic medalist PV Sidhu has reached the women's singles final of the Japan Open in Tokyo today. She entered the final after her opponent and world number 4, Chen Yufei of China, retired during the second game of the match. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 11:10. துயிலும் முன் நேர்களே, நமக்கு அமைதி இல்லை என்றால் நாம் ஒருவருக்கொருவர் சொந்தமானவர்கள் என்பதை மறந்துவிட்டதே காரணம். அன்னை தெரசா அவர்களின் இந்த சிந்தனை வரிகளோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:52 ஆரம்பமாகும். அதுவரை இந்த இரவும் விடியும் பொழுதும் நேர்களின் வாழ்வில் இனிமை சேர்க்கட்டும் என்ற பண்பலையின் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நேர்களே, ஜெய்ஹிந்த்.